நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948

ஆஷாட மாதம் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி இன்று புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50. தொடர்வது மங்களேசை.

நாளொரு குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். குறள் எண் 138. ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம்: நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும், தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு,

0: நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.
4: ஏய் மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற
4: நீ? ஊரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
7: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
8: தெரியாது சார்.
7: கோரி மேடு
8: தெரியவே தெரியாது சார்.
7: கீழூர், அரியூர், பங்கூர்
8: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
6: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
9: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
10: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
11: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
10: கண்டிப்பா தேவையில்லை.
11: என்றும் அக்கறையுடன்
10: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
12: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
10: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
11: உங்கள் FM ரெயின்போவில்
10: தினமும் காலை 9:02
11: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
10: FM ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
13: மன்னா மன்னா,
14: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
13: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
14: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
13: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
14: என்ன வழி?
13: இத கேளுங்க அண்ணா.
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
15: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
13: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
16: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
0: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
0: மனம் விரும்புதே.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:40. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10. எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இது சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம் காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சி வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, தமிழ் அமுது தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் நினைகிறார் ஆர் ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 ஹலோ டாக்டர். இதில் அடிவயிற்று வலி, ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் அவசர சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். மாலை 4 கட் கேமரா ரோலிங், 5 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனி. 6:20 முதல் 7 வரையிலும், இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8 ஆகாஷ்வாணி டெல்லி 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அறிமுக நிகழ்ச்சியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில ஒலிபரப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களிலும் தமிழில் செய்திகள் கேட்கலாம். மேலும் இரவு 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், காலை 8:15 பகல் 2 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 முதல் பகல் 1 வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 7:30. இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபன் அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பிறருக்கு உதவிய அனுபவம். நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். வில்லியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்ரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பணிசை மாலை. திருப்பனந்தாள் எஸ் முத்துக்கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். குழந்தைகளின் நலமும் வளமும் என்பது குறித்து புதுச்சேரி குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை என்றில். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பிரபஞ்சம் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு யுகதர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை வசனம் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. இதில் மனம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம்.

இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். செம்மறியாடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நங்காத்தூர் உழவர் முருகன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 குவஷன் ஹார் அண்ட் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே பிற்பகல் 3:00 ஹிந்தியிலும், 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்களே,

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: எண்ணியரும் திண்ணியரும் மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசு கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்க பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாக கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவ பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர்தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகி இருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில் கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே. போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டி கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கு இருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்.

0: வாணி கோயம்புத்தூர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15 46 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள், 6ஆம் நாள், புதன்கிழமை.

நேரம் 6:35. நேயர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில் குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: வா கதமுத்த.
0: என்ன ரொம்ப மகிழ்ச்சியா வர்ற?
1: ஆமா,
0: அது என்ன கையில என்னமோ வச்சிருக்கிற?
1: பூங்கொத்து தான் உனக்கு கொடுக்கறதா வாங்கி வந்தான்.
0: ஓஹோ, உன்கிட்ட ஒரு விஷயம், இந்த பூங்கொத்து வச்சிருந்தீல்ல?
1: ஆமா,
0: என்கிட்ட கொடுத்தி இல்ல?
1: ஆமா,
0: உள்ள பாரு, எம்மோ சம்மங்கி பூ இருக்குது.
1: இரு, ஆமா, சம்மங்கி பூ வாசனையா இருக்குப்பா.
0: இந்த சம்மங்கிய வந்து சாகுபடி செஞ்சோம்னா நிறைய லாபம் அடையலாம்ப்பா.
1: என்ன சொல்ற?
0: ஆமாப்பா, மலர் சாகுபடியில நல்ல லாபம் தரக்கூடியது சம்பங்கி சாகுபடி. வடிகால் வசதி உள்ள நிலம் இருந்தா போதும்.
1: ஓஹோ,
0: உனக்கு அது இருக்கு, நீ அதையும் பயிர் பண்ணலாம். சரி, நேத்து தான் கேள்விப்பட்டேன், கூட ஒரு 2 ஏக்கர் வாங்கிட்டியாம்ல.
1: கதமுத, நீ சொன்ன ஐடியாவில மாடுகளை நிறைய வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், மாடு நல்லா பால் கறந்துச்சு, அதை வச்சு நல்ல வருமானம் வந்ததுப்பா. விவசாயத்துல நல்ல வருமானம், நெல்லு நல்லா விளைஞ்சது, வாழ்க்கையில ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான்.
0: ஓஹோ, இதுல கிடைச்ச காசை வச்சுட்டு 2 ஏக்கர் நிலம் வாங்கிட்ட.
1: சரியா, நான் 2 ஏக்கர் நிலம் வாங்கினது உனக்கு எப்படிப்பா தெரியும்?
0: அப்பா, நம்ம ஊர்ல ஒருத்தர் நிலம் வாங்கினா ஊருக்கே தெரிஞ்சிரும்ப்பா.
1: ஆமா ஆமா, நம்ம கிராமத்துல ஒண்ணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல.
0: அது நல்ல நிலமா பார்த்து உன் பக்கத்து நிலத்தையே வாங்கிட்ட.
1: ஆமா,
0: அதுவும் நல்லா விளையக்கூடிய நிலம் தான்ப்பா.
1: சரி சரி,
0: நல்ல வடிகால் வசதி இருக்கு. நான் சொல்ற மாதிரி ஒரு 1/2 ஏக்கர் சம்பங்கி சாகுபடி செய்ப்பா.
1: சரி காதமுத்த, சம்பங்கி சாகுபடி பத்தி எல்லா முறையிலும் சொல்லுப்பா எனக்கு.
0: மத்த பயிருக்கும் சம்பங்கி பயிர் செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீ இயற்கையான முறையில சம்பங்கி சாகுபடி செய்ய போற அப்படின்னா,
1: சரி,
0: 2 மாசத்துக்கு முன்னாடிய நிலத்தை நல்லா உழுது போட்டு 20 கிலோ சனப்ப தக்க பூண்டு விதைய பரவலா துவிடணும்.
1: சரி,
0: 40 to 50 நாளுக்குள்ளார அந்த பூ பூக்கிற தரணும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே பூத்த தரணும்.
1: ஓஹோ,
0: இந்த நேரத்துல ஒரு தண்ணிய பாய்ச்சி இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி அப்படியே உழுதுணும்பா.
1: ஓஹோ,
0: நீ மடக்கி உழுதுட்டினா உனக்கு யூரியா செலவு மிச்சம், தழைச்சத்தை அப்படியே கிடைச்சிட போகுது. 10 நாள் நிலத்தை அப்படியே கொஞ்சம் காய விட்டு அப்புறம் மீண்டும் ஒரு முறை உழவு செஞ்சு ஒரு 7 நாள் காய விடணும்.
1: பரவாயில்ல.
0: அப்புறம் 20 டன் மாட்டு எரு.
1: சரி,
0: உன் வீட்டுலதான் பஞ்சமே இல்லையா? கொல்ல முழுக்க வரும் தொழு உரமா தானே வச்சிருக்க?
1: ஆமா ஆமா, தோட்டம் முழுக்க நிறைய சாணம் தான் இருக்க.
0: ஒரு 20 டன் மாட்டு எரு எடுத்துட்டு போய்,
1: சரி,
0: அது கூட ஒரு 300 கிலோ வேப்பம் புண்ணாக்கு. வேப்ப மரம் தான் உன் கொள்ளையில நிறைய இருந்ததப்பா.
1: ஆமாப்பா,
0: அதெல்லாம் கலந்து வயல்ல போட்டு மேலும் ஒரு உழவு செஞ்சிரு.
1: சரி சரி,
0: அப்புறம் 2 நாள் கழிச்சு மேட்டு பாத்தி அமைக்கணும்.
1: சரி,
0: பாத்திக்கு பாத்தி இடைவெளிக்கு இடைவெளி 1.5 அடி இருந்தா போதும். பாத்தியோடைய உயரம் வந்து 1.5 அடி வச்சுக்க, அகலம் 2.5 அடி வச்சுக்க. இப்படி மேட்டு பாத்தி அமைச்ச பிறகு சொட்டு நீர் பாசனத்தை போட்டு விட்டுரு.
1: என்கிட்ட நீர் மோட்டர் இருக்குது.
0: தண்ணி செலவு மிச்சமாகும், உரமும் சொட்டு நீர் வழியாவே நீ கொடுத்துடலாம். ஒரு பாத்திக்கு 100 அடி நீளம், 2.5 அடி அகலத்துல பிளாஸ்டிக் மல்ச்சிங் தாள். எதுக்காக அந்த தாள்னா, களைய வரவிடாம நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: ஓஹோ,
0: அதுக்காக தான்.
1: சரி சரி சரி,
0: இந்த பள்ளக்கால் பகுதியில எல்லாம் அதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா மூடிட்டோம்னா களை கிளம்பாது. நமக்கு தேவையான அந்த சம்மங்கி சாகுபடியை மட்டும் நம்ம பாத்துக்கலாம்.
1: சரி,
0: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: இப்ப மண்ண நல்லா பொல பொலன்னு வச்சிருக்க இல்லையா?
1: ஆமா,
0: அதுல குழிக்கு குழி 2 அடி இடைவெளியில 3 to 5 இன்ச் ஆழத்துல ஒரு சின்ன குழி எடுத்துக்கணும். செடி வளர போதுமான இடைவெளி அப்பதான் இருக்கும். ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முக்கோண முறையில நடவு செஞ்சோம்னா செடி வளரும் போது அடர்த்தி அதிகமானாலும் செடி ஒன்னுக்கு ஒன்னு மோதாம இருக்கும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது காதமுத்த.
0: சரிப்பா, ஒரு 350

0: கிலோ விதை கிழங்க வாங்கிக்க.
1: சரி,
0: இது ஒரு ஏக்கருக்கு தேவையானது. இந்த விதையெல்லாம் நம்ம கேவிக்கு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அவங்கள்ட்ட கேட்டினா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க.
1: சரி சரி.
0: விதை கிழங்க வாங்கின பிறகு ஒரு அஞ்சு நாள் நிழலோட்டமா காய வைக்கணும். அடுத்த நாள் 200 லிட்டர் தண்ணீர்ல 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரடி, அப்புறம் 1 கிலோ சூடோமோனஸ்,
1: சரி,
0: இத கலந்து ஒரு கலவையாக்கிட்டு நம்ம வச்சுக்கணும். அப்புறம் தனியாக வேற ஒரு பிளாஸ்டிக் கேன்ல 200 லிட்டர் ஜீவாமிர்தம் தயாரிக்கணும்.
1: ஓ, அதுவும் இருக்கணுமா?
0: எப்பா ஜீவாமிர்தம் தயாரிக்கிறத பத்தி தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனேப்பா.
1: ஆமா, வீட்டுல இருக்குதா?
0: அப்புறம் என்ன, அத ஒரு 200 லிட்டர் தனியா வச்சிக்க. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கேன்ல ஏற்கனவே நீ இந்த ட்ரைகோடெர்மாவும் சூடோமோனஸும் போட்டு தயாரிச்சுல ஒரு கலவை,
1: ஆமா,
0: அதுல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்துக்க.
1: சரி சரி சரி.
0: இந்த ஜீவாமிர்தத்துல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்துக்க.
1: சரி.
0: இத ஒரு இடத்துல வச்சு இந்த 350 கிலோ விதை கிழங்க அப்படியே போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா,
1: சரி,
0: இந்த வேர்ல வரக்கூடிய அந்த பூச்சி தொந்தரவு, அந்த பூசான தொந்தரவு இதெல்லாம் இருக்காது. அதுக்கு பிறகு இந்த விதை கிழங்குகளை ஒரு நிலோட்டமா வச்சிருந்து லேசா காஞ்ச பிறகு குழியில ஊன்றி நல்லா மண் அணைச்சு விட்டுறணும். உடனே முதல் நீரும் விட்டுறணும்பா. மண்ணுல ஈரப்பதத்தை பொறுத்து 3 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 5 நாளைக்கு ஒரு முறையோ நீ தண்ணி விடலாம்.
1: சரி,
0: வேற என்ன சந்தேகம் இருக்கு உனக்கு?
1: கதமுத்து, இந்த சம்பங்கி பூ எப்ப பூக்க ஆரம்பிக்கும், அதை எப்ப பறிக்கலாம்?
0: பறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 85-90 நாள்ல பூக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஓஹோ,
0: பரவலா பூக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு சத்து நிறைய கொடுக்க வேண்டியிருக்குப்பா.
1: ஓஹோ,
0: நம்ம இயற்கையான முறையில வேற பண்ண போறோம்.
1: ஆமா,
0: அதனால இந்த விதை கிழங்கு ஊன்றின பிறகு 15வது நாள் தலா 1 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா திரவம், அசோஸ்பைரிலும் திரவம், இதை எடுத்துக்கிட்டு 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நம்ம தான் சொட்டு நீர் பாசனம் வச்சிட்டோமே,
1: ஆமா,
0: அது வழியா அப்படியே விடணும்பா.
1: ஆமா,
0: அது எல்லா செடிகளுக்கும் போய் சேர்ந்துரும்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ட்ரைகோடெர்மா விரடி 1 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ,
1: சரி,
0: இதையும் 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலமா விடணும்.
1: ஓஹோ,
0: இது 2 மாசத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. விதை கிழங்கு ஊன்றிய 1 மாதத்துக்கு பிறகு 200 லிட்டர் தண்ணீர்ல 6 லிட்டர் பஞ்சகாவியா கலந்து சொட்டு நீர் பாசனம் மூலமும் விடணும். அடுத்த 15வது நாள் 200 லிட்டர் அமுத கரைசலை சொட்டு நீர் பாசனம் மூலம் விடணும்.
1: ஓஹோ,
0: சுழற்சி முறையில இத 5 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. இந்த பஞ்சகாவியமும் அமுத கரைசலும் நல்லா பயிரை வளர வைக்கும்பா. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு பின்னாடி நல்லா பூத்து நல்ல பலன் கொடுக்கும்,
1: நல்ல வருமானமும் கொடுக்கும்.
0: ஆமாப்பா, இந்த சம்பங்கி சாகுபடியிலேயே 1 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிடலாம் பாணி.
1: அப்படின்னா நானு பாண்டிச்சேரி, சென்னை, திருச்சி பூ கடைகளுக்கெல்லாம் லாரியில லோடு அனுப்பி விடுறேன்.
0: எப்பா நீ அடுத்த வருஷம் இன்னும் 2 ஏக்கர் வாங்குறியா இல்லையான்னு பாரு.
1: நீ சொன்ன மாதிரி வாங்கிடுறேன் காத்தமுத்த,
0: நிச்சயமா நீ வாங்குவப்பா.
1: சரி,
0: உனக்கு நல்ல செய்தியை நான் சொல்லிருக்கேன்.
1: ஆமா,
0: நீ செய்யறதோட மட்டும் இல்லாம
1: சரி
0: உன் நண்பர்களுக்கும் இதெல்லாம் சொல்லுப்பா.
1: கண்டிப்பா.
0: சரி கருத்தமுத்த, நான் மகிழ்ச்சியோட கிளம்புறேன், நீயும் சந்தோஷமா போயிட்டு வா.
1: கதமுத்த, உனக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்குறேன்பா, இந்தாப்பா.
0: ஏ கொண்டப்பா கொண்டப்பா, எலுமிச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்குப்பா, வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. இந்த எலுமிச்ச சாறு அதிகமா நம்ம பருகணும்னா சிறுநீரகத்துல கற்கள் உருவாவது தடுக்கப்படுதான்.
1: ஆமா,
0: பழத்தையும் எனக்கு கொடுத்துருக்க.
1: ஆமாப்பா.
0: சரி கருத்தமுத்து, நான் கிளம்புறேன்.
1: கதமுத்த, சந்தோஷமா பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன். நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார்.

0: நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த மே 10 முதல் இதுவரை போதைப் பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி

0: மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கல்லில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவிண்டினார் அணை, குண்டார் அணை, கருப்பா நதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55, 30 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள்.
4: பறவைகளின் அலகுகள் அவற்றின் பயன்பாட்டுக்கு தக்கவாறு தகவமைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான கரைப்பறவைகளுக்கு அலகின் நுனியில் தொடுபுலன் உணரிகள் இருக்கின்றன. அதனால் இப்பறவைகள் இரையை பார்க்க முடியாவிட்டாலும் சேற்றை கிளறும் பொழுது அந்த அலகின் நுனியில் இருக்கும் இந்த தொடுபுலன் உணரிகளால் இரையை உணர்ந்து அவற்றை பிடிப்பது சுலபமாகிறது. இதே போன்ற தொடுபுலன் உணரிகள் மரங்கொத்திகளின் நீண்ட நாக்கின் நுனியில் இருக்கின்றன. இவ்வுணரிகள் மரப்பட்டையை கொத்தி அதன் கீழே இருக்கும் புழுக்களை பிடிக்கும் போது இரையை உணர உதவுகின்றன.

0: தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள்.
1: பறவைகளின் அலகுகள் அவற்றின் பயன்பாட்டுக்கு தக்கவாறு தகவமைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான கரைப்பறவைகளுக்கு அலகின் நுனியில் தொடுபுலன் உணரிகள் இருக்கின்றன. அதனால் இப்பறவைகள் இரையை பார்க்க முடியாவிட்டாலும் சேற்றை கிளறும் பொழுது அந்த அலகின் நுனியில் இருக்கும் இந்த தொடுபுலன் உணரிகளால் இரையை உணர்ந்து அவற்றை பிடிப்பது சுலபமாகிறது. இதே போன்ற தொடுபுலன் உணரிகள் மரங்கொத்துகளின் நீண்ட நாக்கின் நுனியில் இருக்கின்றன. இவ்வுணரிகள் மரப்பட்டையை கொத்தி அதன் கீழே இருக்கும் புழுக்களை பிடிக்கும் போது இரையை உணர உதவுகின்றன. பெரும்பாலான பறவைகளுக்கு இந்த உணர்வு உறுப்புகள் நாக்கிலேயே இருக்கின்றன. அதன் மூலமாக இந்த பறவைகள் வாயில் இருக்கும் இரையை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மனிதர்களுக்கு மூக்கு இருப்பது போல் பறவைகளுக்கு இருப்பதில்லை. ஆனால் அலகினுடன் சேர்ந்து இரண்டு நாசித்துளைகளை கொண்டிருக்கின்றன. அவை பொதுவாக பறவைகளின் மேல் தாடையின் கடைசியில் காண முடியும். இந்த நாசித்துளைகள் பறவைகள் சுவாசிப்பதற்கும் காற்றில் உள்ள தூசுகளை வடிகட்டுவதற்கும் வாசனையை தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுகின்றன. மனிதர்கள் சுவாசிப்பதைப் போலவே பறவைகளும் காற்றை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றன. சில பறவைகளே இரை இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்து தெரிந்து கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக நியூசிலாந்தின் தேசிய பறவையான கிவிக்கு நாசித்துளைகள் அதன் அலகின் முனையிலேயே காணப்படுகின்றன. இதன் மூலம் அவை இரையை பார்க்க முடியாவிட்டாலும் சேற்றை கிளறும் பொழுது புழு பூச்சிகளின் வாசனையை நாசித்துளைகளின் மூலமாக அறிந்து அவற்றை பிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. பறவைகளின் அலகுகள் அதன் இணையை கவர்வதற்காகவும் இறகுகளை கோதிவிடவும் கூடுகள் கட்டவும் ஆபத்தின் போது சண்டையிட்டு தப்பித்து கொள்ளவும் என பற்பல உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்ற முக்கிய உறுப்பாக திகழ்கிறது. பெரும்பாலான மனிதர்களை வசீகரிக்கும் அழகான அலகு கொண்ட பறவை ஒன்று உண்டெனில் அது பெரிய இருவாய்ச்சிதான். ஆங்கிலத்தில் கிரேட் ஹார்ன்பில் என்கிறோம். இப்பறவையின் அலகு இரண்டு அலகுகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்தாற்போல் மிக பெரியதாக பார்ப்பதற்கு திகைப்பாக இருக்கும். அதனால்தான் இருவாய்ச்சி இருவாச்சி இருவாயன் என்று பெயர். இவற்றின் முதன்மையான உணவு அத்திப்பழங்கள். மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு தங்களின் பெரிய அலகால் எட்டி எட்டி ஒவ்வொரு பழுத்த அத்திப்பழமாக பறித்து தலையை சாய்த்து அலகை உயர்த்தி பறித்த பழத்தை மேலே தூக்கி போட்டு மிக நளினமாக பிடித்து அப்படியே முழுவதுமாக விழுங்குகின்றன. விழுங்கிய பழங்கள் அரவை பைக்கு செல்கின்றன. அங்கே பழங்களில் இருந்த பெரிய விதைகள் பிரிக்கப்பட்டு மீண்டும் வாய்க்கு அனுப்பப்படுகின்றன. அவற்றை இருவாய்ச்சிகள் உமிழ்கின்றன. சிறிய விதைகள் எச்சத்தின் மூலம் வெளியேறுகின்றன. இவ்வாறு அத்தியின் விதைகள் பெரும் காடு முழுக்க இருவாய்ச்சிகளால் பரப்பப்படுகின்றன. பரப்பப்பட்ட விதைகள் மரங்களாகி காடுகளின் அடர்த்தி குறையாமல் பாதுகாக்கின்றன. எனவேதான் இருவாய்ச்சிகளை காட்டின் உழவர்கள் என்று அழைக்கின்றோம். இவ்வாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பறவைகள் தன்னிகரற்ற பெரும் பங்காற்றுகின்றன. அவற்றை போற்றி பாதுகாப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி சுரேந்தர் அவர்கள்.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற?
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
3: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
4: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். நாட்டின் பருவமழை நிலவரங்கள், காரிஃப் பருவ நடவு பணிகள், விதைகள் மற்றும் உரங்களின் கையிருப்பு குறித்தும், எல் நினோ விளைவின் தாக்கங்கள் குறித்தும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் நேற்று புதுடெல்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மழை பற்றாக்குறை மாநிலங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கோவையில் செவிலியர் பயிற்சி கல்லூரி ஒன்றின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் அவர் செல்லவிருக்கிறார். புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் நேற்று அனுசரிக்கப்பட்டது. அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் சிவாஜி கணேசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நீட்டித்த மீன் வளர்ப்புக்கான தேசிய மையத்துடன் இணைந்து ஏனாமில் நேற்று முதல் 3 நாட்களுக்கு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு அளவிலான உணவு 18 நிறுவனங்களை அமைப்பு ரீதியிலான துறையாக மாற்றுவதற்கான பிரதமரின் PMFME திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து வருகிறது. இத்திட்டம் குறித்து மத்திய உணவு 18 துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான்

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் என்பார்கள். இம்மொழி உலகில் மனிதன் முதன் முதலில் தோன்றிய இடம் லெமூரியா கண்டம் என்பார்கள். இவ்விடம் இப்பொழுது கடலில் மூழ்கிவிட்ட பகுதியாகும். அங்கு தோன்றிய முதல் மனிதன் முதன் முதலாய் பேசிய மொழியும் நம் தாய் தமிழ்தான். உலகம் இன்று எண்ணற்ற நாடுகளை கொண்டுள்ளது. உலகம் தோன்றி வளர்ந்த பின் சமீபத்திய ஆய்வின்படி பேசவும் எழுதவும் முடியும் என்று தோன்றிய மொழிகள் மொத்தம் 12,612 மொழிகளாகும். ஆனால் உலக மொழியியலாரின் சென்ற ஆண்டின் ஆய்வுப்படி இன்று வழக்கொழிந்து பல மொழிகள் அழிந்துவிட்டன. சென்ற ஆண்டின் ஆய்வறிக்கையின்படி இன்று உலக பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் கொண்டு நிலைத்திருக்கும் மொழிகள் மொத்தம் 6,430. இவை மட்டும்தான் உலக மக்களால் பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வருகின்றன. அந்த அறிக்கையின்படி இன்று வழக்கில் உள்ள 6,430 மொழிகளிலும் தொன்மையான மொழி, முதலில் தோன்றிய மொழி தமிழ்தான் என்பதை உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதுபோல உலகெங்கிலும் சுமார் 162 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழ் மொழியை பேசுகிறார்கள். இன்று உலக நாடுகளில் அதிகமான நாடுகளில் ஆங்கில மொழி பேசப்படுகிறது என்பது ஆய்வின் உண்மை. ஆனால் ஆங்கில அகராதியில் உள்ள சொற்களில் 90% சொற்கள் நம் தமிழ் மொழியின் வேர்ச்சொற்களே என்பதுவும் ஆய்வின் உண்மையே. உதாரணத்திற்காக சில சொற்களை காண்போம். ரைஸ் அரிசி, பாத்வே பாதை, லீஃப் இலை, இப்படியாக பல சொற்களை பார்க்கலாம். தமிழில் ஒவ்வொன்றின் வகைப்பாட்டிற்கும் தனி சொற்கள் உள்ளன. சாதாரணமாக இலை என்பதை ஆங்கிலத்தில் ஒரே சொல்தான் லீஃப் என்று உள்ளது. ஆனால் நம் தமிழில் முதலில் வரும் இலையை துளிர் என்கிறோம், பின்னர் பசுமை பெற்றதை இலை என்கிறோம், பின் அது பழுத்தால் பழுப்பிலை என்கிறோம், அது காய்ந்தால் அதை சருகு என்கிறோம். அதுபோலவே நம் தமிழில் மட்டுமே ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக வயதிற்கு ஏற்ப பருவங்களும் தனித்தனி பெயர்களும் உண்டு. ஆனால் ஆங்கிலத்தில் இருபால் குழந்தைகளுக்கும் மேல் சைல்டு, ஃபீமேல் சைல்டு என்று இரு பெயர்கள் மட்டுமே உள்ளது. அதுபோலவே எண்ணற்ற சிறப்புகளெல்லாம் நம் தாய் தமிழுக்கு உண்டு. சுமார் 5,000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய நம் தாய்மொழி தமிழை ஆண்களாலும் பெண்களாலும் சமமாக கற்று இருபால் புலவர்களும் இயற்றிய சங்கப் பாடல்கள் கணக்கில் அடங்காதவை ஆகும். சங்கப் பாடல்களிலும் கற்பனை நயங்கள், ஓமை நயங்கள், மனிதநேய பண்புகள், இயற்கை எழிற்காட்சிகள், மன்னர்கள் அரசாட்சி முறை, போர் முறை, இளம் தலைமுறையினரின் கற்பு நிலை, காதல் நிலை ஆகியவை அடங்கிய பாடல்கள் ஏராளம் ஏராளம். தமிழர்களின் சங்க இலக்கிய பாடல்களின் சுவையம் சங்கங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் காண இயலாது. இதுவரை நாம் பார்த்த சங்க பாடல்கள் யாவும் 19 நூற்றாண்டு வரை நமக்கு படித்து

வைத்தரக்கூடிய கடின மொழியாகவே இருந்தன. ஆனால் அப்படிப்பட்ட கடினமான தமிழ் சொற்களை மாற்றி தமிழ் மக்கள் அனைவரும் எளிதில் விளங்கும் வகையிலும் சாதாரண உரைநடை வடிவில் எழுதியவர் 19ஆம் நூற்றாண்டின் சிதம்பரம் அருகிலுள்ள மருதூரில் பிறந்து வளர்ந்து வடலூரில் சுத்த சன்மார்க்க சபையை நிறுவிய ராமலிங்க அடிகளார் என்னும் வடலூர் வள்ளலாரே ஆவார். அவர் எளிய தமிழில் சுமார் 10,000 பாடல்களுக்கு மேல் எழுதியவர் ஆவார். அவரைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே எட்டயபுரத்திலே பிறந்து எழுச்சிமிகு சுதந்திர முழக்க பாடல்களை எழுதி புகழ்பெற்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார். 39 ஆண்டுகள் மண்ணிலே வாழ்ந்தாலும் காலத்தால் அழியாத எண்ணற்ற பாடல்களை எளிய தமிழில் படைத்து தமிழர் நெஞ்சில் இடம் பிடித்தவர் பாரதியார் ஆவார். பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே அவரது கவிதைகளின் பற்றாளனாக வளர்ந்து அவரைப் போலவே அனைத்து வகை பாடல்களையும் மிகவும் எளிமையான முறையில் சிறிதளவே கற்ற பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் சமுதாய புரட்சி பாடல்களை எழுதி தமிழர் நெஞ்சில் இடம் பிடித்தவர் பாவேந்தன் பாரதிதாசன் ஆவார். அவரின் பாடல்கள் பாரதியாரைப் போலவே பெண்கள் உரிமை, விதவைகள் மறுவாழ்வு போன்ற புரட்சி கருத்துமிக்க பாடல்களை படைத்தார். பாவேந்தர் வாழ்ந்த காலத்தில் அவரது கவிதை வரிகளால் கவரப்பட்டு திருவாரூருக்கு அருகில் உள்ள பழையனூரில் பிறந்த ராஜகோபாலன் என்பவர் புதுகைக்கு வருகை தந்து சில காலம் அவருடன் தங்கி சீடராக இருந்து கவி எழுதும் ஆற்றல் பெற்று பாரதிதாசனின் இயற்பெயரான சுப்பு ரத்தரதாசன் என்கின்ற பெயரின் சுருக்கமாக சுரதா என்ற பெயரில் ஓமைகள் நிரம்பிய துறைமுகம், தேன்மழை என்ற சிறந்த நூல்களை படைத்து தமிழில் மேலும் எளிய கவிகளை படைத்து பெருமைக்குரியவர் ஆனார். இப்படியே தமிழ் இன்று எளிய மக்களாலும் கற்று மகிழும் வண்ணம் இனிமை மொழியாக உள்ளது. பழமையான இலக்கண மரபுகளை கொண்டுள்ளது. சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் போன்ற பிற மொழிகளின் துணையில்லாமல் தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டதால் இது செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழி செம்மொழி என்ற உயரிய அந்தஸ்தை பெற அதன் தொன்மை, தனித்தன்மை மற்றும் இலக்கிய வளம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சில கடுமையான தகுதிகளை இந்திய அரசால் வரையறுக்கப்பட்டுள்ளது. அவைகள் மிக உயர்ந்த தொன்மை, பண்டைய இலக்கிய வளம், தனித்தன்மை மற்றும் சுயசார்பு போன்ற 11 வகை தனித்தன்மை இருந்த காரணத்தினால் இந்தியாவின் எண்ணற்ற மொழிகள் வழங்கி வந்த போதிலும் நடுவண் அரசு சமஸ்கிருதத்திற்கு அடுத்தபடியாக நமது தாய் தமிழ் மொழியை கடந்த 2014ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவித்தது. நம் அனைவருக்கும் இது மகிழ்வூட்டும் செய்தியாகும். தமிழ் முத்தமிழாக நம் முன்னோர்களால் பயன்பாட்டின் அடிப்படையில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என வகைப்படுத்துகிறார்கள். இயல் தமிழ் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்துதல், எழுத்து மற்றும் இலக்கிய வடிவம். இசைத்தமிழ் என்பது உள்ளத்தை உருக்கும் பாடல்கள் மற்றும் ராக வடிவம். நாடகத்தமிழ் என்பது உணர்வை வெளிப்படுத்தும் நடிப்பு மற்றும் கூத்து வடிவம். தமிழ் மொழி மிகச்சிறந்த இலக்கிய வளம் கொண்டது. தமிழில் மட்டுமே அகமும் புறமும் கொண்டுள்ளது. அகம் என்பது உள்ளத்து ஊடே நிகழும் நிகழ்வுகளை, காதல், குடும்பம் பற்றியும், புறம் என்பது வீரம், கொடை, அறம் என்றும் வாழ்வியலை நெறிப்படுத்துபவை. காதலை பற்றி கூறும்போது களவு காதல், கற்பு காதல் என வகைப்படுத்தப்பட்டு யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புலப் பெயர் நீர்போல் அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே என கூறும்போது சாதி, மதம், குலம், முந்தைய அறிமுகம், குடும்ப பின்னணி என்பதை எல்லாவற்றையும் கடந்து அன்பும் காதலும் வெளிப்படும் விதமாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இங்கு செம்புல பெயர் நீர் என்று சொல்லும் பொழுது தண்ணீரின் தன்மையை தெளிவாக விளக்குகிறது. நீரானது பாறையிலே விழுந்தால் உருண்டோடிவிடும், மணலிலே விழுந்தால் உறிஞ்சப்பட்டுவிடும், ஆனால் செம்மண்ணில் விழுந்தால் மண்ணின் மனத்துடன் கலந்து நிறம் பெறும். அதுபோல நம் காதல் ஒன்றோடு ஒன்று இணைந்து என்று கூறும் இப்பாடல் ஆண்டுகள் 2000ஐ கடந்தாலும் இன்னும் காதலர்களின் தனித்துவமான வார்த்தைகளாகவே உள்ளது. இதையே பாரதி கூறும்போது நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியல்லை, வடமாளவன் குற்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ் நாடு என்று கூறுகின்றார். 2500 ஆண்டுகளாக இத்தமிழக நிலப்பரப்பு இன்று வரை ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தமிழில் காலத்தால் முந்தியது சங்க இலக்கியம். அக்காலத்திலேயே இந்திய நாட்டனைத்தையும் ஒன்றாக கருதும் ஒரு தமிழ் உணர்வு தமிழ் மனதில் வேரூன்றி இருந்தது. இந்திய நாட்டை
நாவல தன்பொழில் என அழைக்கும் வழக்காறு அன்று இருந்தது. தமிழகம்

0: வன்புகழ் மூவர் தன் பொழில் என கூறப்பட்டது. தென்குமரி வடபெருங்கடல் குணக்குடல் கடலா எல்லை குன்றுமலை காடு நாடு ஒன்றுபட்டு வாழி மொழியே என்று புறப்பாடல் 17 அழகாக விளக்குகிறது. இதே புறப்பாடலில் நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என மோசி கீரனார் கூறும்போது மக்களே மன்னனின் உயிர் என்று கூறுகின்றார். புறப்பாடல்களில் ஏறத்தாழ 232 பாடல்கள் போர் பற்றிய செய்திகளை வழங்குகிறது. இன்றைய சூழலில் போர் மேகம் சூழப்பட்டு ஒவ்வொரு நாடும் போர் அச்சத்தில் மிகுந்து உள்ளது. ஆனால் போர் செய்வதற்கும் அறமோடு இருக்க வேண்டும் என்பதை தமிழ் சமுதாயம் அறிந்து உலகிற்கு செப்பியிருக்கிறது. போரிடும் முன்பாக ஆணிரை கவர்தல், அதற்கு எச்சரிக்கை விடுப்பதும், கோட்டையை கைப்பற்ற போகிறேன் என்று தெரிவிப்பதும், காப்பாற்றிக் கொள்ள அவகாசம் தருவதும் மரபாக கொண்டிருந்தனர். அத்தோடு மட்டுமின்றி உலகில் முடியாத மக்களையும் விலங்குகளையும் போர் நடக்கும் இடத்தை விட்டு அகற்றுங்கள் என்றும், குழந்தை பெறாதவர்களை போரில் ஈடுபடுத்தாதீர்கள், அடுத்த தலைமுறை இல்லாமல் போய்விடும், மற்றும் அவரது பெற்றோருக்கு ஈமச் சடங்குகள் செய்ய நபர்கள் இல்லாமல் போகும் நிலை வரும், அந்த பாவம் என்னை வந்து சேரும் என கூறுவதும், அறிவில் சிறந்தவர்களையும் அழைத்துச் சென்று விடுங்கள், இல்லையில் நாட்டின் எதிர்காலம் அழிந்து போகும் என போர் அறத்தை கையாண்டு உள்ளனர். இதனையே நெட்டிமையார் என்னும் புலவர் கூறும்போது, ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புல வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வரை பெறா அதீரும் என் அம்பு கடிவிடுதும் நுண் அரண் சேர்மீன் என்று கூறுகிறார். தமிழ் எழுத்து, சொல், பொருள், யாப்பு இன்றளவும் உலகில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இவ்வாறான சங்க புலவர்களின் பாடல்களே பெரிதும் துணை நிற்கின்றன. 20ஆம் நூற்றாண்டில் இரு ஈடு இணையற்ற கவிஞர்கள் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆகியோர் ஆவர். கம்பனுக்கு பிறகு குறைந்தது 8 நூற்றாண்டு காலம் தமிழ் கவிதைகளின் உலகம் தேங்கி போயிருந்தது. அதனை உடைத்து எறியும் முயற்சியில் தனி மனிதனாக வெற்றி பெற்றவர் மகாகவி பாரதி. சிலப்பதிகாரத்தில் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற மூன்றும் இணைத்து காப்பியத்தை நகர்த்திச் செல்லும் மனையறம் படுத்தும் காதையில் கோவலன் கண்ணகியை நயம் பாராட்டி பேசுவது இயற்தமிழுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும். மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே, அரும்பெரல் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன் பெருமட மகளே எனும்போது இயற்தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது. இசைத்தமிழுக்கு உதாரணமாக மங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவடை யாது போர்த்தும் கருங்கை அண்ணன் விழித்துலகி நடந்தாய் வாழி காவேரி என்று கூறுவது சால பொருந்தும். நாடகத் தமிழுக்கு உதாரணமாக பூம்புகாரின் இந்திர விழாவை விமர்சையாக கொண்டாடுவது நாடகத் தமிழ் போல் காட்சியளிக்கும்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்ல.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி

0: வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு

0: உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:20. FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்று எலும்பு

0: ஏற்பட்டால் அது செய்ய வேண்டிய முதலுதவி, அதை பத்தி நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய அவசர உலகத்தில், ட்ராமா வேர்ல்ட், விபத்துகள் நிறைந்த உலகமாக காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அதனால நம்ம ஃப்ராக்சருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அது ரொம்ப அவசியம். சாலையில் நம்ம போறோம், நம்மளுக்கு வேண்டியவங்களோ இல்ல முன்பின் தெரியாதவங்களுக்கோ கீழே அடிபட்டு ஒரு கையிலையோ காலிலையோ அவங்க வலி வீக்கம் ரொம்ப இருக்கவங்களா அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம ஃப்ராக்சரை சஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்குண்டான முதலுதவி, அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சுருக்கமா பார்ப்போம். ஃப்ராக்சர்ல உங்களுக்கு தெரியும், எலும்பு முறிவு இரண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஓபன் ஃப்ராக்சர், இன்னொன்னு க்ளோஸ்ட் ஃப்ராக்சர். ஓபன் ஃப்ராக்சர் என்பது எலும்பு முறிவு ஏற்பட்டு எலும்பு சதையினு கிழித்து கொண்டு வெளியில் தெரிவது, அது வந்து ஓபன் ஃப்ராக்சர். இன்னொன்னு வந்து க்ளோஸ்ட் ஃப்ராக்சர். அந்த க்ளோஸ்ட் ஃப்ராக்சர்ன்றது வெளியில தெரியாது, தோலுக்குள்ளேயே இருக்கும், வெளிக்காயங்கள் இல்லாதது, சிராய்ப்புகள்லாம் இருக்கலாம், அது வேற. எலும்புகள் தெரியற மாதிரி வெளிக்காயங்கள் இல்லாம இருக்கிறது க்ளோஸ்ட் ஃப்ராக்சர். இந்த ஓபன் ஃப்ராக்சருக்கும் க்ளோஸ் ஃப்ராக்சரும் தான் முக்கியமான வேற்றுமைகள். ஒவ்வொரு எலும்புக்கும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை முறை நீங்க தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட், நம்ம ரோடு சாலையில ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல, அப்ப அவருக்கு என்ன செய்யறது? அடிபட்ட பாகத்தை உடனே எழுந்து உதிருங்க உதிருங்க அப்படின்னு சில பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். அது மாதிரி செய்யக்கூடாது. அவங்கள உதிர சொல்றதோ அசைவு சொல்றதோ எஞ்சி நடங்க பயப்படாதீங்க எஞ்சி நடங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதோ வலிய மீறி செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றதோ ரொம்ப தவறான ஒன்று. ஏன் அப்படின்னா எலும்பு முறிவு லேசாக இருந்தாலோ இல்ல அதிகமாக இருந்தாலோ அது மாதிரி சொல்வதன் மூலம் அது இன்னும் மேலும் விரிவடைஞ்சு சிறிய ஃப்ராக்சர் கம்ப்ளீட் ஃப்ராக்சர் ஆக வாய்ப்பு உண்டு. ஒன்னு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஃப்ராக்சரா இருந்தா நம்ம இது மாதிரி செய்யும்போது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், எலும்புகள் முழுமையாக இருக்கிற வரைக்கும் தான் ஆபத்து இல்லாத ஒன்று. உடஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், உள்ள அது வந்து ஷார்ப்பா ஒரு கத்தி மாதிரி, அந்த நேரத்தில் நம்ம அசைவு கொடுத்தா என்ன ஆகும்? ரத்த குழாய், நரம்புகள் இது எல்லாத்தையும் அதை கிழிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப என்ன செய்யணும்? அந்த இடத்த அசைவு இல்லாம வச்சுக்கணும், துணி எடுத்து அந்த இடத்த பெரிய கச்சிப்பு இருந்தா ஓகே, இல்ல ஷால் கிடைச்சா ஓகே, இல்ல துண்டு டவல் இருந்தாலும் ஓகே, அதை எடுத்து அந்த இடத்த சுத்தி ரொம்ப டைட்டா கட்டாம அது அசைவு இல்லாம முடிஞ்சா கட்டிக்கிறது. அது வைப்பதற்காக ஒரு ஸ்கேல் இல்ல ஆட்போர்டு அட்டை இல்ல மரப்பலகை ஏதாவது கிட்ட கிடைச்சா அது வைக்கலாம். உதாரணத்துக்கு முழங்கை உடைச்சிட்டு ஆடுது, அந்த இடத்துல ஒரு அட்டையை வச்சு ஒரு துணியை வச்சு சுத்திடணும், சுத்திட்டு அசைவு இல்லாம பேஷண்ட்டை நம்ம கிட்ட இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிடணும். முக்கியமா செய்ய வேண்டியது அவருக்கு ஒரு அடிபட்டு கீழே இருக்காரு, காற்றோட்டமான ஒரு என்வரான்மெண்டா ஏற்படுத்தணும், அவரை சுத்தி சூழ்ந்துன்னு எல்லாரும் சூழ்ந்துகிட்டு அவர் மூச்சு விட முடியாத அளவுக்கு செய்யக்கூடாது. ஒருவேளை கையா இருந்தா அவங்க நடந்து போவாங்க, காலா இருந்தாங்கன்னா நடக்க முடியாது இல்லையா. அவங்கள ஸ்ட்ரெச்சர் கிடைச்சா ஓகே, எதுவுமே இல்ல பக்கத்துல ஏதாவது கதவுகள், ஏதாவது வீட்டுல இருக்கிற கதவு, சின்ன கதவு, மெலிஸ் கதவு, ஸ்ட்ராங்கான கதவு, அது மாதிரி இருந்தா கூட அதை கழட்டி அதுல இருந்து பேஷண்ட ஷிஃப்ட் பண்ணி நம்ம அவசரத்துக்கு அதுல வச்சு தூக்கிட்டு போலாம். முக்கியமா இப்ப நான் சொல்றது வந்து முதுகெலும்பு அடிபட்டவங்களுக்கு இது மாதிரி நம்ம கதவுல வச்சு ஷிஃப்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப நம்ம அரசாங்கம் நிறைய அவசர ஊர்திகளை ஏற்படுத்திருக்காங்க, 108 ஆம்புலன்ஸ் அவசர ஊர்திகளுக்கு நம்ம தகவல் செஞ்சு அவரை ஷிஃப்ட் பண்ணலாம். முக்கியமா அதுல ஷிஃப்ட் பண்ணும் போது செய்ய வேண்டியது அவங்களுக்கு அதிகமான அசைவுகளை கொடுக்க கூடாது. ஒருவேளை ரத்த கசிவு இருக்குன்னு வச்சுப்போம், அதையும் நல்லா துணி வச்சு சுத்திடணும். இது முக்கியமா அடிபட்ட உடனே செய்ய வேண்டியது. காத்தோட்டமா வைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் உட்கார வைக்கிறதோ நிக்க வைக்கிறதோ கூடாது. படுக்க வச்சிருங்க, படுக்க வச்சாதான் அவருடைய பிளட் பிரஷர் சர்க்குலேஷன் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவருக்கு மயக்கமோ இல்ல மேற்கொண்டு பெயின் ஷாக், வலியால் ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகள் அது ஏற்படாம இருக்கும். ஒரு அடிபட்ட நபரை கட்டாயப்படுத்தி எதுவும் உண்ண வைக்காதீங்க. அவசர சிகிச்சை பிறகு கொண்டு போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு தெரியும், மருத்துவர் அவங்களுக்கு பெயின் கில்லர் அனால்ஜெசிக்ஸ் வலி நிவாரணிகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளீடிங் அவர் இடத்த சுத்தம் பண்ணிட்டு தையல் ஏதாவது போட வேண்டியது இருந்தா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நுண்கதிர் படம் எக்ஸ்ரே தேவைப்பட்டால் மருத்துவர் உடனே அதை எடுப்பாங்க. அது எடுத்துட்ட பிறகு என்ன பிராக்சர்ன்றதை பொறுத்து எலும்பியல் மருத்துவர் வந்து உங்களிடம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கன்சர்வேட்டிவ் மெத்தட், சர்ஜிக்கல் மெத்தட். கன்சர்வேட்டிவ் மெத்தட்னா அறுவை சிகிச்சை அல்லாத சிகிச்சை முறைகள், சர்ஜிக்கல் மெத்தட்னா அறுவை சிகிச்சை மூலமாக செய்யப்படும் சிகிச்சை முறைகள். இது எது என்பதை மருத்துவர் முடிவு பண்ணி செய்வாங்க. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:31:15. நேர்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சி எப்பவுமே ஒரு ஃபேஸ்புக் கேள்வியோட நாம ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மீண்டும் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்காக சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்படுகிறது? இதுதான் இன்றைய ஃபேஸ்புக் கேள்வி உங்களுக்கு. இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க வெயிட் பண்ணாதீங்க, உடனே நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அங்க வணக்கம் மக்களை போஸ்டர் இருக்கும், அதுல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில நீங்க சொல்லலாம். அண்ட் இதோட சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்தீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட நிறைவில் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்படுகிறது? சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. FM Rainbow உங்களோட பேரையும் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களை, புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, சில பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று ஆனந்தா நகர், திருமகள் நகர், திருமால் நகர், வேல்ராம்பெட், திருப்பூர், குமரன் நகர், சுதானா நகர் முழுவதும், அங்காளம்மன் நகர், அரவிந்தர் நகர், அன்னை தெரசா நகர், முருங்கப்பாக்கம்பேட், கமலம் நகர், பாப்பாஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், டீச்சர்ஸ் காலனி, கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட், குப்பம் மற்றும் குப்பம்பேட், கணபதி நகர், வரதராஜு நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜு நகர், முத்துலட்சுமி நகர், மேற்கு அரியாங்குப்பம், சொர்ணா நகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காலாந்தோட்டம், மணவெளி, சுபயா நகர், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், ஓடவெளி, நோணாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சார விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என அறிவிக்கப்படுகிறது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை

0: நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

6:53, 10 ஆயிற்றுக்கு. நேர்களே, இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில எஃபி கேள்வியா நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில், தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது சரியான பதில். சோ, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தான் வந்து இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் பகுதியில் அமைக்கப்படுது. இஸ்ரோவின் இந்த புதிய விண்வெளி ஏவுதளம் சிறிய வகை செயற்கைக்கோள்களை விண்ணில செலுத்துவதற்காக பிரத்யேகமா உருவாக்கப்படுது. சோ, இந்த சரியான பதிலை யார் யாரெல்லாம் நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், முல்லக்காடு பாபு, மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கடலூர்லிருந்து செந்தில் முருகன், கெடார்லிருந்து அன்பு, லோகேஸ்வரி தினேஷ், ஓட்டியிலிருந்து சுரேஷ், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், செஞ்சியிலிருந்து கலைவாணி கணிஷ்மா, புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, கார்த்திக் கீதாஞ்சலி, கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பிரபு வீரா ராஜபாளையம்லிருந்து, பெரியவளையம்லிருந்து ரவிச்சந்திரன் சாந்தி, கொருக்காத்தூர் ஞானமுருகன் பிரகாஷ், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலம்லிருந்து. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களை நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். அரசு முறை பயணமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று தலைநகரான பண்டைய ரோமானிய காலத்தில் ஸ்கூப்பி என்ற பெயரில் அழைக்கப்பட்ட ஸ்கோப்ஜே நகரில் வடக்கு மேசிடோனியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இந்தியாவில் பிறந்த மகாத்மா காந்தியும் ஸ்கோப்ஜேவில் பிறந்தவரான அன்னை தெரசாவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் சின்னமாகவே திகழ்வதாக அவர் கூறினார். மேசிடோனியாவை உள்ளடக்கிய தென்கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தை மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் மத்திய ஐரோப்பியாவிற்கும் இடையிலான தலைவாசலாகவே இந்தியா பார்ப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இது தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை கண்டித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இல்லம் அருகே நேற்று தர்ணாவில் ஈடுபட்ட திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி, திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மங்கள் மெலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மேகாலயா மாநிலத்தில் உலக புகழ்பெற்ற லக்கடாங் மஞ்சள் சாகுபடி பரப்பையும் ஏற்றுமதி

மற்றும் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் நோக்கத்திலான கோல்டன் ஸ்பைஸ் இயக்கத்தை வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நேற்று புதுடெல்லியில் மேகாலய முதலமைச்சர் திரு கோன்ரேட் கோங்கால் சங்மாவுடன் இணைந்து தொடங்கி வைத்தார். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் ஆகஸ்ட் 15 முதல் 30 வரை பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நடைபெற உள்ள உலக கோப்பை ஹாக்கி போட்டித் தொடருக்கான 20 உறுப்பினர்களை இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. டைம் இப்போ 8:20 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. பரபரப்பான காலை நேரம், எல்லோரும் உங்கள் வேலைகளை ரொம்ப உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எஸ் இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்களோடு. எஸ் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நம்ம புதுவை கேட்டுட்ருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே ஜனா இன்னைக்கு எங்கிருந்து பேச போகிறார் கேட்கலாமா? ஹாய் ஜனா, குட் மார்னிங்.
2: எஸ் குட் மார்னிங் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்தோட. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா இன்னைக்கு என்ன ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்திருக்க ஊர் சோரியாங்குப்பம். எங்க இருக்கு இந்த சோரியாங்குப்பம் அப்படின்னு நிறைய நேயர்களுக்கு தெரியும், இல்லாத நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வும் கொடுத்துறேன். எங்க எக்ஸாக்டா சோரியாங்குப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி நியூ பைபாஸ் மூலியமா வரணும், அதாவது நாகப்பட்டினம் விழுப்புரம் பைபாஸ் வழியா வரணீங்கன்னா முதல் ஊரு, அதாவது நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம்ப்பா, கால் எடுத்து வச்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்ற ஊரே வந்து சோரியாங்குப்பமா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான ஊரு. ஸோ நீங்க இந்த மார்னிங் வேலையில, அதுவும் இப்ப நான் இந்த டியூட்டிக்கு வரும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் கடலூர்ல இருந்து வரேன். ஸோ கடலூர்ல இருந்து வரும்போது தென்பெண்ணையாறு இருக்கும், தென்பெண்ணையாறு பிரிட்ஜு கடந்த உடனே சூரியாங்கப்பம் வரும். 24 hours பிஸியா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஸ்டேட் பார்டர்ன்றதுனால ரொம்பவே பிஸியா இருக்கும். வெளியூர் நிறைய மக்கள் இந்த ஊர் வழியா தான் வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு பக்கத்துல என்னென்ன ஊர்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல மோஸ்ட்லி வந்து தமிழக பகுதியும் இருக்கு, அதே மாதிரி பாண்டிச்சேரி ஏரியான்றதால கலந்து தமிழக பகுதியும் இருக்கு, பாண்டிச்சேரியிலும் நிறைய ஊர் இருக்கு. என்னென்ன ஊர்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்பறிக்கல்பட்டு, மேற்பறிக்கல்பட்டு, சின்னாராய்ச்சிக்குப்பம், பெரியாராய்ச்சிக்குப்பம், தமிழக பகுதியான சின்ன கங்கனாங்கப்பம், பெரிய கங்கனாங்கப்பம், உச்சிமேடு, அதே மாதிரி பாண்டிச்சேரி ஏரா, அது மறுபடியும் பாத்தீங்கன்னா குமந்தன் மேடு, அது மட்டும் இல்ல பாகூர் நியரஸ்ட் வந்து பாகூர், அதுக்கு பக்கத்துல பிரிவினத்தம் அப்படின்னு நிறைய ஊர்கள் வந்து சுத்தி இருக்கு. இந்த தென்பெண்ணையாருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நத்தப்பட்டு அப்படின்ற தமிழக பகுதி இருக்கு. ஸோ இதெல்லாம் சூழ்ந்து இருக்கிற ஊர் தான் சோரியாங்குப்பம் சொல்லலாம். இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மிகு அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ நிலப்பரப்பாகட்டும், இது வந்து தென்பெண்ணையார ஒட்டியே இருக்கிறதுனால நிலப்பரப்பு ரொம்பவே இந்த மணற்பாங்கான ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இந்த மண்ணுல எல்லா விளைச்சலும் விளைவிப்பாங்க, அதாவது என்ன பயிர் வச்சாலுமே இங்க வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கோயில்கள், நிறைய தெருக்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நானே இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதை விட, இந்த ஊர்ல இருக்கவங்க இந்த ஊரை பத்தி அழகான விஷயங்கள் இன்னும் நம்ம கிட்ட சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வரிசையில நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காரு. அவர் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு அவங்க ஊரை பத்தி சூரியாங்கத்தை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற விஷயம்லாம். வணக்கம் சார், உங்க பெயர்?
3: என் பேர் பாரத் சார்.
2: பாரத், என்ன ஒர்க் இருக்கீங்க சார்?
3: நான் டிரைவர் சார், இங்கே ஏசி டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
2: ஓகே, உங்க ஊர் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
3: எங்க ஊர் வந்து விவசாயம் சார்ந்த பூமி, விளைச்சல் பண்ற ஏரியா, அதே மாதிரி அம்மன் கோயில், அம்மன் கோயில், அதே மாதிரி ஃபேமஸா வந்து கடல் திருவிழா மற்றும் தெப்ப திருவிழா நடக்கும்.
2: ஓகே, உங்க ஊர்ல என்னென்ன தெருக்கள்லாம் இருக்கு, உங்க தெரு பேர்லாம் எங்களுக்கு சொல்றீங்களா?
3: நாமா கோயில்,

0: கோயில் திரு நடுவர்பட்டு திடீர் குப்பம் மேட்டுத்தெரு கொஞ்சம் இதன் போல நிறைய தெருகள் நிறைய தெரு இருக்கு. உங்க ஊர்ல வந்து இப்போ நிறைய விவசாயம் எல்லாம் பண்றாங்க, என்னென்ன பயிர் எல்லாம் பண்றாங்க, என்ன நெல் அந்த மாதிரியான என்னென்ன விவசாய சார்ந்த பணிகள்ல இல்ல இல்ல என்னென்ன பயிர் வகை எல்லாம் பயிரிடுறாங்க உங்க ஊர்ல சோரியங்கப்பத்துல?
1: அதிகமா பார்த்தா நெல் மற்றும் அப்புறம் சிறுதானியங்கள்ல வந்து கீரை வகைகள்.
0: கீரையில வந்து யோசிக்கிறாங்க என்னென்ன கீரை எல்லாம் நம்ம ஊர்ல பயிரிடுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, திருவிழாக்கள்லாம் எந்தெந்த டைம்ல நடக்கும் உங்க ஊர்ல? இப்ப வந்து ஆடி மாதம் இல்லையா, சோ உங்க ஊருக்குல எந்தெந்த மாதத்துல என்னென்ன திருவிழாக்கள் நடக்கும், என்ன கோயில என்னென்ன திருவிழாக்கள் நடக்கும்?
1: அம்மன் கோயில் திருவிழா மற்றும் கடல் திருவிழா நடக்கும்.
0: எத்தனை நாள் நடக்கும்?
1: பத்து நாள் திருவிழா நடக்கும். அதே மாரி வந்து பத்து நாளும் ஆடலும் பாடலும் அதே மாரி
2: ஜாலியா.
1: ஆமா, எல்லா மக்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா அந்த பத்து நாள் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அவ்வளவு என்டர்டைன்மெண்டா போவோம்.
0: இப்ப வந்து ஒவ்வொருத்தருமா வந்து வெளியூர் எல்லாம் போயிருப்பாங்கல்ல, நிறைய பேர் வந்து வேலைக்காக வெளியே போயிருப்பாங்க. திருவிழா சமயங்கள்லாம் திருப்பி ஊருக்குலாம் வர்றது, உங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி திருவிழா அப்படின்லாம் கூப்பிட்டு வருவீங்களா, இல்லப்பா லைஃப் பிஸியா இருக்கு அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவீங்களா, இல்ல எல்லாரும் இல்ல வந்து வெளியே போனவங்க ஊர்ல இருந்து போனவங்க வேலைக்காக போனவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த பத்து நாள் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா?
1: எல்லாமே மக்களை எல்லாருமே கூப்பிடுவோம், ரிலேஷன்ல இருந்து எல்லாமே கூப்பிடுவோம். அதே மாரி இப்ப நம்ம சோரியாங்கப்பத்திலயே நிறைய பேர் படிச்சு நிறைய பேர் நம்ம பாண்டிச்சேரியில போலீஸாவும் ஆயிருக்காங்க, நல்ல விஷயம். நிறைய இளைஞர்கள் இது மாதிரி நல்ல முயற்சி எடுக்கிறதுனா ஒரு நல்ல விஷயம் தான். படித்த இளைஞர்கள் ஓரளவு முயற்சி எடுத்து போஸ்டிங் போயிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு, நம்ம ஊரை சுத்தி நல்ல விஷயமா இருக்கு.
0: உங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அது மூலம் வெளியே போயிருக்காங்க, வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? என்னென்ன ஸ்கூல் எல்லாம் இருக்கு இந்தியால, மிடில் லெவல்ல என்ன ஸ்கூல் இருக்கு, இல்ல வெளியூர்ல போய் படிக்கணும்னா பக்கத்துல என்ன ஊர்ல போய் படிக்கிறாங்க உங்க ஊர்ல இருக்கவங்க?
1: உங்க ஊர்ல கோரியம்பத்திலே ஒரு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒண்ணு இருக்கு, அதாவது இது வந்து சிக்ஸ்த் வரைக்கும் இருக்கு, அதுக்கு வந்து ஹையர் செகண்டரி வந்து குறியினாத்தம். அதோட பெரிய ஸ்கூல் போனீங்கன்னா நம்ம அண்ணசாமி அவர் லேடி பாகூர்ல தான் ரொம்ப ஹைக்ளாஸ் ஸ்கூல்லாம் இருக்கு.
0: ஓகே, அது மாதிரியான நிறைய இருக்கு. ஸோ நீங்க சின்ன வயசுல விளையாடணும் அப்படின்னா உங்க ஊர் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா தென்பண்ணை ஆறு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆறுக்கும் உங்களுக்கான அழகான விஷயம் எல்லாம் என்னென்னு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் விளையாடி இருக்கீங்க, நீச்சல் தெரியுமா, அந்த விஷயம்லாம் சொல்ல முடியுமா?
1: ஆனா எனக்கு நீச்சல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது, இந்த மீன் பிடிக்கிறது நிறைய விஷயம் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும்.
0: அதாவது மீன் பிடிக்கிறதுல மீன் பிடிக்கிற அனுபவம் பத்தி சொன்னாரு, நீச்சல் தெரியாதுன்றது பகிரங்கமா சொல்லிட்டாரு. நீச்சல் வந்து பழக வந்து எதுக்கா பிராக்டிஸ் எடுத்துருக்கீங்களா நீங்க?
1: அந்த அளவுக்கு தெரியாது, கொஞ்சம் ஸ்விம் பண்ணுவேன், ரொம்ப எல்லாம் ஸ்விம் பண்ண மாட்டேன்.
0: ஓகே, அதாவது கடப்பாறை அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், வந்து அவரு ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம், கேட்கணும் இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று முங்கள் மனதோடு.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒரு வைபான சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு தாராள பிரபு படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
7: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
8: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி, ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30, 15 நொடிகள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை கேட்டுருக்கீங்க. நம்ம ஆர்ஜே ஜனா சூரியங்குப்பம் இங்கிருந்து பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம் வாங்க ஜனா.
3: எஸ் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு சூரியங்கம் நல்லா பேசிட்டு இருக்கேன். சோ இந்த ஊர் ரொம்பவே அழகான ஊர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்ட்ரோல, அதே மாதிரி தாங்க. இந்த கேப்ல என்னென்ன தெருக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். சோ நிறைய தெருக்கள் இருக்கு, சுத்தி சுத்தி வந்து சந்து மாதிரி போயிட்டு இருக்கு, அப்படியே அதுல ரோடு கனெக்ட் ஆகுது, கோவில்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெப்ட் எடுத்து ஊர்

0: போனீங்கன்னா அந்த ஆறு இருக்கு இல்லையா, ஆறு ஒட்டின மாதிரியே ஒரு ஓடை மாதிரி போகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அழகா இருக்கு. அதுவும் வந்து இந்த ஊர்ல இருந்து தென்பண்ணை ஆறை பாக்குறது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு, அவ்வளோ ஒரு நேச்சுரல் சீனாவும் இருக்கு. ஸோ இன்னும் இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட ஒருத்தர் பேச ரெடியா இருக்காரு, அவர் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு சூரியங்கத்தை பத்தி என்ன சொல்ல வராரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர்?
1: வணக்கம் சார், என்னோட பேர் சிரஞ்சீவி.
0: சிரஞ்சீவி, யார் உங்களுக்கு சிரஞ்சீவின்னு பேர் வச்சிருக்கு சார்? உங்களுக்கு அதே மாதிரி உங்க ஊர் எவ்வளவு பிடிக்கும்?
1: ரொம்ப பிடிக்கும்,
0: நிறைய சின்ன வயசுல இந்த ஊர்ல விளையாடி இருப்பீங்க. ஓகே, உங்க ஊர்ல இந்த சோரியங்குப்பத்துல ஏதாவது பிளே கிரவுண்டு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் என்ன பிளேஸ் வந்து இருக்கு?
1: ஆக்சுவலா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் எதுவும் இல்ல, பட் இப்போதைக்கு எல்லாமே இருக்கு. நிறைய பேர் வெளியே போறாங்க, நேஷனல் போறாங்க, சென்னை கேட்டு, பேட்மிண்டன், அத்லீட், கபடி, மோஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட். இப்ப நம்ம பிபிஎல் மாதிரி பாவூர்ல பிபிஎல் பிரீமியர் லீக் வச்சு எல்லா பசங்களும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க.
0: ஓகே, அப்ப கிரிக்கெட் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இங்க கலந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பக்கத்து வரையே வந்து தென்பண்ணையா இருப்போது இல்ல, அந்த ஆறுல நீங்க சின்ன வயசுல விளையாடுற அனுபவங்கள் இப்பவும் அதெல்லாம் கடைபிடிக்கிறீங்களா, இல்ல ஒர்க்க போறோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான டைம் கொடுக்குறீங்களா? இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கான டைம் கொடுக்குறீங்களா?
1: கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க, யாராலுமே எவ்வளவு ஒர்க் போனாலுமே நமக்கு அந்த சண்டேன்றது கம்பல்சரி முக்கியம். அப்படியே நம்ம வந்து இந்த கிரிக்கெட் ஆடுறதோ இல்ல பேட்மிண்டனோ, அதே மாதிரி நீங்க பாட்டை பத்தி பேசுறீங்க. அதுல என்னன்னா இந்த ஸ்கூல் டைம்ல சம்மந்தி விட்டாங்க, போய் குளிச்சு மீன் குடிச்சு அங்கேயே சமைச்சு சாப்பிடுறது, அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாதிரி இருக்கு. பட் இப்போதைக்கு ஃபாலோ பண்ண, ஃபியூச்சர்ல மேபி பண்ணலாம்.
0: அது மறந்துட்டாரு, ஃபியூச்சர்ல மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க வந்து ஆத்துல மீன் பிடிக்கிறதாகட்டும், உங்களுக்கு நீச்சல் அங்க பழைய அனுபவம் எல்லாம் இருக்குங்களா?
1: கண்டிப்பா பக்கத்துல ஆறு வச்சு நீச்சல் அடிக்க போனா நல்லா இருக்காது, அதனால கண்டிப்பா நீச்சல் அடிக்க தெரியும். அந்த டைம்ல நீச்சல் அடிச்சு உள்ள போய் மீனை பிடிச்சி அங்கேயே சமைச்சு சுட்டு சாப்பிட்டாலும் அது ஒரு தனி சொல்லும்.
0: ஓகே, வந்து இன்னும் அந்த பசுமை மாறாத நினைவுகள்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்க ஊர்ல இந்த அழகான இருக்குங்க இந்த ஸ்பாட் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க தென்பண்ணை ஆற சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நிலங்கள், விவசாய நிலங்கள் சூழ்ந்துருக்குல்லையே, நீங்க விவசாயம் பண்ண அனுபவங்கள் இல்ல உங்க நிலத்துல ஏதாவது பயிரிட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா? வேலை செஞ்ச அனுபவங்கள் நிலத்துல
1: கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. என்னன்னா நம்ம நிலத்துல மணிலா அதை நம்ம பயிர் வைக்கும் போது போய் தண்ணி பாசம் சொல்லுவாங்க, என்னடா சும்மா தண்ணி பாசம் சொல்றாங்கன்னு தோணும். ஆனா அது பயிர் பண்ணி எடுக்கும் போது அது வர சந்தோஷம் எப்பயுமே கிடைக்காது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒர்க் இருந்தாலும் கடைசியில மனநிறைவு வரும்.
0: சரி, இப்ப வந்து நீங்க இன்னொரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கேன்.
0: ஓகே, ஓகே, ஸ்பேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. ஸோ அந்த ஒர்க்கு ரெகுலரா ஒரு 9 to 6 போயிட்டு இருப்பீங்க. இப்போ சண்டே அந்த மாதிரி லீவ் கிடைக்குது, இல்ல வந்து மார்னிங் கொஞ்சம் டைம் இருக்கு, ஈவினிங் டைம் இருக்கு அப்படின்னா நிலத்துல இப்பயும் அந்த வேலையெல்லாம் கண்டினியூ பண்ண முடியுதுங்களா உங்களால?
1: இப்போதைக்கு முடியல, ஆனா இருக்கு. அப்பா பாத்தனா கூட போய் சப்போர்ட் பண்ணுவோம்.
0: ஓகே, நான் அப்படியே தூரத்துல இருந்தே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சி சார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நான் வந்து கடலூர்ல இருந்து வரேன், இல்ல கன்னிக்கோயில இருந்து வரேன், பாண்டிச்சேரியில இருந்து வரேன்னா சூரியங்குப்பத்துக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா நேர்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், கடலூர்ல இருந்து சூரியங்குப்பம் வரணும்னா எந்த வழியெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: கடலூர்ல இருந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இந்த பக்கம் உண்ணாமலை ரெட்டிச்சாவடி, அப்படி போனா கன்னிக்கோயில் முள்ளோட, கடலூர்ல இருந்து அப்படி வர முடியும். அதோட பாண்டிலிருந்து வரது வந்தா விழுந்த சைட்ல இருந்து வரலாம் பைபாஸ்ல, கன்னிக்கோயில் முள்ளோட இந்த பக்கம் வந்து சிற்பம் பக்கம் அப்படி வரலாம்.
0: அப்ப வந்து உங்க ஊர் பக்கத்துல தமிழக பகுதியும் இருக்கு, அதாவது நத்தப்பட்டு ஆற்றுக்கு அந்தாண்ட இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா மெயினா குருவி நத்தம் பகுதி இருக்கு, அதுக்கப்புறம் பாகூர் இருக்கு, நிறைய ஊர்ல வந்து உங்களுக்கு சுத்தி இருக்கு. ஸோ நீங்க கடலூருக்கு நியர்பையால ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஒரு சூஸ் பண்ணுவீங்க?
1: கடலூர் தான், ஏன்னா இங்க இருந்து 10 கிலோமீட்டர் கடலூர், நமக்கு எது வந்தாலும் பக்கத்துல இருக்கு. இதுக்காக நான் 20 கிலோமீட்டர் தள்ளி போக முடியல, அதனால நியர்பை பக்கம் கடலூர் தான், அதனால கடலூர்லயே பர்ச்சேஸ் பண்ணுவோம்.
0: ஓகே, பர்ச்சேஸ் எல்லாமே வந்து கடலூர் சொல்லிட்டீங்க. ஸோ கடலூர்ல இப்ப வந்து சில்வர் பீச் இருக்கு, பாண்டிச்சேரியில ராக் பீச் இருக்கு, என்ன பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு?
1: உங்களை
0: பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சரி, இந்த விஷயங்கள் வந்து எங்க ஊர்ல இந்த ஆறெல்லாம் இல்லாம இந்த இடத்துக்கு போனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு மரங்கள்லாம் சூழ்ந்து இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்னா இந்த ஊர்ல என்ன இடம் சொல்லுவீங்க? அது இல்லாம

0: வேற ஏதாவது ஒரு கோயிலோ வேற ஏதாவது யாரு இல்லாமதா கிரவுண்ட்ல போய் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். விளையாடுறோமா இல்லையோ கிரவுண்ட்ல போய் சும்மா பசங்க உட்காந்து ஒரு 2 hours டைம் பண்ணா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. அதான் கம்பல்சரி டெய்லி கிரவுண்ட் போடும்.
1: சரி, உங்க ஊர்ல அந்த திருவிழாக்கெல்லாம் கிராண்டா நடக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க 10 நாள் திருவிழாக்கெல்லாம் நடக்கும், கடல் திருவிழா நடக்கும், தேர் திருவிழா நடக்கும் சொன்னாங்க. சோ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கோயில் திருவிழாக்கள்லாம் அந்த முன்னெடுப்புகள் எப்படி இருக்கு, சோ வந்து பங்கெடுத்துக்கிறது எல்லாம் எப்படி இருக்கு, இல்ல இந்த மொபைல் போனு கேமு அப்படின்னே இருக்காங்க நிறைய இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இப்பவும் அதே மாதிரி திருவிழா முன்னெடுத்து பண்றவங்க எல்லாம் இருக்காங்களா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்க ஊர்ல எப்படி, உங்க ஊர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி
0: ஊர் யங்ஸ்டர்ஸ் ஊர் பசங்க எல்லாருமே திருவிழானா அந்த 10 நாள் திருவிழானா திருவிழா தான், மற்றபடி அந்த வெளியே போறதோ திருவிழா எனக்கே அப்படின்ற ஆபீஸ் இல்ல. அந்த மார்னிங் கோயிலுக்கு போனா ஈவினிங் 10 o'clock அது மட்டும் வீட்டுக்கு வருவாங்க. யாரா இருந்தாலும் சரி திருவிழானாலே எல்லாரும் விஜயம் பண்ணுறேன், அதனால கோயில் வர பாப்பீங்க.
1: எல்லாருமே ஆட்டம் பாட்டுன்னு அப்படியே அமக்கலமா இருக்கீங்க உங்க ஊர்ல. ஓகே, தெரிஞ்சு வந்து அவர் ஊரை பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு, இந்த விஷயங்கள எங்க ஊர்ல ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணாரு. சூரியங்கத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ரெடியா இருக்குங்களே நேர்களே. அதே மாதிரி நீங்க என்னைக்காவது கடலூர்ல இருந்து, அதாவது கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரீங்க, இல்ல பாண்டிச்சேரியில இருந்து அவுட்டர் கடலூர் தாண்டி போறீங்க அப்படின்னா, இந்த நியூ பைபாஸ் இருக்கு இல்லையா விழுப்புரம் கனெக்ட் பண்ற பைபாஸ்ல ஒட்டியேதான் இருக்கு, சூப்பரா இருக்கும். சோ நீங்க இந்த லைன்ல எப்பனா வந்தீங்கன்னா இந்த ஊரை கண்டிப்பா விசிட் பண்ணி ஒரு அவுட்டிங் மாதிரியே இருக்கும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரான ஏரியா. சோ இந்த ஊரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெயின்போ 102.8 என்று முங்கள் மனதோடு.

0: வலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: பொருட்கள் வாங்கணும்னா பக்கத்துல பாகூர், கடலூர் அப்படின்ற ஊருக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பிளே கிரவுண்ட் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், அது மாதிரி சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்டா இருக்காங்க. அதனால கிரிக்கெட், அதே மாதிரி ஹாக்கி, இதெல்லாம் வந்து குருவிநத்தத்திலயும் நாங்க போயிட்டு அங்க கிரவுண்ட் இருக்கு, பாகூர்ல கிரவுண்ட் இருக்கு, அங்கெல்லாம் போயிட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடலூர்ல இருந்து எப்படி வரணும், நம்ம சூரியங்கப்பத்துக்கு பாண்டிச்சேர்ல இருந்து வரவங்க எப்படி வரணும், வெளியூர் வழி வரவங்க எப்படி வரணும் அப்படின்ற முன்னாடி பேசுறது வந்து ரொம்பவே தெளிவா சொன்னாரு. அவரை பத்தி விஷயங்களும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பேசும்போது ரொம்பவே ஆர்வமா பக்கத்துல நின்று ஒரு தம்பி பாத்துக்கிட்டே இருந்தாரு. நானும் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டா நம்ம கிட்ட பேசறதுக்கு ரெடியா இருக்காரு. அவரு யாரு, அவரு அவரை பத்தி என்ன சொல்றாரு, அவருக்கு சூரியங்கத்தை பத்தி என்ன சொல்றாரு விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பெயர்?
5: கதிரொலி.
4: கதிரொலி, யார் உங்களுக்கு கதிரொலின்னு பேர் வச்சது?
5: அப்பா.
4: அப்பா வச்சாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கா?
5: பிடிச்சிருக்கு.
4: கதிரொலி அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவர் முகத்திலேயே ஒரு ஒலி தெரியுது, அந்த அளவுக்கு வந்து பிரகாசமா இருக்காரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
5: அம்மா துணையா இருக்கேன்.
4: ஓகே, உடம்பு முடியாம இருக்காங்களா? நீங்க வந்து டேக் கேர் பண்ணிருக்கீங்க? ஓகே, வீட்லயே இருக்கீங்க. சரி, இப்ப வீட்டுல இருக்கீங்க, உங்க போர் டைம்ல அப்படின்னா என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்றீங்க? இல்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன இருக்கு? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களுக்கு
5: ஓகே,
4: அவரை பாட்டு அந்த மாதிரி எல்லாம் கேக்குற ஐடியா எல்லாம் இருக்குங்களா? இப்ப உங்க ஊர்ல வந்து திருவிழாக்கள் எல்லாம் ஃபேமஸா இருக்கும்னு சொல்றீங்க, நீங்க எந்த அளவுக்கு அதுல பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்றீங்க?
5: நான் டெய்லிக்கும் போவேன், ஜாலியா இருப்பேன். போயிட்டு வருவோம்.
4: திருநா வந்தா அந்த 10 நாள் போயிட்டு போயிட்டு வருவீங்க. திருவிழாக்கு பேர் என்ன? தேர் திருவிழாவா, சதல் திருவிழாவா, என்ன நடக்கும்?
5: செங்கனி மாதிரி தேர் திருவிழா.
4: ஓகே, அப்படியே ஃபுல்லா சொல்லிட்டாரு. கோயிலோட பேரோட சேர்த்து அம்மன் பேரும் சொல்லிட்டாங்க. வெளியூருக்கு ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா என்ன ஊருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர், பக்கத்து ஊர்ல என்ன ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்? சூரியங்குளத்துல பக்கத்துல இருக்க ஊரு.

0: எப்படி ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா என்ன ஊர் சொல்லுவீங்க? வெளியில நீங்க பாண்டிச்சேரி இல்லையா, நம்ம வந்து தமிழக பிரதேசத்தோட ஒட்டியே இருக்கீங்க, பாகூருக்குலாம் போனீங்கன்னு சொல்றீங்களா, அங்கேயே பொருட்கள் எல்லாம் வாங்க போவீங்களா? சூப்பரான சொன்னீங்க. சரி, அப்ப இந்த தெரு உங்க தெரு பேர் என்ன சொல்லுங்க? மேட்டு தெரு வந்து கதிரொலி. கதிரொலி சொன்ன உடனே சரி டான்ஸ் எல்லாம் ஆடுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, நீங்களே எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க?
1: வீட்லயே பாட்டு போட்டு நான்
0: ஆஹா, வீட்லயே ஒரு டான்சர் இருக்காரு, வீட்லயே பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த பேசுறது ரொம்ப உங்களுக்கு உங்க ஊர் எவ்வளவு பிடிக்கும் சார்? எங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பர்சன்டேஜ் சொன்னா, 100% சொன்னா எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவீங்க?
1: 100%
0: சொல்லிடுவீங்க. சோரியங்குப்பத்துக்கு ஏன் சோரியங்குப்பன் பேர் வந்தது ஏதாவது தெரியுமா? அது தெரியல. சரி, அடுத்த டைம் சோரியங்குப்பம் வந்து ஏன் சோரியங்குப்பம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா? தம்பிக்கிட்ட அதாவது சூரியங்களுடைய பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த ஊருக்கு வரும்போது அவ்வளவு சூப்பரா கிளைமேட் இருந்தது. இன்னைக்கு வந்து வெயில்லாம் ரொம்பவே இல்லை, நார்மலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சூரியங்குப்பம் வரணும் அப்படின்னு இந்த பனிக்காலங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா பக்கத்துலயே தென்பெண்ணை ஆறு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அதெல்லாம் ஒரு வியூ சூப்பரா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த சைட் அதாவது கடலூருக்கு வந்தாவோ இல்ல வந்து பாண்டிச்சேரி போறீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில என்ட்ரு ஆகிட்டோம்ப்பா, அந்த வைப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா சூரியங்குப்பம் மூலியமா ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஊர்னு சொல்லலாம். சோ இங்க இருக்க மக்கள் வந்து டெய்லியும் பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமா பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து இந்த ஊர் ரொம்பவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பைபாஸ் இருக்குன்றதுல, சோ இங்க வந்து நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் அந்த மாதிரி கடைகள்லாம் இப்ப ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த குறுகிய காலத்துல வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டோட எண்டு அப்படின்றதுனால பெட்ரோல் பங்க்ஸ் அதை சார்ந்த கடைகள் அப்படின்னு நிறைய பேர் இந்த வழியா வந்து புதுசா டிராவல் பண்றவங்க அதிகமா ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சூரியங்கத்துல டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த சைடா வந்தீங்கன்னா இந்த ஊரை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க இருக்க நிலங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ இந்த இவ்வளவு விஷயம் வந்து இந்த சூரியங்கத்துல அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மீண்டும் ஒரு நாள் அவங்கள வந்து நம்ம பொது நேரத்துல இன்னொரு ஊர்ல வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஆர்ஜே ஜனா. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.
2: தேங்க்யூ ஜெனா. நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் உங்களுக்காக சந்தோஷ் நாராயண், அனிருத் ரவிச்சந்தர் தி இவங்க குரல்ல ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: எனக்கு
1: பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: எஃப்எம் ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
6: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்
8: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
9: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்கலேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவே, நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சு.

நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா? அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ள ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம்.

0: மற்றபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான், அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படிறான்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மன்னா மன்னா,
6: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
5: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
6: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
5: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
6: என்ன வழி?
5: இதை கேளுங்க அண்ணா.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
8: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
9: ஆமாம் அண்ணா.
10: தொடர்வது 9 செய்தி சுருக்கம்.
11: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் 2வது முடங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், ராமர் கோவில் நன்கொடை கையாடல் விவகாரம் போன்றவற்றுடன் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் விவகாரம் போன்றவற்றை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டமான மங்கள் மிலன் சந்திப்புக்கு பிறகு பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நீட் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதில் பிரதமர் திரு மோடி உறுதியாக இருப்பதாகவும், நாட்டின் நலனுக்காக முன்வைக்கப்படும் மசோதாக்களையும் நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதாகவும் திரு கிரண் ரிஜிஜு அப்போது கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் பொதுப்பணித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் தொகுதியான மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் ஏரியை தூர்வாரி விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படும் வகையில் சீரமைக்க அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் திரு ரங்கசாமியிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை விளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார், முன்னாள் வாரிய தலைவர் திரு பாலமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி கல்மண்டபம் நூலகம் கட்டும் பணியை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு AKD ஆறுமுகம் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 முதல் 4 வரை வேல்ராம்பட்டு, சுதானா நகர் முழுவதும், முருங்கப்பாக்கம் முழுவதும், பாப்பாஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட், ஆசிரியர் காலனி, நயினார் மண்டபம், மூகாம்பிகை நகர், ரங்கசாமி நகர், மணவெளி, ஓடைவெளி, நோணாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்துடன். இன்று இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 9:03:20. நேரில் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எண்கள்ல. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். சோ நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நாம கேட்க போறோம் நேர்களை சிங்கம் திரைப்படத்துல இருந்து பாடல். இந்த பாடலை யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாரியங்காவல், கதிரவன், கொலஞ்சிநாதன், வளவனூர், பாரத் பாண்டியன், பட்டாளம்ல இருந்து ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், திட்டக்குடியில இருந்து செல்வராசு, கோவை புதூர்ல இருந்து சிவ சுப்பிரமணியன். சோ இவங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். நேர்களே உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது. இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஒன்பது மணி 9 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நேரிலே நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்கலாம். ரட்சகன் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா மற்றும் பாரத் சென்னையிலிருந்து. நேரிலே நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 7598510505 என்ற இந்த நம்பர்ல.

எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கபாலி படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் அப்படின்னா, தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம் மற்றும் கோவையிலிருந்து லூவிஸ் செல்வராஜ். ஸோ இவங்களுக்கான பாட்டு கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: கேட்டுட்டு நேர்களை 102.8 FM ரெயின்போவில் இது இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தேனியிலிருந்து ராதா மற்றும் பிரியா.

9:46 FM ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்க போறோம். என்ன படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரே படத்துல இருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. ஓட்டியில இருந்து சுரேஷ் மற்றும் தூத்துக்குடியில இருந்து சிவசுப்பிரமணியன்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. இது இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் அண்ணாமலை படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா மற்றும் வெளிமுருகன்.

102.8 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் 6 படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8 இது இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. 9:44 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஜில்லா படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு காரைக்கால்ல இருந்து சேப்பு விஜயராகவன் அவர். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்று இந்த நம்பர்ல.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஒன்பது மணி 50 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ புதுவை 102.8. இது இணைய வழி நேயர் விருப்பம். நேயர்களே, நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்க போறோம். கோவில் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டுல இருந்து ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ஹன்சிகா மற்றும் ஹரிணி.

9:55 ஆயாச்சு. இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு சில பேர் பாடல் கேட்டிருப்பீங்க, ஒரு சில பேரால பாடல் கேட்க முடிஞ்சிருக்காது. ஸோ கேட்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. மீண்டும் இன்னைக்கு மாலை 6:20 மனம் விரும்புதே இருக்கு. இதில் நீங்கள் லைவாக ஃபோன் பண்ணி பாடல் கேட்கலாம், இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் இதே டைமில், அதாவது 9:02 இருக்கு, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் பண்ணி பாடல் கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படின்னா, காத்து வாக்கில் ரெண்டு காதல் இந்த படத்துலேருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடலில் கேட்டிருக்காரு தேவிகாபுரம்ல இருந்து வீரமணி. ஓகே, நிகழ்ச்சியில் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பாடல் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து சீதாலட்சுமி, சூர்யா சென்னையிலேருந்து, சூரியமூர்த்தி கோவூர் சென்னையிலேருந்து, சந்திரமோகன் மஞ்சக்குப்பம், சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்லேருந்து, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன், ஆண்டிப்பட்டியிலேருந்து ஆராதனா, பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி கும்பகோணம்லேருந்து, பர்வின் திருவண்ணாமலையிலேருந்து, கர்நாடகா சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ் ஷியாம்லா, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலேருந்து பாலமுருகன், ராமு ராம்பாக்கம், ஜெயந்தி மரக்காணம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், புவனிஷா ஐயனார், மீரா அஷ்மிதா அஷ்மித்ரன் பண்ருட்டிலிருந்து, தங்கபாண்டி முதலியார்பேட்டிலிருந்து, அசாம்லேருந்து ஹிதேந்திர தாஸ், சண்முகசுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரையிலிருந்து. ஸோ இவங்களுக்கெல்லாம் பாடல் கொடுக்க முடியல, பாடல் கேட்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாலை 6:20 மனம் விரும்புதே இருக்கு, இதில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். ஸோ நேர்களை தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: I love you too, man.
1: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார். மேலும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்கிறார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி நீட் பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் குறை கூறினார். இதனிடையே புதுடெல்லியில் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் மாதந்தோறும் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டும் மத்திய அரசும் கர்நாடக அரசும் இன்று வரை காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில தலைவர் திரு ஐயாக்கனி தலைமையில் விவசாயிகள் முக்கொம்பு காவிரி ஆற்றில் இடுப்பளவில் தண்ணீரில் இறங்கி போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை உருளையன்பேட், மங்கலட்சுமி நகர், ஆட்டுப்பட்டி, ரோடியார்பேட், ரோடியார் மில் நகர், கடலூர் சாலை, புவன்கரை வீதி, விடுதலை நகர், பாரதிதாசன் நகர், முதலியார்பேட்டை, இந்திரா நகர், பழைய மார்க்கெட் வீதி, பட்டமால் நகர், மாங்காளியம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க மக்களே. டைம் இப்போ 10:03:07 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் இன்றைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி மூலமாக அப்படின்னு சொல்லணும். எஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவுகள், சின்ன சின்ன தீவுகள் நிறைய இருக்கு. ஸோ அந்தந்த தீவுகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தீவுகள் முழுக்க ஒரு பயணம் தான் கெட் செட் கோ நிகழ்ச்சி மூலமாக. அந்த வரிசையில தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தீவுகள், இது சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக. ஸோ என்ன கேள்வி, முதல் கேள்வி தெரிஞ்சுக்கலாமா? தீவுனா என்ன? நான்கு பக்கம் நீர், அதாவது நான்கு பக்கம், எல்லா பக்கம் நான்கு பக்கம் கூட நீரால் மட்டும் சூழப்பட்ட பகுதி தான் தீவுன்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் சில இடங்கள் நீரால் மட்டுமே சூழப்பட்ட பகுதியாக தீவுகளாக இருக்கு. ஸோ அந்த வரிசையில ஆதாம் பாலம் தீவு, இது எங்கு அமைந்திருக்கு அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், ஆதாம் பாலம் தீவு தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. நான் வாட்ஸ்அப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க 7598510505க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: செட் கோ கிடைச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தமிழ்நாட்டு முழுக்க ஒரு பயணம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். எஸ் தமிழ்நாட்டில் நிறைய தீவுகள் அமைந்திருக்கு. அந்த தீவுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தீவுகள் ஆதாம் பாலம் தீவு எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லியனூர்ல இருந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும், ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், தொடர்ந்து அந்த மாதிரி இருங்க. ஓகே, சொல்லுங்க என்ன பதில்.
1: ராமேஸ்வரம் மன்னார் வளைகுடா இலங்கைக்கு என்னோட இடையில உள்ளது மேடம், அந்த ஆலாம் பாலம்.
0: எஸ் ஆலாம் தீவு போயிருக்கீங்க?
1: நான் போயிருக்கிறேன், பாத்துருக்கிறேன். இலங்கை இலங்கைக்கே போயிருக்கேன் மேடம், இலங்கைக்கே போயிருக்கிறேன்.
0: ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் இலங்கை மன்னார் தீவுக்கும் இடையே ஒரு சுண்ணாம்பு கற்களால் ஆன ஆழமற்ற மேடு அப்படின்னு சொல்லலாம். ராமர் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. நரேஷ் ஐயர் குரல்ல ஒரு சுபஹிட் சாங் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு சமர்ப்பணத்துல இருந்து. இந்த நேரம் என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், சுற்றுச்சூழல் சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. சுற்றுச்சூழல் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய தீவு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு, அதன் பெயர் என்ன அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. சுற்றுச்சூழல் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய தீவு தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது, அதன் பெயர் என்ன? ஸோ கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு. இங்க நமக்கு சரியா நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு. இவங்களுக்கும் இந்த நேரம் நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

10:16 26 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கெட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய தீவுகள் அது சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக நாம கேட்டு இருக்கோம். அந்த வரிசையில சுற்றுச்சூழல் சொர்க்கம்னு ஒரு தீவை சொல்வாங்க. ஸோ இந்த தீவு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது, இதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இங்கே ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, பட் நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆன்சர் இங்கே சொல்லலாம். 2271760 மற்றும் 2275230 இந்த நேரம் உங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்கலாம் வாங்க பில்லா படத்துலேருந்து.

0: ஒரு சூப்பர் சாங் உங்களுக்காகவே துப்பாக்கி படத்துல இருந்து அண்டார்டிகா பாட்டு காத்துட்டு கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ புதுவை 102.8ல. இன்றைக்கு தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. சுற்றுச்சூழல் சொர்க்கம்னு சொல்லக்கூடிய தீவு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு, அதன் பெயர் என்னன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அர்ச்சனா.
0: தேங்க்யூ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: எனக்கு

தொடர்ந்து தரமான ப்ரோக்ராம் பண்ண ஊக்குவிக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இங்க நமக்கு சரியான பதில் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க முள்ளக்காடு பாபு. இவங்களுக்கு இந்த நேரம் நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி தெரியுமா? எஸ், ஹரே தீவு. எஸ், இந்த ஹரே தீவு தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. அது எங்கு அமைந்துள்ளது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: என் நாடு வாவா என்று சொல்ல மாட்டேன். இந்த சாங் உங்களுக்காகவே காத்துட்டு நீதானே என் பொன் வசந்தம் படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் அர்ச்சனா. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய தீவுகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. ஹரே தீவு தமிழ்நாட்டுக்குள் இருக்கு, எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்
0: எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும், சொல்லுங்க என்ன பதில்.
1: ஆமா, இது வந்து ஹரே தீவு வந்து தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு மேம். இதனுடைய கூடுதல் தகவல், இத வந்து முயல் தீவு இல்லன்னா ராஜ தீவு அப்படின்னு கூட சொல்ல முடியலாம். தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 1.29 சதுர கிலோமீட்டர் தான் இதனுடைய அந்த அளவு அப்படின்னு சொல்றாங்க மேம். அது மட்டும் இல்லாம ரொம்ப அற்புதமாக கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஒரு பகுதியாகவும், அது கல்ஃப் ஆஃப் மன்னாருடைய ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, அதனுடைய ஒரு பகுதியாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம்.
0: எஸ் நிறைய தகவலை சொல்லிட்டீங்க, ஆன்சர் சேர்த்து எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அருகில் அமைந்துள்ளது, உள்ளூர் மக்களின் சுற்றுலாதலம் இது அப்படின்னே சொல்லலாம். இங்க யாரெல்லாம் நமக்கு சரியா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, செஞ்சி சிங்காவரம், கலைவாணி, கனிஷ்மா, சிவலிங்கம், தமிழ்ச்செல்வி, தர்மா, ரஞ்சித், வேல்ராம் வந்து பண்ணிருக்காங்க. சோ இவங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு? எஸ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தீவு மன்னார் வளைகுடாவில் அமைந்துள்ளது. ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இந்த நேரம் என்னன்னா, கடலாடி தாலுக்காவில் ஒரு பகுதியாகவும் இது இருக்கு. இதன் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தீவு மன்னார் வளைகுடாவில் அமைந்துள்ளது, கடலாடி தாலுக்காவின் ஒரு பகுதியாக இருக்கு. இந்த தீவின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230. நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505க்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய தீவுகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் நான் கேட்டிருந்தேன், மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தீவு அது, மன்னார் வளைகுடாவில் அமைந்துள்ளது, கடலாடி தாலுகாவின் ஒரு பகுதி, இதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க என்ன பதில்.
1: மன்னார் வளைகுடாவின் நல்ல தண்ணி தீவு மேடம், நாங்க போயிருக்கோம் மேடம்.
0: நல்ல தண்ணி தீவு அப்படின்றது சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நல்ல தண்ணி தீவு போயிருக்கீங்களா?
1: ஆமா மேடம், நாங்க கடல் வழியே போயிருக்கோம் மேடம்.
0: எப்படி இருக்கும் அந்த தீவு பாக்குறது?
1: அது வந்து நான்கு புறமும் ஒரு நடுவுல இருக்கு, நான்கு புறம் கடலுக்கு நடுவுல ஒரு தீவா இருக்கு. நான்கு புறமும் சுத்தி கடலு, நடுவுல ஒரு தீவு இருக்கு. அதான் சுற்றுலா வளர்ச்சிக்கு, சுற்றுலா போறதுக்கு ஒரு நல்ல இடம்.
0: பாண்டிச்சேரி வைதேகி செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கனிஷ்மா, நமக்கு இங்க சிவலிங்கம் தமிழ்ச்செல்வி ரஞ்சித் தர்மா வேல்ராம் இருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக இந்த நேரம் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். என்ன கேள்வி இந்த நேரம் தெரிஞ்சுக்கலாமா? பாக் ஜலசந்தியில் அமைந்துள்ள ஒரு தீவு, ராமேஸ்வரம் தீவு.

சொல்வாங்க. இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு, அது என்ன பெயர் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக. இந்த நேரம் பாக் ஜலசந்தியில் அமைந்துள்ள ஒரு தீவு ராமேஸ்வர தீவு அப்படின்னு சொல்வாங்க, இதன் இன்னொரு பெயர் என்ன? நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்க ஆன்சரை சொல்லுங்க.

0: தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய தீவுகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக கெட் செட் கோ கிடர்ச்சிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல உங்களுக்கான கேள்வி பாக்ஸ். ஜலசந்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவு ராமேஸ்வரம் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: பாம்பன்
0: தீவு, சரியான பதில் தானா? செக் பண்ணீங்களா? சரியான பதில் தான் சொல்லிருக்கீங்க கலைவாணி. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. சிவலிங்கம், தமிழ்ச்செல்வி, தர்மா, ரஞ்சித், வேல்ராம்பட்லிருந்து இவங்களுக்கும் நம்ம இந்த நேரம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கெட் செட் கோ கேட்டுங்க. இந்த நேரம் உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? குவிப்பில் தீவு. குவிப்பில் தீவு எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, சோ எங்கு அமைந்திருக்கு அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230. நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505க்கு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பென்னிதயால் ஸ்ருதி ஹாசன் கிருஷ் இவங்க குரல்ல ஒரு சுவை சாங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாரணம் 1000 படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களுக்காக தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய தீவுகள் சம்பந்தமான கேள்விகள். அந்த வரிசையில குவிப்பில் தீவு எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேரம் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்
2: அனைவருக்கும்.
1: உற்சாகமான காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: ஓகே, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க என்ன பதில்.
2: இதற்கான சரியான பதில், இந்த குவிப்பில் தீவுன்றது ஒரு புதுசா இருக்கு. இப்ப நம்ம தேடி பார்த்தப்ப சென்னைக்கு இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அண்ட் அடையாறு கடையில இருக்கு.
1: எஸ், மயிலாப்பூர் பகுதியில அடையாறு நதியால் உருவாக்கப்படுகிற ஒரு தீவு தான் இந்த குவிப்பில் தீவு. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மக்கள் வசிக்காத ஒரு தீவு, மக்கள் வசிக்கக்கூடிய தீவு, நல்ல தனி தீவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் வசிக்காத ஒரு தீவு இருக்கு, அதன் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 2271760 மற்றும் 2275 3 0 தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய தீவுகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில மக்கள் வசிக்காத ஒரு தீவு மன்னார் வளைகுடாவில் அமைந்துள்ளது. அதன் பெயர் என்னன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சசிகலா தியாகராஜன். என்ன ஆன்சர் தெரியுமா? உப்பு தண்ணி தீவு அப்படின்றது சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி வாய்ப்புக்கு.
0: தேங்க்யூ தேங்க்யூ. கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு தருணத்துல நாம இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உள்ள தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனியாவின் தலைநகரான ஸ்கோப்ஜே நகரில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும், டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதாரத்துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அந்நாட்டு வர்த்தகர்களை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் திரு சண்முகவேல் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், இம்மாதம் ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட பழவகை மரங்கள், வாழை, பூக்கள், நெகிழி, மூடாக்கு மற்றும் காய்கறிகளுக்கு சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுவதாகவும், விவசாயிகள் நலத்துறை இணையதளமான www.agri.py.gov.in என்ற இணையதள வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் அரிச்சோடி மனநிலைய மையம், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து நடத்திய கல்லீரல் பரிசோதனை முகாமை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு தொடங்கி வைத்தார். உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து ஒலன்சர்கர் ஸ்கைர்ஸ்கியை அதிபர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:04 FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருப்பது மெலடி மேஜிக்.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: நேரம் 11:32. எஃப் எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பாடல், ஜித்தன் திரைப்படத்திலிருந்து.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேரம் 11:19, 33 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கே கே ஸ்ரேயா கோஷல் மற்றும் தன்விஷா குரல்களில் பாடல், கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

எதிரின்.

நேரம் 11:31, 12 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹரிச்சரன், விஜய், யேசுதாஸ், சைந்தவி மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல். பட்டியல் திரைப்படத்திலிருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:42 25 நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சாதனா சர்கம் மற்றும் மதுபாலகிருஷ்ணன் குரல்களில் பாடல் மதுர திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மன்னா மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
3: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?

0: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இதை கேளுங்க மன்னா.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
3: வரலாறு மிக முக்கிய அமைச்சரே.
4: ஆமா மன்னா, ஆமா.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: ஏய், இங்க தாதா கிங்.
8: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: நேரம் 11:54 நிமிடங்கள். எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். இந்தியா வடக்கு மேசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மேசிடோனியாவின் தலைநகரான ஸ்கோப்ஜே நகரில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும், டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதாரத்துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அந்நாட்டு வர்த்தகர்களை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்திலும் உரையாற்றினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் திரு சண்முகவேல் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், இம்மாதம் ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட பழவகை மரங்கள், வாழை, பூக்கள், நெகிழி மூடாக்கு மற்றும் காய்கறிகளுக்கு சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுவதாகவும், விண்ணப்பங்களை இன்று முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் பெற்று சமர்ப்பிக்குமாறும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் விவசாயிகள் நலத்துறை இணையதளமான www.agri.py.gov.in என்ற இணையதள வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் அரிச்சுவடி மனநிலை மையம், ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி இணைந்து நடத்திய கல்லீரல் பரிசோதனை முகாமை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு தொடங்கி வைத்தார். டாக்டர் இளவடகன், டாக்டர் சத்தியவண்ணன், டாக்டர் அரசமாதேவி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை யுனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்கீங்க மக்களே. டைம் இப்போ 12:03:10 ஆகுது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. சில நாட்கள் சாதாரண நாட்களாகவே இருக்கும், சில நாட்கள் வரலாற்றில் தடம் பதித்த நாட்களாக இருக்கும். அந்த வரிசையில் வரலாற்றின் சுவற்றில் இடம்பெற்ற நாட்கள் இன்றைக்கு என்னென்ன நிகழ்வுகள் காத்துட்டுருக்கு உங்களுக்காக தகவலாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக பச்சை கிளி முத்துச்சரம் படத்திலிருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வரலாற்றில் இன்று கிடைச்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் வேர்ட்னு சொல்லக்கூடிய வாணிதாசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று. வாணிதாசன் அவர்கள் புதுவை எடுத்த விளியனூர்ல 1915 ஜூலை மாதம் 22 பிறந்திருக்காரு. இவர் பெற்றோர் அரங்க திருக்காம துளசியம்மாள். இவங்க வாணிதாசன் அவர்களுக்கு இட்ட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவரின் புனை பெயர் ரமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் பல நூல்களை எழுதியிருக்காரு. 30 மேலாக தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. தமிழச்சி, கொடிமுல்லை இது போன்ற சிறு காப்பியங்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இது போன்ற கவிதை நூல்களையும் படைச்சிருக்காரு. வாணிதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பு ஒரு பெரும் புகழ்பெற்ற ஒரு தொகுப்பாகவே இருக்கு. சோ சமயம் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி படிங்க மக்களே. இவருக்கு புனை பெயர்கள், பட்ட பெயர்கள் நிறைய பேருக்கு. கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழ்நாட்டு தாகூர் புதுமை கவிஞர் இப்படியெல்லாம் போற்றப்பட்ட இவருக்கு பிரெஞ்சு குடியரசு செவாலியர் என்ற விருதினை வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: முதல் பெண் மருத்துவர் சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் நினைவு தினம் வரலாற்றில் இன்று. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் 1886 புதுக்கோட்டையில பிறந்திருக்காங்க. பெண்களின் உரிமைக்காக போராடியிருக்காங்க. சென்னை மாகாண சட்டப்பேரவையின் முதல் பெண் உறுப்பினராக இருந்திருக்காங்க. இவங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ பட்டதாரி அப்படின்னு ஒரு சிறப்பு தகுதி பெற்றவங்க. இவங்க படிக்கும் காலத்துல பல தங்கப்பதக்கங்களை வென்றிருக்காங்க. இந்தியாவின் முன்னோடி பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் நினைவு தினம் வரலாற்றில் இன்று.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட் செண்டு புள்ளிட்ட வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. ஜூலை மாதம் 22ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் புவிநிலை செயற்கைக்கோள் ஆப்பிள் இதே நாளில் செயல்பட துவங்கிய தினம் வரலாற்றில் இன்று. 2019ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இந்தியாவில் சந்திரயான் 2 என்ற விண்கலம் நிலவை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வரலாற்றில் இன்று கிடைச்சி கிங்கம் ரெயின்போ புதுவை 102.7 டைம். இப்போ 12:27 நிமிடங்கள் ஆகுது. இன்றைக்கு ஜூலை 22 பை தோராய தினம். அதென்ன பை? இஸ் நிறைய பேர் கிளாஸ்ல, ஸ்கூல்ல, மேக்ஸ்ல இந்த பை அப்படின்றது வந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வட்டத்தின் பரப்பளவு, சுற்றளவுல πr² அப்படிலாம் வரும் பாருங்க. ஸோ இந்த பை தான், பையுடைய மதிப்பு 22/7 சொல்வாங்க. ஸோ இன்னைக்கு ஜூலை 22 இல்லையா, 22/7 வருது இல்லையா. ஸோ அதனால இந்த தினம் பை தோராய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த நாளில். ஸோ இந்த பை தினத்தை அறிமுகப்படுத்தினர் யார் அப்படின்னா, லாரி ஷா அப்படின்றவர் தான் அறிமுகப்படுத்திருக்காரு. எங்கு முதன்முறையாக இது கொண்டாடப்பட்டது அப்படின்னா, கலிபோர்னியால 1988 முதன் முறையாக பை தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த நேரம் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. சென்னை 28 படத்திலிருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
4: அசன் படத்தில இருந்து துஷ்யந்தா சாங் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. வரலாற்றில் இன்று கிடைச்சிருக்கேன் ரெயின்போ புதுவை 102.8ல. இன்று ஜூலை மாதம் 22 தேதி என்ன தினம் இன்றைக்கு? எஸ், உலக மூளை தினம். இன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 22 தேதி உலக மூளை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. எதற்காக இந்த தினம் அப்படின்னா, மூளை நோய்கள் பற்றி விழிப்புணர்வு வர வேண்டும் மக்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாம மக்கள் மூளையின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், மூளை தொடர்பான ஆராய்ச்சிகள் மென்மேலும் தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வருது, கேளுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8.

இன்றைய தினம் நான் சொன்ன தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு தருணத்தில் காற்றலை வழியே உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறும் நான் அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப்பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதியுதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகை

0: தேவையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டுக்குள் பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30 மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,850 கோடி டாலர்

அளவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:50:33 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடன். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவர்கள் அடிக்கடி பாட்டு பாடினார்கள். உரத்த உற்சாகம் நிறைந்த குரலில் அநேகமாக எல்லாருக்குமே தெரிந்த வெகு சாதாரணமான பாடல்களை பாடினார்கள். சமயங்களில் அவர்கள் புதிய பாடல்களை, கருத்தாழம் கொண்ட பாடல்களை பாடினார்கள். இனிமையான இங்கிதத்தோடும் அசாதாரண கீத சுகத்தோடும் பாடினார்கள். இந்த பாடல்களை அவர்கள் உரக்க பாடுவதில்லை, தேவாலய சங்கீதத்தைப் போல தாழ்ந்த குரலில் பாடினார்கள். அந்த பாடல்களை பாடும்போது அவர்களது முகங்கள் கன்றி சிவக்கும், வெளிரட்டு வெளுக்கும், கணீரென ஒலிக்கும் அந்த மணி வார்த்தைகளில் ஒரு மகாசக்தி பிரதிபலிக்கும். முக்கியமாக இந்த புதிய பாடல்களில் ஒன்று மட்டும் தாயின் உள்ளத்தை மிகவும் கவர்ந்து கிளறிவிட்டது. சந்தேகமும் நிச்சயமின்மையும் கொடிப்போல் பின்னி பிணைந்து இரண்டு மண்டிக் கிடக்கும் ஒரு பாதையிலே தன்னந்தனியான தானே துணையாக செல்லும் ஒரு துயரப்பட்ட ஆத்மாவின் துன்பமயமான வேதனை புலம்பல் அல்ல அந்த பாடல். தேவையால் நசுக்கப்பட்டு, பயத்தால் ஒடுக்கப்பட்டு, உருவமோ நிறமோ இல்லாத அப்பாவி உள்ளங்களின் முறையீட்டையும் அந்த பாடல் பிரதிபலிக்கவில்லை. இருளிலே இடமும் வழியும் தெரியாமல் தட்டுத்தடுமாறும் சக்திகளின் சோக மூச்சுக்களையோ, நன்மையாகட்டும் தீன்மையாகட்டும், எதன் மீதும் கண்மூடித்தனமான அசுர வெறியோடு மோதி சாட முளையும் வீராப்பு குரல்களையோ அந்த பாடல் பிரதிபலிக்கவில்லை. எதையும் உருப்படியாய் கட்டி வளர்க்க திராணியற்ற, எல்லாவற்றையும் நாசமாக்கும் திறமை பெற்ற அர்த்தமற்ற துன்பக் குரலையோ, பழிக்கு பழிவாங்கும் வெறுப்புணர்ச்சியையோ அவர்கள் பாடவில்லை. வெறி உணர்ச்சியையோ அவர்கள் பாடவில்லை. சொல்லப்போனால் பழைய அடிமை உலகத்தின் எந்தவிதமான சாயையும் அந்த பாட்டில் இல்லவே இல்லை. தாய்க்கு அந்த பாடலில் இருந்த கூறிய சொற்களும் கடுமையான ராக மூச்சும் பிடிக்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளையும் ராகத்தையும் அமுங்கடித்து இதயத்தில் சிந்தனைக்கு வயப்படாத ஏதோ ஒரு உணர்ச்சியை மேலோங்க செய்யும் ஒரு இனம் தெரியாத மகாசக்தியை அவள் அந்த இளைஞர்களின் கண்களிலும் முகங்களிலும் கண்டாள். அவர்களது இதயங்களில் அது வாழ்ந்து வருவதாக உணர்ந்தாள். எந்தவித சொல்லுக்கும் ராக சுகத்துக்கும் கட்டுப்படாத இந்த ஏதோ ஒன்றுக்கு எப்போதும் தனி கவனத்துடன் தான் கேட்ட அந்த பாடல் மற்ற பாடல்களை விட ஆழமான உணர்ச்சி பெருக்கை அவளுக்கு ஊட்டியது. அவர்கள் அந்த பாடலை மற்றவற்றை விட மெதுவான குரலில்தான் பாடினார்கள். என்றாலும் அவர்கள் பாடிய முறைதான் வலிமை மிக்கதாக தோன்றியது. மார்ச் மாதத்தின் நிர்மலமான நாளொன்றைப் போல், வசந்த காலத்தின் வரவை அறிவிக்கும் ஒரு தினத்தைப் போல் அந்த பாடல் எல்லோரையும் தன் வசப்படுத்தி இழுத்தது. இந்த பாடலை தெருக்களின்

0: வழியே நாம் பாடி செல்வதற்குரிய காலம் வந்துவிட்டது என்று நிக்கோலாய் வெசோவ் ஷிகோவ் உணர்ச்சியற்று சொல்லுவான். சமீபத்தில் செய்த ஒரு திருட்டு குற்றத்திற்காக அவனது தந்தை தனிலோ சிறை தண்டனை பெற்று சென்றபோது நிக்கோலாய் தன் தோழர்களை பார்த்து சொன்னான், இனிமேல் நாம் எங்கள் வீட்டிலேயே கூடலாம். ஒவ்வொரு நாள் மாலையிலும் பாவல் வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனுடன் யாராவது ஒரு நண்பனும் கூட வந்து சேருவான். அவர்கள் உட்கார்ந்து படிப்பார்கள், குறிப்பெடுப்பார்கள். அவர்களுக்குள்ள அவசரத்தில் முகம் கை கழுவிக்கொள்ள மறந்து போய்விடுவார்கள். சாப்பிடும்போதும் தேநீர் அருந்தும் போதும் அவர்களது கையிலே புத்தகங்கள் இருக்கும். அவர்கள் எதைப்பற்றிதான் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அறிவது தாய்க்கு வரவர சிரமமாகிக் கொண்டிருந்தது. நாம் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கத்தான் வேண்டும் என்று பாவல் அடிக்கடி சொல்வான். வாழ்க்கை வெகு வேகமாக ஜுரவேகத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தது. அவர்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் சீக்கிரமே படித்து முடித்து மறு புத்தகத்தை படிக்கத் தொடங்கினார்கள். மலர் மலராய் சென்று வண்டு தேன் உண்ணுவதைப் போல அவர்கள் விரைந்து விரைந்து புத்தகம் புத்தகமாக படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்மை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார்கள், நம்மீது சீக்கிரமே வலை வீசப் போகிறார்கள் என்று சொன்னான் நிக்கோலாய் வெசோவ் ஷிகோவ். வலையில் விழுவதுதானே குருவிக்கு தலைவிதி என்றான் ஹஹோல். தாய்க்கு அந்த ஹஹோலின் மீது நாளுக்கு நாள் வாஞ்சை அதிகரித்தது. அவன் அம்மா என்று அருமையாக அழைக்கும்போது ஒரு பச்சிளம் குழந்தை தன் மென்மையான பிஞ்சுக்கரத்தால் அவளது கன்னத்தை வருடிக் கொடுப்பது போன்ற சுகம் தாய்க்கு தட்டுப்பட்டது. பாவலுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று வேறு வேலைகள் இருந்தால் ஹஹோல் அவளுக்கு விறகு தரித்துக் கொடுப்பான். ஒரு நாள் அவன் ஒரு பலகையை சுமந்து கொண்டு வந்து போட்டு கோடாரியால் அதை செதுக்கினான். உளுத்து உபயோகமற்று போன வாசற்படியை அகற்றிவிட்டு அந்த பலகையால் வெகு சீக்கிரத்தில் லாவகமாய் ஒரு வாசற்படி செய்து போட்டுவிட்டான். ஒரு தடவை வீட்டின் வேலியை வெகு திறமையோடு பழுது பார்த்து சீராக்கினான். அவன் வேலை செய்யும் போதெல்லாம் ஏதோ ஒரு சோகமயமான இனிய கீதத்தை சீட்டி அடித்துக் கொண்டிருந்தான். ஹஹோல் இங்கேயே வழக்கமாய் சாப்பிடட்டுமே என்று ஒரு நாள் தன் மகனிடம் சொன்னாள் தாய். அது உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லதே, நீங்கள் இருவரும் ஒருவரை தேடி ஒருவர் ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம் அல்லவா? உங்களுக்கு அனாவசிய தொல்லை எதற்காக என்று தோளை குலுக்கிக் கொண்டே சொன்னான் பாவல். அபத்தம், ஏதோ ஒரு வகையில் ஆயுள் பூராவும் தொல்லையாய்த்தானே இருக்கிறது. அவனை போன்ற நல்ல மனிதனுக்காக தொல்லைப்படலாம் என்றாள் தாய். சரி, உன் இஷ்டம், அவன் இங்கு வந்தால் எனக்கு சந்தோஷம்தான் என்றான் மகன். ஹஹோல் வந்து சேர்ந்தான். தொழிலாளர் குடியிருப்பின் கோடியிலிருந்து அந்த சின்னஞ்சிறிய வீடு ஊர் ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தது. அதன் சுவர்களை எத்தனையோ சந்தேக கண்கள் ஏற்கனவே கூர்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தன. அந்த வீட்டை பற்றி எண்ணற்ற வதந்திகள் இறக்கை முளைத்து அதிவேகமாக பறந்து பரவின. வீட்டின் சுவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பரம ரகசியம் பதுங்கி கிடப்பதாகவும் அதை விரட்டி அடிக்க வேண்டும் எனவும் ஜனங்கள் எண்ணிக்கொண்டார்கள். ராத்திரி வேளைகளில் அவர்கள் ஜன்னலின் வழியே தலையை நீட்டி எட்டி பார்த்தார்கள். சமயங்களில் ஜன்னல் கண்ணாடியை கையால் தட்டிவிட்டு உடனே பயத்தால் விழுந்தடித்துக் கொண்டு ஓடி சென்றார்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
2: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரியின் தமிழ் becomes வாய்புரி.

0: பெரிய
1: கவிஞர் சுத்தி வளைச்சு
2: சொல்ற
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM Rainbow 102.8 தினமும் மாலை

0: பெருமாள் சத்தியமா?
1: அந்த ஆஞ்சி கொலையும்
0: என்ன தப்பு பண்ணல?
1: பண்ணதே நான் தான்.
0: என்ன வெளியில போக
1: விடுற? வெளியே போக விடுறா?
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: இனி கேட்கலாம் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருந்து பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியில் இணைய கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள்சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1-10 வரை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்காக இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. லோக் கல்யாண் மார்க், ராஜீவ் சவுக், பட்டேல் சவுக், ராமகிருஷ்ணா ஆசிரம் மார்க், பாராகம்பா சாலை, உச்சநீதிமன்றம், சேவா தீர்த், ஜன்பத், மத்திய செயலகம், ஐடிஓ, டெல்லி கேட், ஜோர்பாக், கான் மார்க்கெட், சிவாஜி ஸ்டேடியம் ஆகியவை இதில் அடங்கும். மேகாலயா முதல்வர் திரு கான்ராட் சங்மாவுடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மேகாலயாவின் விமான இணைப்பு ஹெலிகாப்டர் மேம்பாடு குறித்து விவாதித்தார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15-30 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 FM ரெயின்போவில் தொடர்வது.
2: ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது உங்கள் FM ரெயின்போ 102.8 என் நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய நிகழ்ச்சியில குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவிப்ரியா அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்க போறீங்க. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுதல் குறித்து எந்த அளவுக்கு தாய்மார்கள் விழிப்புணர்வு பெற்று இருக்காங்க அப்படின்ட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
3: 6 வரையும் எக்ஸ்க்ளூசிவ்லின்னு ஒரு வேர்டு அப்பப்போ நம்ம சொல்லிட்டே இருப்போம். அது கண்டிப்பாக தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு முக்கியம். முதல் 6 தாய்ப்பால், வேற எதுவுமே தேவையில்லை அந்த குழந்தைக்கு. அத்தனை சத்துக்களும் நிறைந்தது தாய்ப்பால். ஸோ ஏன் நம்ம அந்த தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? மறைமுகமாக பெண்களே, நீங்க கொஞ்சம் அதில் பார்க்கணும் ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு தான் நம்ம தாய்ப்பாலை கொடுக்க சொல்றாங்கன்னு பெண்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. ரொம்ப செல்ஃபிஷா பெண்கள் நீங்க இருக்கீங்க. நம்ம அழகு போயிடும், என்னோட வேலை போயிடும், நான் ரொம்ப நாள் வீட்டில் இருக்க முடியாது, ரொம்ப செல்ஃபிஷா நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த தாய்ப்பால் கொடுப்பதே நமக்கானதுதான்றதை நீங்க தயவு செய்து எப்போ உணர்றீங்களோ அப்பதான் அந்த பெண்களுக்கு, இந்த தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு 1 வரைக்கும் கொடுக்கலாம், 1.5 வரைக்கும் கொடுக்கலாம்ன்ற மனநிலையே வரும், மனம் பக்குவப்படும். ஸோ நான் என் குழந்தைக்கு 1.5 வரைக்கும் பால் கொடுத்தேன், நான் எவ்வளவு பெருமையா நான் எப்படி

0: முடிக்கிறனோ, என்னுடைய வேலைகளை, என்னுடைய கிளினிக் எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னுடைய குழந்தைக்கு நான் 1.5 வயசு வரைக்கும் பால் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஏன் அந்த பால் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய ஆரோக்கியமும் அதில் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பெண்கள் அதில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த கொலஸ்ட்ரம்ங்கிற அந்த முதல் 15 நிமிடத்துக்குள்ளார நமக்கு கிடைக்கிற அந்த முதல் பால், அந்த பால் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு. அதை நிறைய பேர் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பெண்கள் வந்து இது பண்றது கிடையாது. அந்த இம்யூனோகுளோபுலின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேற எங்கேயுமே அந்த குழந்தைக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னலா ஒரு குழந்தைக்கு நீங்க அந்த குழந்தைக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஊட்ட முடியுமா? முடியாது. சோ அதற்கான ஒரே வழி என்ன? தாய்ப்பால்ல இருக்கின்ற அந்த எதிர்ப்பு சக்தி தான். அதுக்குதான் நான் ஒரு விஷயத்த மக்களிடம் நீங்க எடுத்துட்டு போகும்போது அதோட பேர்ல அந்த கொலஸ்ட்ரம், இம்யூனோகுளோபுலின் இந்த பேர்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதற்குள்ள இருக்கிற சத்துக்களை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டா போதும். எஸ் அதுலதான் அத்தனையும் அடங்கியிருக்கு, அதுதான் உயிர் நாடி அப்படின்னு நம்ம வந்து பொதுமக்களுக்கு, தாய்மார்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் இருக்காங்க இல்லையா. அப்ப அந்த குழந்தைங்களெல்லாம் யார் எப்படி வளர்க்க முடியும்? அவர்களுக்கு அந்த பால்ல வெறி இன்னைக்கு வரைக்கும் வெளியேத்திட்டு இருக்காங்க. அது இந்த விஷயம் போய் சென்று சேரணும். அப்போ அந்த முதல் பால் அதோட கொடுக்கின்ற கண்டினியூஸா நம்ம அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கற இது வந்து அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தி மிக மிக நல்லா இருக்கும். இதை ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கணும்.
1: ஜங்க் உணவுகள் மற்றும் குளிர்பானங்களின் நீண்டகால பாதிப்புகள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
0: ஒன்னே ஒன்னு அவாய்ட் பண்ணணும். என்ன அப்படின்னாக்கா, அவுட் சைட் ஃபுட்டு, அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு. அவுட் சைடுன்னு கிடையாது, வெளியூருக்கெல்லாம் போனால் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம், அங்கேயுமே வந்து நல்ல கொதிச்ச வேக வச்ச பொருட்களாக நம்ம சாப்பிட்டுட்டோம்னா எந்த ஒரு கிருமியோ இல்லை வயிற்றுக்கு இது பண்ணுறதோ குறைந்தபட்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது கொதிக்காத பொருட்கள், வேக வைக்காத பொருட்களை நம்ம சாப்பிடும் பொழுது அப்போ நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றது, குழந்தைகளுக்கு வந்து நிறைய அவசப்படுறது வந்து நம்ம பார்க்குறோம். ஃபேக்ட் ஃபுட்லாம் இருக்கு பாருங்க, அதை அவாய்ட் பண்ணாலே போதும், குழந்தைகள் ஆரோக்கியமாக தான் இருப்பார்கள்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
5: குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்ட்டு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க மேம்?
6: குழந்தைங்களுக்கு அடிக்கடி நோய்கள் வந்து எப்பயுமே காதுல வலிச்சுட்டு, ஏதாவது மூக்கு ஒழுகிட்டு இருக்கிறது, காது வலிச்சுட்டே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு தொண்டை அடைச்சிட்டு தொண்டை இரும்பிட்டே இருக்குவாங்க. இல்ல ஸ்கின்ல நிறைய ரேஷஸ், ஸ்கின்ல நிறைய சின்ன சின்ன கொப்பளங்கள், ஏதோ ஒரு புண்ணு, எப்பயோ எதுவுமே ஆறாம ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி வந்து ப்ரொலாங்டா இருக்கு, அதாவது நீண்ட காலம் வருது அப்படின்னாலே நீங்க அதை வந்து தாமதிக்க கூடாது. அப்பதான் அந்த குழந்தைக்கு இன்டர்வென்ஷன் வேணும். அந்த குழந்தைகளுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், ஏதாவது பீடியாட்ரிஷியன் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அந்த டைம் தான் வேணும். அது எதோட அறிகுறி இப்போ இது அப்படின்னா, அந்த குழந்தைக்கான எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்றதுக்கான அறிகுறி இதுதான். அப்ப நோய்கள் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே வரும் தானே? நமக்கெல்லாம் சாதாரண தலைவலி, ஜோரம், சளி, இது வந்து இயற்கை தானே. அது நீண்ட காலம் வருது அப்படின்னாலே காது அடைக்குது, மூக்கு அடைச்சிட்டே இருக்கு, எப்பயுமே சளி பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் இண்டிகேஷன். நீண்ட காலம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு. அதுதான் வந்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன், அவங்க பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த அனீமியான்ற அந்த இரத்த சோகையிலிருந்து அந்த குழந்தை பாதுகாக்கப்படும்னா பிறந்ததுலேருந்து கணக்கு இல்லை. தாய்மார், தாய்கிட்ட இருந்தே அந்த அனீமியா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது குழந்தைங்களுக்கு. ஸோ தாய் வந்து ரத்த சோகையோடு இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் ஆக்டிவாக இருப்பது இல்லை. ஸோ ப்ரீமெச்சூர்ட் பேபிலாம் இருக்கு இல்லையா, ஸோ குறை பிரசவம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த குழந்தைகளுக்குமே வந்து இந்த ரத்த சோகைகள் இருக்கிறது வந்து நிறைய பார்க்குறோம். நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரத்த சோகை தான் மிக அதிக அளவில் பெண்கள் வந்து ரத்த சோகையினால் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போது இரும்பு சத்துள்ள உணவுகளை வந்து அவங்க தேடி சாப்பிடுவது மிக நல்லது. அது கூடவே வந்து விட்டமின் சி நிறைந்த உணவுகள், அப்படி இருக்கும்போது அதோடைய உடல் எடுத்துக்கக்கூடிய அது அப்சார்ப்ஷன் இது வந்து நல்லா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் பழ வகைகள், நீங்கள் அதை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இது இது சாப்பிட்டா இது அப்படின்லாம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது இரும்பு சத்து நிறைந்த விஷயங்கள் வந்து மாமிசத்தில் இருக்குது, கீரை வகைகள் இருக்குது, பழ வகைகள் இருக்கு இல்லையா, அப்போ விட்டமின்ஸ் எல்லாம் பழ வகைகள் இருக்கு இல்லையா. அப்போது ஒரு பொதுவான வார்த்தைகளால் கீரை சாப்பிடுங்க, பழ வகைகளும் சேர்த்து சாப்பிடுங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க மாமிசமும் சாப்பிடுங்க, கூடவே வந்து இந்த பழ வகைகள், ஏன்னா அங்கே அந்த புளிப்புத்தன்மை உள்ள அந்த சுவை உள்ள பழங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரிந்தது தான் விட்டமின் சி நிறையா அதில் இருக்கிறது தான். அதே மாதிரி தான் ஏ, பி, சி, டி எல்லா விட்டமின்ஸும் தேவையான அளவுகள், தேவையான பொருட்களில் உங்களை அறியாமலே நாம் விதவிதமான பழங்களை சாப்பிடும்பொழுதும், விதவிதமான காய்கறிகளை சாப்பிடும்பொழுதும் நம்மளை அறியாமலே அந்த உணவுகள் வழியாக நமக்கு அந்த சத்துக்கள் வந்து நமக்கு சேர்ந்துது. இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒன்னே ஒன்று ஆராய்ந்து சாப்பிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, புரதச்சத்து நிறைந்த, புரோட்டீன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறோமான் அது மட்டும் நம்ம ஆராய்ஞ்சிட்டாலே போதும். மீதி ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மீதி சின்ன சின்ன எல்லாத்தையுமே, மினரல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணிருக்க முடியாது. நிறைய மினரல்ஸ் வந்து நமக்கு தண்ணியிலேயே சிலது கிடைச்சிரும். ஸோ பழ வகைகளில், தண்ணீர்ல எல்லாமே நம்மள அறியாமே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். புரோட்டீன் மட்டும் நிறைய

0: நிறைய கொண்டைக்கடலை வகைகள், அந்த மாதிரி கடலை வகைகள் எல்லாம் வந்து நிறைய புரத சத்துக்கள் நிறைய இருக்கும். மாமிசங்கள்லையும் நிறைய புரத சத்துக்களும் இருக்கும். நமக்கு தேவையான அயன் எல்லாமே கிடைச்சிரும் அதில். ஸோ இதனால நம்ம வேறுபடுத்தி பார்த்து பார்த்து இது பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை ஒவ்வொன்றையும். ஆனால் தாய்மார் ஆரோக்கியமாக இருக்கும்போதே இந்த உணவுகளை இதை சாப்பிட்றத குழந்தைகள் வேடிக்கை பார்த்துட்டே வளர்றாங்க இல்லையா, அப்போ சின்ன பருவத்திலே நம்ம அதை ஊட்டி பழகிட்டோம்னா அந்த குழந்தைகள் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களுடைய காலகட்டங்கள் வளர்ந்து வருகின்ற பருவம் வரும்பொழுது அவங்க இதே உணவை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
2: மின்துறை புதுச்சேரி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
2: பாராட்டு மற்றும் கண்டிப்பு, இதுல சரியான சமநிலை எப்படி இருக்கணும் மேம்?
3: உலகத்துல குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம் எதுனா அப்பா அம்மா நம்மள பாராட்டிடுவது, கை தட்டி சிரிச்சு அந்த குழந்தைய பாராட்டுவது. அப்போ இந்த தாய் தந்தைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருந்து என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைய பாராட்டுவது முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பது முக்கியம் அப்படிங்கறத அதுல தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க கண்டிக்கிறத நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க செய்யற செயலை அந்தந்த இடங்கள்ல அந்த செயலை செய்யும் பொழுதே நீங்க கண்டிச்சிடணும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு புரியாது, திடீர்னு ஒரு நாள் நீங்க போய் பட்டுன்னு அடிப்பீங்க முதுகுல, இல்ல அந்த காதை பிடிச்சி நீங்க திருகும் பொழுது ஏன் அப்பா அம்மா நம்மளை அடிக்கிறாங்க, ஏன் நம்ம திருகுறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு புரியவே புரியாது. புரிதலே இல்லாத குழந்தைய போய் நீங்க வெறுமனே இதை செய்வியா இதை செய்வியான்னு நீங்க அடிப்பதற்கு பதில், அந்த குழந்தை அந்த செயலை செய்யும் பொழுதே இதை செய்தால் இது நிகழும், இது உனக்கு நடக்கும், இது எதிராளிக்கு நடக்கும், இன்னொரு குழந்தைக்கு இப்படி நடக்கும், இதனால் தாய் தந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத அந்த இடத்துலயே நீங்கள் சொல்லி கொடுத்தால் ஒழிய அந்த குழந்தைகள் கத்துக்கவே கத்துக்காது. அது 15 வயதானாலும் கத்துக்கவே முடியாது. சோ அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த செயல் நடக்கும் பொழுதே அந்த விஷயத்த நம்ம மிக விரிவாக அந்த குழந்தையோட உட்கார்ந்து மெதுவா நம்ம அதை சொல்லி கொடுக்கும் பட்சத்துல நல்ல குழந்தைகளாக அவங்க வளருவாங்க. அதே கண்டிக்கிற தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் அந்த குழந்தை ஒரு நல்ல செயல் செய்யும் பொழுது நிச்சயமாக பாராட்ட தவறாதீர்கள். ஓ அம்மா வந்து இந்த செயல் நம்ம செஞ்சிருக்கோம், போய் நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம், இதை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், அந்த நேரத்துல உடனே வந்து அப்பாவும் அம்மாவும் நம்மளை இவ்வளவு பாராட்டுறாங்களே, அந்த குழந்தை அந்த செயலை திருப்பி செய்ய முற்படும். ஓகே இது நம்ம நல்லது பண்ணிருக்கோம் போல இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த குழந்தை விளையாடுகின்ற இடத்துல அது போய் அது பகிர்ந்துக்கும். அப்போ இன்னொரு குழந்தை அதை பார்த்து இன்னொன்னு கத்துக்கும். சோ கண்டிப்பது பாராட்டுவது ரெண்டும் சம அளவுலயே நம்ம அதை கொண்டு போகணும். பாராட்டுவதற்கு ஒரு விஷயம் இல்லைனாலும் அந்த குழந்தைய சில விஷயங்களை செய்ய வச்சு பாராட்ட தெரியணும் நமக்கும். அப்போ எல்லா அட்வைஸும் எல்லா அவேர்னஸும் பெரியவங்களுக்கு தான் தேவைன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது இப்ப புரியுதா? சோ அதோட இது தொடர்பு படுத்தி பாருங்க. அப்போ இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. அப்போ இந்த குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய போய் சொல்லி கொடுக்குது இல்லையா, அப்ப இந்த குழந்தை தானாவே போய் அதுவே சொல்லி கொடுக்கும். அதற்கு பத்தி அந்த குழந்தைய விளையாட விடாம நீங்க தடுத்து பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு செயல் செஞ்சிட்டீங்க, அந்த குழந்தை போய் பெருமை அடிச்சுக்கணும், வெளியில போய் பெருமையா சொல்லிக்கணும், ஏய் எனக்கு அம்மா நான் செஞ்சேன், எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுத்தாங்க, இந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு கை தட்டினாங்க, என்ன கொஞ்சினாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லணும் இல்லையா. அது விளையாட விடும்பொழுதுதான் அது போய் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கும், நான் இதை செஞ்சேன், எங்க அம்மா அடிச்சாங்க, நான் அதனாலதான் சோகமா இருக்கேன், அதனாலதான் நான் அழறேன் அப்படின்னு அந்த குழந்தை அந்த விளையாடுகின்ற இடத்துல போய் பகிர்ந்துக்கும் பொழுது இன்னொரு குழந்தை அதை கத்துக்குது. அதற்கு பதில் இப்போ நடக்கிற ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, பார் அந்த வீட்டு குழந்தை என்ன செய்யுது, அந்த வீட்டு குழந்தை என்ன பண்ணுது, பார் எவ்வளவு அவங்க அம்மா பார் எப்படி கொஞ்சறாங்க, அந்த குழந்தை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கு, என்ன படிக்குது, எவ்வளவு இது பண்ணுது, எவ்வளவு ப்ராம்ப்டா இருக்கு, எவ்வளவு அழகா டைமுக்கு வருது போகுது அப்படின்னு நீங்க அந்த குழந்தைய வச்சு நீங்க சொல்ல சொல்ல மன காயம் ஏற்படுகின்ற குழந்தை அந்த சொற்களின் மேல் அதற்கு வெறுப்பு வராது. அந்த

0: குழந்தையின் மேல்தான், எந்த குழந்தையை பாராட்டுகிறோமோ அந்த குழந்தையின் மேல்தான் அதுக்கு வெறுப்பு வறுமையை ஒழிய, எதிராளிகளை நல்ல கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு அந்த குழந்தைக்கு மனம் வராது. ஏன்னா அது புரியாத வயது. குழந்தைகள் மேல தவறே கிடையாது. பிறந்ததுல இருந்து அது 20 வயசு வரைக்கும், நம்ம 18 வயசு தான் குழந்தைகள்னு நம்ம நிர்ணயிச்சு வச்சிருக்கோம், கிடையவே கிடையாது. குழந்தைகள் ஒரு 20-21 வயசு வரைக்கும் இன்னைக்கு குழந்தைகளாகவே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகத்தை காமிக்கவில்லை. ஒரு உற்றார் உறவினர்களோட வீட்டுக்கு விசேஷத்துக்கு கூப்பிட்டு போவதில்லை, ஒரு இறப்புக்கு கூப்பிட்டு போவதில்லை, எந்த விசேஷத்துக்கும் கூப்பிட்டு போகாம அந்த குழந்தை திடீர்னு காலேஜ் லைஃப போய் 19-18 வயசுல காலேஜ் லைஃப்ல வெளியில, அப்பதான் ஃப்ரீடம். ஏன்னா ஸ்கூல்லயும் வந்து காலைல 7 மணிக்கு வைக்கிறாங்க, 6:30 கூட சில ஸ்கூல் வைக்கிறாங்க, ராத்திரி 7 மணிக்கு 8 மணிக்கு விடுற ஸ்கூல்லாம் இருக்காங்க. அதுக்கும் இந்த பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் செவி சாய்ச்சிக்கிட்டு அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு ஒரு 4 செவத்துக்குள்ளார போயிட்டு நம்ம அந்த குழந்தைய அடைச்சி வச்சு வெளி உலகமே தெரியாம வளர்த்து வளர்த்து அது 18 வயசுல போய் காலேஜுக்கு உள்ள வெளியே போகும்போது முதல் முதல்ல வெளி உலகத்தை ஃப்ரீடத்தை பாக்குது. அப்ப அந்த குழந்தைக்கு நல்லது தெரியல, கெட்டது தெரியல, உற்றார் உறவினர்கள் தெரியல, எது நம்மளுடைய நேர்மையான ஆசை, எது நேர்மையற்ற ஆசை, எது அடுத்தவருக்கு துன்புறுத்தும், எது தனக்கு துன்புறுத்தும், எது தண்டனைக்குரியது, எது தண்டனை இல்லாதது அப்படின்னு அதை பிரிச்சே பார்க்க தெரியாம நீங்க கொண்டு போயிட்டு வெளியில கதவை 4 செவத்துல அடைச்சிருந்த கதவை டப்புன்னு திறந்து வெளிச்சத்தை காமிச்சிடுறீங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு புரிதல் இல்லாம ஒருத்தரோட அடிச்சுக்கிட்டு ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு அதனாலதான் வந்து நிறைய பிரச்சனைகள், அதனாலதான் நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அளவுக்கு போயிடுது. செட்டு செட்டா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சினிமாவை பார்த்து இத இங்க அடிச்சா அவன் உயிர் போகும், அவனுக்கு வலிக்கும்ன்ற அந்த வலியவே உணர தெரியாம குழந்தைகளை நம்ம வளர்த்துட்டே வரும். நமக்கு வலிக்குது இல்லையா, அப்படி குத்தனா நமக்கு வலிக்குது அப்படின்னா அதே வலிதானே அடுத்தவனுக்கு இருக்கும்ன்றத என்னைக்கு நாம் பெற்றோர்கள் என்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு இத ஒரு படிப்பா இல்லாம வாழ்வியல் முறையாக இத சொல்லி கொடுத்து வளர்த்து வராங்களோ அன்னைக்குதான் மிக அழகான இளைஞர்கள், மிக மிக அழகான இளைஞர்கள், இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகின்ற இளைஞர்களாக ஒருத்தரோட ஒருத்தரோட அனுசரிச்சு டாலரன்ஸ் கத்துக்கிட்டு அனுசரிச்சு மிக அழகான கலர்ஃபுல்லான இளைஞர்கள் வெளியே வருவாங்க என்பதில் மாற்று கருத்தே இல்ல, ஐயமே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
4: குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் கற்பிப்பது எப்படி மேம்?
5: எந்த ஒரு ஆண் குழந்தை தன் தாயை நேசிக்கிறதோ, எந்த ஒரு ஆண் தன் தாயை அபரிமிதமாக

0: செஞ்சு கொலாவி தாயோட கட்டி அணைச்சி விளையாடி தாய்க்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து வளர்ந்து வருகிறானோ, தாயை மதிக்க தெரிந்த எந்த ஒரு ஆண் குழந்தையும் வெளி உலகத்துக்கு வந்த பிற்பாடு இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது மிக மிக மரியாதையாக பார்ப்பான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ வளர்ப்பு வீட்டிலிருந்து, மாற்றம் வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும். ஸ்கூல்ல இருந்தோ அரசாங்கமோ வேறு யாருமே இதை செய்யவே முடியாத ஒரு செயல் இது. வீட்டுக்குள்ள குழந்தை கஞ்சா பொட்டலத்தை பிரிச்சு, ஒரு பையனோ யாரோ ஒரு குழந்தை கஞ்சா பொட்டலத்தை பிரிச்சு கூழ் வச்சுக்கிட்டோ இல்ல தனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு போதை வஸ்துக்களோட வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குழந்தைய இங்க டியூஷன், இங்க ஒரு கோச்சிங், இங்க ஒரு இது, இங்க ஒரு இதுன்னு குழந்தைங்க வந்து வெளியிலேயே நீண்ட நேரம் இருக்கிறார்களோ, குழந்தைங்க எங்கேயோ கோச்சிங்ல தான் இருக்காங்கன்னு நம்பி அம்மா அப்பா வீட்டுல நிம்மதியா இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை அங்க இருக்கவே இருக்காது, அது வேற எங்கேயோ இருக்கும். ஸ்கூல்ல இருக்கவே இருக்காது, வேற எங்கேயோ போய் ஏதோ ஒரு தகாத செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகளை நீங்க வீட்டுக்குள்ள அரவணைச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தைகள் ஹெல்த்தியா ஆரோக்கியமா. ஆரோக்கியம் என்பது உடல் அளவில் இல்ல, மன அளவில் ஆரோக்கியம், மன அளவில் தைரியம், மன அளவில் தன்னம்பிக்கை. இப்ப தன்னம்பிக்கையோட ஒரு இளைஞர் வரணும் அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ள அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தாய் தந்தையர் உற்றார் உறவினர்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். பிச்சை எடுப்பவர்களை பாத்திருக்கீங்களா? நிறைய பிச்சை எடுக்கிறவங்க தன்னுடைய சொந்த மண்ணுல தான் பிறந்த இடத்துல பிச்சை எடுக்க மாட்டான், அவனுக்கு அவமானமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். தன்னோட இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரம் பஸ் ஏறி போய் ஒரு இடத்துல இறங்கி பிச்சை எடுக்க, பிசினஸா கூட இது நடக்குது. பி உலகத்துல தூரமா போய் தான் பிச்சை எடுக்க, அவங்களுக்கு கூட தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த தன்மானம், அந்த தன்மானம் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் இடத்துல வந்து தன்மானம் அஃபெக்ட் ஆக விடமாட்டாங்க, அது பாதிப்படைய விடமாட்டாங்க. அதேதான் இளைஞர்கள் பெண்கள் தன்னுடைய லொக்காலிட்டியில தன்னுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில தான் சிறப்பாக வாழணும்னு தான் எண்ணுவாங்க. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகளை நீங்க கோச்சிங் கோச்சிங் படிப்பு படிப்புன்னு புக் இருப்பதை அந்த மூளைக்குள்ள கொண்டு போறதுக்கு நீங்க முனைப்பு காட்டும் பொழுது வீட்டுக்குள்ளயே அந்த குழந்தைய நீங்க சேர்க்கறது இல்ல. ராத்திரி 8 மணிக்கு வருது, நீங்களும் வேலை வேலைன்னு வெளியில சுத்திட்டு 8 மணிக்கு வருவீங்க. ஒவ்வொருத்தரோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே இல்லாம இருக்கு, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தொடர்பே இல்லாம இருக்கு. சோ இந்த தொடர்பு எப்போ அழகா க்ளோஸா கொஞ்சம் நியரஸ்டா வருதோ அப்போ நீங்க எதிர்பார்க்கிற இந்த பிரச்சனைகள், மன உளைச்சல் கேக்குறீங்க இல்லையா, மன உளைச்சல் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த வேர்டெல்லாம் அப்படியே பொடி பொடியா போய் காணாம போய்விடும். சோ குழந்தைகளை நீங்க வீட்டுக்குள்ள சேருங்க. அதிக நேரம் வந்து வெளியில எதையோ எதிர்பார்த்து எதிர்காலத்தோடைய அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீண்ட காலம் 5 வயது 30 வயதுக்கு அப்ப வருகின்ற அந்த காலத்தை எதிர்நோக்கி எதிர்நோக்கி நிகழ்காலத்தை நம்ம எழுந்துகிட்டே இருக்கும். அப்போ இன்றைய நிகழ்காலம் தான் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க பெற்றோர்களும் இந்த சமுதாயம் உணரணும். இது கவர்மெண்ட் உணர்ந்தாதான் அதற்கு தகுந்தாற் போல சிலபஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்க முடியும். நிறைய சிலபஸ் வச்சுட்டு பெற்றோர் ஆசிரியர்களுக்கு தனித்தனியா விதவிதமா சிலபஸ், அவ்வளோ சிலபஸையும் ஒரு ஆசிரியரால செய்ய முடியல, டைம் பத்தலன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தை அதே டைமுக்குள்ளார அவ்வளோத்தையும் அதை படிக்கணும். ஸோ அதற்கான காலகட்டம் டைம் கொடுங்க. குழந்தைங்களுக்கான அந்த ஸ்பேஸை நீங்க கொடுத்தீங்கன்னா அழகான கலர்ஃபுல்லான ஒரு குழந்தைகளாக வளர்ந்து வருவார்கள்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 ல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
3: குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பில் பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் நீங்க கூற விரும்பும் முக்கியமான விழிப்புணர்வு செய்தி என்னன்னு சொல்றீங்களா மேம்?
4: குழந்தைகள்

நலத்தோடு நலத்தோடு வளரணும் அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம், டிஸ்கஸ் பண்ணோம். இந்த விஷயங்களில் சில பேருக்கு மாற்றுக்கருத்து இருக்கலாம், சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். முதல்ல நேயர்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காதிங்க. எல்லா விஷயத்திலையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காதிங்க. இந்த குற்றம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தான் நல்லவைகள் தெரியாமவே அழிஞ்சு போகுது. ஸோ இந்த நல்லவைகள் தெரியணும் அப்படின்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற மனசை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. யாரோ தவறுதலாகவே நம்மளிடம் பேசுகிறாங்க, தவறாகவே நம்மளை சித்தரிக்கிறாங்க, தவறாகவே நடந்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடத்த விட்டு எட்ட போயிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த சொற்களை திருப்பி பண்ணாமல் அதே வார்த்தைகளை திருப்பி நம்ம பயன்படுத்தாமல் வார்த்தைகளை மாற்றி பயன்படுத்தலாம், அன்பு செலுத்தலாம். இல்லை அன்பு செலுத்துவது கூட இன்னும் அதிக அளவில் வந்து அக்கறை காட்டலாம். நம் எதிர்த்தரப்பினருக்கு நாம் அதிக அளவில் கன்சிஸ்டண்டாக எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம அதை செலுத்திட்டே வரும் பட்சத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களும் தன்னுடைய கெட்ட குணங்களை எல்லாம் மாற்றி அந்த கெட்ட குணங்கள் நம் கண் முன்னாடியே மறைவதை நீங்கள் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாகவே இதை வந்து நான் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கேன், நடைமுறைப்படுத்தியிருக்கேன். ஸோ ஒரு எதிராளி நமக்கு வந்து தவறான வார்த்தைகளை அந்த ஒரு வார்த்தையோடவே முடிஞ்சிருக்கும். நாம் அதை மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி நம்ம அதை பயன்படுத்த நம்ம எதிராளிக்கு நாம் இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆக்சுவலாக நமக்கு அதில் வந்து எதுவுமே ஒரு பதிலோ அதற்கான ஒரு நல்ல விளைவுகளோ கிடைச்சதாகவே இது வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது. ஆனால் எதிராளிக்கு நாம் தான் இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நான் இதுலேருந்து சொல்ல வர்றேன். நாம் வந்து ஒரு நல்ல சந்ததியினர், எதிர்கால சந்ததியினரை நம்ம உருவாக்கணும்னு நம்ம முனைப்போடு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல் மாற்றம் நம்மள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அன்பா பழகுங்க, அன்பாக பேசுங்க. எதிராளி அன்பா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நாம அன்பு செலுத்தும் பொழுது அன்பை விட மேலானது அக்கறை. அந்த அக்கறை செலுத்தும் பொழுது அதை புரிஞ்சுக்குவாங்க. முதல் தடவை புரிஞ்சுக்கலனாலும் ரெண்டாவது தடவை புரிஞ்சுக்கலனாலும் காலப்போக்கில் அது புரியும் பொழுது உங்க மேல ஒரு நன்மதிப்பு தான் ஏற்படும். இதை பார்த்து பார்த்து வளர்ந்து வருகின்ற இளம் பருவத்தினர் நிச்சயமாக இதே பேட்டர்னை அவங்களும் ஃபாலோ பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சினிமாவில் சில விஷயங்களை செய்கிறாங்க இல்லையா, அதை சரி என்று நாம தான் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் டிக்கெட் வாங்கி போய் பார்க்குறோம். அப்போ சினிமாவில் சரி என்பது இங்க சட்டம் ஒத்துக்கவில்லையே என்பதை நாம் பொதுமக்கள் கண்டிப்பாக சிந்திச்சு செயல்படணும். சினிமா துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சினிமாவில் எது உண்மை இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை உண்மையாக பார்க்கின்ற மனப்பக்குவம் உள்ள இளம் பருவத்தினர் அதிக பெர்சன்டேஜ் நம்ம இங்க இருக்காங்க அப்படிங்கிற மனதில் வச்சுக்கிட்டு அடிச்சவனை பத்தி மட்டுமே ஹீரோயிசம் பண்றவங்களை மட்டுமே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசா காட்டி அடிப்பட்டவனோட நிலைமையும் அவனுடைய வீடும் அவனோட குடும்பமும் அவனுடைய குழந்தைகளும் என்னென்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் அதை வெளி உலகத்துக்கு காமிக்கணும். ஏன்னா எல்லாமே இப்போ வந்து சோசியல் மீடியாவும் திரை தான் வந்து டாமினேட் ஆயிட்டு இருக்கு. எதை நம்ம கொண்டு போனாலுமே திரையின் வாயிலாகவும் மீடியா வாயிலாக தான் நம்ம கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒருத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுகின்றான் அப்படிங்கறத நீங்க ஒரு சாதாரணமா ஒரு கன்ஷாட்டை எடுத்துடுறீங்க, சாதாரணமாக ஒரு கத்தியால ஒருத்தரை வெட்டுறதை எடுத்துடுறீங்க. அந்த வெட்டுப்பட்டவனோட குடும்பம் என்ன என்பது அது திரையில அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி இல்லாமவே போயிடுறது. அப்போ ஒரு கெட்டவன் என்னவா ஆகுறான் அப்படிங்கறத நீங்க சிம்பிளா ஒண்ணு சொல்லியிருக்கலாம், சிம்பிளாக சொல்ல வரலாம். அப்படி இல்லாம நாம அதை ஹைப்ல நம்மளோட அது வந்து அந்த வியாபாரத்தின் நோக்கில் நம்ம சில விஷயங்கள் செய்யும்பொழுது அது சட்ட ரீதியாக சரியில்லை என்பதை இன்னமும் நாம் இளைஞர்கள்கிட்ட போய் சேரலை என்பது தான் இன்னைக்கு இருக்கிற குற்ற எண்ணிக்கையின் அடிப்படையை வச்சு பேசிட்டு இருக்கேன். குற்ற எண்ணிக்கை குறையாமல் போயிட்டே இருக்கிறது வந்து இதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டராக நான் பார்க்கிறேன். இந்த முக்கியமான காரணியை யார் குறைக்கணும் அப்படி என்பது, எந்த துறை இதுல தலையிடணும் என்பது அரசாங்கம் தான் வந்து இதுல தலையிட்டு சில விஷயங்களை கைட்லைன்ஸ் சில விஷயங்களை மாற்றணும். அப்போ திரையில் சரி என்று சொல்வது நிகழ் உலகத்தில் நடைமுறையில் சட்டத்திற்கு புறம்பானது என்பதுன்னு இருக்குது. சோ ஒரு பெண்ணை ஒருத்தவன் தொடர்ந்து போயிட்டு இருக்கான், விளையாடுறான், சினிமாவில் அதை நம்ம கை கொட்டி சிரிக்கிறோம் பார்க்குறோம். அந்த பெண்ணுடைய அழகை பத்தி தான் பாட்டுகளாகவே வருது, பெண்ணை வர்ணிச்சு தான் பாட்டு

0: ாவே வருது. ஆனால் அது நிகழ்காலத்தில் நடைமுறை உலகத்தில் அது குற்றம் என்று வருகிறது. சோ பெண்ணுக்கு எதிரான சட்டங்கள், பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள், பெண்ணுக்கு எதிரான இதை மறைமுகமாக வந்து அங்கே வருது. ஆனால் இந்த குற்றங்களின் எண்ணிக்கையின் வாயிலாக நாம் உணர்கிறோம். சோ அப்ப இந்த உணர்தலை உணர்தலா மட்டும் வச்சு இல்லாம அதை தீர்வும் நம்ம தானே செய்யணும். அப்ப தீர்வு யார் கொண்டு வருவது? அப்போ அங்க சட்ட ரீதியா சரியில்லாத ஒரு விஷயத்த நாம திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா இளைஞர்கள் கிட்ட, நம்மளோட இளைய சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போக கூடாது என்பதை தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுகிறேன். குழந்தைகள் விஷயத்தையும் வந்து சில சினிமால வந்து ரொம்ப பெரிய விஷயமாக காமிக்கிறோம். குழந்தைகளை சித்தரிப்பது, பெண்களை சித்தரிக்கின்ற விதங்களையும் வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இந்த துறை சார்ந்து மட்டும் பேசும்பொழுது அதுவும் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. ஆடைகளுமே சில விஷயங்களை எப்படி நாம கல்யாணத்துக்கு ஒரு ஆடை வச்சிருக்கோமோ, கல்யாணத்துக்குன்னு ஒரு ஆடை, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விதமான ஆடை, வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமான ஆடைன்னு சொல்லி ஆடையிலே விதவிதமான நாமளே பகுத்து வச்சிருக்கிறோமோ, அதே பேட்டர்ன்ல தான் நாம் பொது இடங்களுக்கு, பொது வெளியில் நாம் போகும்பொழுது ஏன் நம்ம வந்து நம்மளோட ஆடையோட பேட்டர்ன் இப்படி இருக்கு அப்படிங்கறத பெண்களும் உணர்ந்து சுயமாக சில விஷயங்களை நாமளே சிந்திச்சு அடுத்தவர்கள் கண்களுக்கு நாம எப்படி தெரியணும் அப்படிங்கறத நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்காக யாருமே வந்து இன்னொருத்தவங்க ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை நம்மளோட தனிப்பட்ட உரிமைகள்ல கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட தனிநபர் சில விஷயங்களை உணர்ந்து பொது இடங்கள்ல எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும், நம்ம வீட்டை விட்டு வெளியில அடி வச்சிட்டோம் அப்படின்னாலே ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அங்கே உள்ளே வந்துருது. சோ பொது வெளியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு தனி நபரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அது தாயும் தந்தைக்கான மிக மிக முக்கியமான ஒரு பணியாக சொல்லிக் கொடுத்தல், இந்த முக்கியமான ஒரு கற்பித்தலாக இது இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையுடனும் வளர்வது நம் அனைவரின் பொறுப்பு. அன்பான அரவணைப்பு, நல்ல உணவு பழக்கம், தரமான கல்வி மற்றும் பாதுகாப்பான சூழல், இவையே அவர்களின் அழகான எதிர்காலத்திற்கு அடித்தளம். குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்ட புதுச்சேரி முன்னாள் குழந்தைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் தேவிப்ரியா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மேம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

வணக்கம் மக்களே, நேரம் 2:14 எஃப்எம் ரெயின்போல நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்களில் இன்றைய முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

உலகம் தீர்த்து மகிழ்வாள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: நேரம் 2:41:45. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்களில் அடுத்ததாக பிறகிக்கலாம். எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையில் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்தார்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கில் வரும் பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 2:31 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்களில் வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படுத்தியிருந்தது.

நேரம் 2:35 ஆயிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் செயல் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகும் சின்ன

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 2:25 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:54 ஆயிற்றுக்கு. இன்றைய காலத்தை வென்ற கான நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம் மக்களே, நேரம் 3 மணி 1 நிமிடம் 16 நொடிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போல நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியினை தொடரலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3 மணி 2 நிமிடம் 17 நொடிகள் ஆயிடுச்சு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வயிற்று வலியின் ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் அவசர சிகிச்சை குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள், நேர்கள் வயிற்று வலி குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க மருத்துவரிடம் ஆலோசனை பெறலாம். அதுக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271 மற்றும் 2275 2 என்ற எங்களுக்கு வெளியுறைகள் 0 4 1 3 என்ற முன் குறியீட்டு எண்ணம் செய்து செயல்படுங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் நேயர்களுக்கு. வணக்கம்
0: டாக்டர். இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுடைய டாபிக் வந்து வயிற்று வலி குறித்த பிரச்சனைகள் தான். அந்த வகையில் வந்து நிறைய கேள்விகள் எங்ககிட்ட இருக்கு. ஸோ நேர்களும் ரெடியா காத்துட்டு இருப்பாங்க. ஸோ என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, வயிற்று வலி அப்படின்னா என்ன? பொதுவான காரணங்கள், வயிற்று வலி வர்றதுக்கான பொதுவான காரணங்கள் என்னென்ன டாக்டர்?
2: எஸ், வயிற்று வலி அப்படிங்கறது வந்து ஒரு அறிகுறி, சிம்டம்.
0: ஓகே.
2: ஸோ வயிற்றில் ஏற்படுற வலிக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா வயிறுன்றது மிகப்பெரிய ஒரு பிரதான உறுப்பு.
0: ஓகே.
2: நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு மேஜர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வயிற்றுக்குள்ள இருக்கு. ஜென்டோ யூரினரி சிஸ்டம் இருக்கு. மேலும் அதுக்கு சம்பந்தப்பட்ட கல்லீரல், கணையம், மண்ணீரல் இந்த உறுப்புகளும் உள்ளர இருக்கு. ஸோ இதில் வந்து எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நமக்கு அது வயிற்று வலியாக தெரியும். அதே மாதிரி இந்த வயிறு சம்பந்தப்படாத சில அவயங்களில் இருக்கிற பிரச்சனை கூட நமக்கு வயிற்று வலியாக தெரியலாம். அதாவது டயஃப்ரம், ஹார்ட்டு, அதாவது அது மாதிரி நுரையீரலுடைய லோயர் நிமோனியான்னு சொல்லுவோம், லோவர் லோப் நிமோனியா, இதெல்லாம் கூட வயிற்று வலியாக சில சமயங்களில் தெரியும். மகாதமனி அந்த மாதிரி உடம்புடைய மேஜர் ஆர்டரி, வெயின், நரம்புகள், முதுகு தண்டுவடம், இதெல்லாம் வந்து சில சமயங்களில் இதில் ஏற்படுற பிரச்சனை கூட வயிற்று வழியாக நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு அறிகுறி தான். இந்த அறிகுறி வந்துச்சுன்னா எதனால் வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்.
0: பொதுவாக வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கும்?
2: பொதுவாகன்றது வயதை பொறுத்து. இப்போ குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபண்ட், இந்த குழந்தைங்களுக்கு சாதாரணமாக வயிற்று வலி, அதாவது ரொட்டீன் பெயின்னு சொல்லுவோம். இது வந்து ஏரோஃபேஜி, நிறைய பால் குடிக்கும்போது குழந்தை நிறைய ஏர் முழுங்கிடும். அப்படி இருக்கும்போது அந்த ஏர் உள்ள மூவ் ஆகும்போது குழந்தைக்கு பெயின் ஏற்படும். ஸோ குழந்தைங்க கத்தும். அது தவிர வந்து சாதாரணமாக தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வர்றது ரொம்ப ரேரு. பசும்பாலோ இல்லை வேற கவுஸ் மில்க் கொடுக்குற குழந்தைங்க குடிக்கிற குழந்தைங்களுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது அதுக்கு அடுத்து வந்து இப்போ நடக்கிற குழந்தைங்க டாட்லர்னு சொல்லுவோம், இந்த குழந்தைங்களுக்கு எதனால பெயின் வரும் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு அப்போ உணவு நம்ம தாய்ப்பாலை விட்டு அடுத்த உணவுக்கு நம்ம மாற்றுவோம். ஸோ அந்த உணவுகள் வந்து ஒத்துக்கொள்ளாத சமயத்தில் குழந்தைங்க வந்து வாயில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும். ஸோ அப்போ அது இன்ஃபெக்ஷன் காரணமாக குடல்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அது காரணமாக குழந்தைக்கு சாதாரணமாக வயிற்று வலி ஏற்படும். அது தவிர ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இதை எடுத்தீங்கன்னா, சாதாரணமாக அந்த ஸ்கூல் ஃபோபியா இருக்கும் சில்ட்ரனுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் காசு, அதாவது ஸ்ட்ரக்சரலாக எதுவும் காசு எதுவும் இருக்காது. குழந்தைங்க அந்த பயத்தினால வயிறு குழப்புது, வயிறு வந்து
0: கலக்குது, முக்கியமான காரணமே வயிற்று வலி சொல்லி தான் நிறைய பேர் லீவ்
2: போடுறாங்க. ஸோ அது ஒரு ரீசன். அது மாதிரி புழுக்கள், குடல் புழுக்கள், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த குடல் புழுக்கள், தொண்டையில வந்து டான்சலைட்டிஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா வயிற்று வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு தண்ணீர், சுகாதாரமான தண்ணீரோ உணவோ எடுத்துக்காத பட்சத்துல குழந்தைங்களுக்கு குடல்ல இன்ஃபெக்ஷன்

அது மூலமா கேஸ்ட்ரோஎண்டரைட்டிஸ்ன்ற காரணத்தினாலையும் வயிற்று வலி வரும். ஹெப்படைட்டிஸ் ஏன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்கால் மாலை நோய், அதனாலையும் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரும். அடுத்து அடோலசன்ட் ஏஜ் போறோம். இப்போ அடோ

0: ஏற்படுறது. இது தவிர ரேர் காசஸும் இருக்கு.
1: இந்த சீதோஷ்ண நிலை அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமா?
0: நிச்சயமா.
1: ஏன்னா இப்போ இந்த வெய்ய நாள் வந்துட்டாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டமக் பெயின் யூஸ்வலாக வருது இல்லை?
0: கண்டிப்பாக.
1: ஓகே மேம், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ எந்த வகையான வந்து வயிற்று வலிக்கு நம்ம உடனே டாக்டரை பார்க்கணும்?
0: சாதாரண வயிற்றுவலி இல்லாத எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கணும். அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. ரெட் ஃபிளாக் சைன் சொல்லுவோம். ஸோ செவப்பு குடி காட்டினா நம்ம டேஞ்சரோ. ஸோ அது மாதிரி ரெட் ஃபிளாக் சைன்ஸ், அந்த ரெட் ஃபிளாக் சைன்ஸ் இருக்கிற எல்லா வயிற்று வலியுமே வந்து உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம். ஸோ அது என்னென்ன ரெட் ஃபிளாக் சைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுவலி, சிவியரான வயிற்றுவலி வித்து கண்டினியூஸ் வாமிட்டிங் இருக்கும். எதுவுமே உள்ள எடுத்துக்க முடியாது. சுத்தமா பசியே இல்லாம இருக்கும். கண்ணு இல்ல நகங்கள்லாம் மஞ்சளா இருக்கும். வேற ஏதாவது அடிபட்டிருக்கும். ஒரு நாள் முன்னாடி ஒரு வண்டியில இருந்து விழுந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கும். வண்டியில போகும்போது ஹேண்ட்பேக் குத்திருக்கோம், சைக்கிள்ல போகும்போது சைக்கிள் இடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்ஜுரி ஆயிட்டு அடுத்த நாள் சிவியரா பெயின் இருக்குங்கிறது. அதை தவிர ரீசண்டா டெங்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபீவரோட, ஹை ஃபீவரோட வயிற்றுவலி, இதெல்லாம் வந்து விளையாட்டு விஷயம் இல்லை. அதே மாதிரி யூரின் போகும்போது சிவியரா பெயின் இருக்கு, மோஷன் போகும்போது பிளட் வருது, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வயிற்றுவலிய சாதாரண வயிற்றுவலின்னு விடக்கூடாது. கண்டிப்பா உடனடியாக மருத்துவ ஆலோசனை அவசியம்.
1: இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுவலிக்கும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுவலிக்கும் பொதுவாக என்ன வித்தியாசம்?
0: பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுவலின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்துல பெயின் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஸ்பெசிஃபிக் ரீசன். அது மாதவிடாய் காலத்துல ரெண்டு விதமா அந்த பெயின் ஏற்படும். சாதாரண பெயின் நான் சொல்றது கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம், ஸ்பாஸ்மோடிக்னு சொல்லுவோம். கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது வந்து அந்த பீரியட் ஆரம்பிக்கிறதுல இருந்தே இருக்கும். ஒரு 2 or 3 days அந்த ஆர்கனுக்கு, அதாவது யூட்ரஸ்க்கு வந்து அந்த ரத்த சப்ளை அதிகமாகிறதுனால வரக்கூடிய பெயின் அது. ஸோ அவங்க வந்து அதுக்கு யூஸ் அப் ஆயிடுவாங்க. அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸும் நடந்துகிட்டே இருக்கும். அலாங் வித் தட் இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸ்பாஸ்மோடிக் டிஸ்மெனோரான்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பவாய் திறக்கிறதுக்காக வரக்கூடியது. ஸோ அப்போ வந்து சிவியரா அந்த பெயின் இருக்கும், ஷூட்டிங் பெயின் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெயின் குறைஞ்சிரும். பட் ஆனா இது ரெண்டுமே வந்து நான் சொல்ற ரெண்டுமே சாதாரண பெயின் தானா இல்லையாங்கிறத ஒரு தடவை அவங்க மருத்துவர் கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஒரு தடவை பார்த்துட்டு, ஸோ ஓகே வேற எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா இது கேன் பி மேனேஜ் ஈஸி.
1: ஓகே டாக்டர், ஒரு நேரம் வந்து பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சந்திரசேகர் பேசுறேன். ஹலோ.
1: ஓகே, அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வித்தியாசம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நீங்கள் சொல்லிடுங்க.
0: ஆண்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன், அது ஏஜ்டு பர்சன் எடுத்தீங்கன்னா யூரினரி ப்ராப்ளம்ஸ் நிறையவே வரும். ப்ராஸ்டேட் கிளாண்டுனால ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஏஜிங்கில் வயிற்றுவலி தொடர் வயிற்றுவலி தான். இந்த மாதிரியான இந்த ஸ்பாஸ்மோடிக் பெயினும் இருக்காது. அனதர் திங் வந்து டார்ஷன், அடோலசன்ட் ஏஜில் டார்ஷன் டெஸ்டஸ், இந்த மாதிரி கண்டு அக்யூட் பெயினாக இருக்கும். அப்டமனில் அக்யூட் பெயின் வரும். ஹெரனியா இதெல்லாம் ரொம்ப காமன் வந்து மேலுக்கு. ஸோ இதில் எல்லாமும் வந்து அவங்களுக்கான பெயின் வரும். பட் ஜென்ரலாக வந்து மேலுக்கு சாதாரணமாக இந்த அக்யூட் பெயின்னு யூஸ்வலாக இருக்காது. ஸோ அதனால் வாட் எவர் ரீசன் அவங்க பெயின்னாலே பெட்டர் வந்து பார்த்துடுறது நல்லது. பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல வர்ற பெயினை ஒன்ஸ் பார்த்துட்டு இது வந்து இஷ்யூ இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தே வில் பி யூஸ் டு இட், இந்த பெயின் தெரியும் அப்படின்னு. ஆனா ஜென்ஸுக்கு வந்து எந்த விதமான பெயினாக இருந்தாலும் இமீடியட்டா பார்த்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்.
1: ஓகே மேம். மேம், இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னா, இந்த சிறுநீரகக்கல் அப்படிலாம் இந்த சிறுநீரக தொற்று, இது வந்து வயிற்று வலி வந்து ஏற்படுத்துமா?
0: கண்டிப்பாக. சிறுநீரக தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன்ங்கிறது அதுதான். இது மோர் காமன் கேர்ள்ஸில் தான் யூஸ்வலாக யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனு இல்லை ஸ்கூலில் டாய்லெட் சரியில்லை அப்படின்னாலாம் யூரின் போகாமல், வீட்டில் வந்து யூரின் போகணுன்னு போகாமல் வச்சுருப்பாங்க ரொம்ப நேரம். ஸோ அப்போல்லாம் வந்து மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ரேதர் தன் பாய்ஸ். யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஃப்ரீக்குவெண்ட்டாக வர வர அது அசன் மேலே போய் யூரிட்டரையும் கிட்னியையும் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ கிட்னி வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்று ஸ்டோன்ஸ், ஸ்டோன்ஸ் வந்து தண்ணீர் நிறையா குடிக்காததுனால வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டருடைய மினரல் கண்டென்ட் இது கூட சில இடங்கள்ல காரணமா இருக்கு. மினரல் கண்டென்ட், கால்சியம் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால கூட ஸ்டோன்ஸ் வருது. சாதாரணமா சொல்றதுனால

0: நிறைய தண்ணீர் எடுத்துக்கிட்டா இந்த ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு.
1: ஓகே மேம், இப்போ இந்த உணவு பழக்கங்களாலையும் வந்து நிறைய வயிற்றுவலி வர வாய்ப்பு இருக்குங்களா? அது எப்படி மேம்?
0: உணவு பழக்க வழக்கம்ன்றது குடலுக்கு இதமான உணவு நம்ம எடுத்துக்காததுனால வரக்கூடியது. ஸோ அது அதிகமான ஸ்பைசி ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு.
1: ஓகே மேம்.
0: இன்னொன்று ஃபுட் அலர்ஜி, அதுவும் இப்போ நம்ம அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுட்டில் போடுற இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னாலையும் இல்லை நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் வரக்கூடியது ஃபுட் அலர்ஜி. இந்த ஃபுட் அலர்ஜினாலே சிவியராக பெயின் வரும் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு கூட வரும். மோஸ்ட்லி வந்து ஹோம்மேட் ஃபுட்டாக இருந்ததுன்னா வரதுக்கான வாய்ப்பு கம்மி. இன்னொன்று நம்ம எது நம்ம ஃபுட்டு ஒத்துக்கலையோ அதை அஃபண்டிங் ஃபுட்டை எடுத்து ஒதுக்கிட்டோம்னா பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி.
1: ஓகே மேம், ஒரு நேரம் வந்து பேசலாம். வணக்கம்.
2: என்னுடைய குரல் இப்ப உங்களுக்கு கேக்குதா? கிளியரா கேக்குது, சொல்லுங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர். முதல் கேள்வி வந்து, இந்த வயிற்றுல புண் ஏன் ஏற்படுது? வயிற்று புண் பெப்டிகல்சர்னு சொல்லுவாங்க, அது எப்படி வந்தா நம்ம வந்து போக்கிக்கணும்? அது முதல் கேள்வி. ரெண்டாவது, சிறுநீரை பத்தி நீங்க சொன்னீங்க ஆண்களுக்கு ரொம்ப காமனா ஃப்ரீக்வெண்டா வருதுன்னு, அது எதனால ஏற்படுது? ஒன்ஸ் சிறுநீர் ஆபரேஷன் அப்படிங்கறத பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு வட்டியும் ஹிரண்யா வருமா? அப்படி மறுபடியும் ஹிரண்யா வந்து குரல் இறக்கம் ஆவதற்கு என்ன காரணம்? எனக்கு இதை பத்தி
0: சொல்லுங்களேன். அல்சர் அப்படின்றது குடல் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம். நேரத்துக்கு முக்கியமா நம்பர் ஒன் வந்து டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கணும் நம்ம.
1: ஓகே,
0: அப்படி இல்லைன்னா அந்த டைமுக்கு உடல்ல ஆசிட் சுரந்து அது புண்ணாக்குறது. ரெண்டாவது வந்து நம்ம எடுக்கிற டேப்லெட்ஸ் மூலமா, சில பெயின் கில்லர்ஸ், சில பேர் நிறைய ஹெட்டேக்கு அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அந்த டேப்லெட்ஸ் வந்து நம்ம குடலுடைய பாதுகாப்பு கவசத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால அல்சர் வரும். அதை தவிர ஸ்பைசி ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால, நம்ம நிறைய ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட் எடுக்கும்போது அந்த குடல் வந்து ஜீரண உறுப்பில் இருக்கிற அந்த மியூக்கஸ் இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால வந்து அல்சர் ஏற்படுது. இதை தவிர கிருமி, ஹெச் பைலோரி அப்படின்னு சொல்லி ஒரு கிருமி இருக்கு. அந்த கிருமி வந்து சாதாரணமாக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டோ இல்லைனா அன்ஹைஜீனிக் ஃபுட்டோ எடுத்துக்கிட்டோம்னா ஏற்படும். ஸோ அதனால அதுவும் வந்து ஒரு காரணம்.
1: ஓகே மேம், இன்னொன்று கேட்டாங்க, இந்த ஹெரனியா வந்து திரும்ப வந்துச்சுன்னு கேட்டாங்க.
0: எஸ், ஹெரனியான்றது வந்து ஆண்களுக்கு தான் சாதாரணமாக வரும் அப்படின்னு, பெண்களுக்கும் வருது பட் ஆண்களுக்கு தான் காமனாக வரக்கூடியது. ஏன்னா உங்களுடைய உடல் அமைப்பு அது மாதிரி. ஸோ அந்த விதைப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கனெக்ஷன் பேட்டண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக குடலுடைய கனெக்ஷன் பேட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பேட்டன்சி மூலமாக இந்த குடலானது இறங்கிடும் நிறைய டைமில். அது வந்து தசையினுடைய வீக்னஸ்னாலேயோ இல்லைன்னா அந்த ஹெவி ஒர்க் நம்ம செய்யறது மூலமாகவோ வரும். மசிலுடைய டோன் குறையும் போது ஏற்படும். ஸோ நல்ல ஹெல்த்தி பாடியாக இருக்கும்போது நமக்கு அது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். சர்ஜரி பண்ணிட்டா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி சர்ஜரி பண்ணவங்களுக்கு திரும்பி வருது அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலராக அவங்க சொல்லியிருக்கிற ப்ரிகாஷன்ஸோ இல்லைன்னா வந்து இவங்க நம்ம உடம்புல வந்து அந்த தசையுடைய வீக்னஸோ இம்ப்ரூவ் ஆகாமல் இருந்திருக்கலாம். இருந்தால் நமக்கு திரும்பி ரிப்பீட்டாக அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி.
1: ஓகே மேம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நிகழ்ச்சி தொடரலாம்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள். தங்கமான உறவுகள்.

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின். ஹலோ டாக்டர், நேரம் 3:44 நொடிகள் ஆயிற்றுக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வயிற்று வலியின் ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் அவசர சிகிச்சை குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள். மேம், இப்போ ஒரு நேரம் ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க, பேசிடலாம்.
1: எஸ்,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன மருத்துவர்கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: மேம், இப்ப எனக்கு எங்க அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டாங்க மேம் அவங்க. ஆனா அடிக்கடி வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்க மேம். போயிட்டு வந்தா அந்த நேரத்துல கியூர் ஆகும், ஆனா அடிக்கடி அவங்களுக்கு வருதுங்க சார், வருதுங்க மேம். அதனால குளிர்ச்சியான பொருள் அதிகமா சாப்பிடுறாங்க, அது எதனால மேம் அவங்களுக்கு வருது? அப்புறம் இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க மேம், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்னி லிவர் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றதாலையும் வயிறு வலிக்கு சொல்றாங்க மேம். இதனால இது எதனால ஏற்படுது?
1: நீங்க சொன்னீங்க ஒருத்தர் வந்து குடிக்கிறாங்க, ஒருத்தர் குடிக்கல. ரெண்டு பேருக்குமே முதல்ல வந்து ஃபுட்டு, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கம் கரெக்டாக இருக்கணும். டைமுக்கு அவங்க ஃபுட்டை எடுத்துக்கணும். அப்படி ஃபுட்டை எடுத்துக்காம டிலே பண்ணுறாங்க, இல்லை வந்து சரியான ஃபுட்டை எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அல்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வெளி ஃபுட் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது ஹெச் பைலோரின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி, அது வந்து இறைப்பையில் தான் அதோடைய வாசமே. ஸோ அந்த அந்த கிருமி வந்துடுச்சுன்னா அது போக்குறது ரொம்ப கஷ்டம். இவங்க சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி நாங்கள் எவ்வளோ தர போனாலும் அந்த பெயின் சரியாக மாட்டேங்குது அப்படின்றது, பர்டிகுலர் ஒரு 6 weeks to 2 months அந்த டேப்லெட் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, அதை எடுக்காம விட்டுடுவாங்க நடுவுலையே. ஸோ அகெயின் வந்து இட் வில் காஸ் பெயின், அது மாதிரி நடக்கும். ஸோ அது ஒன்று. ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு பெயின் வருது அப்படின்னு சொன்னால், ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு சாதாரணமாகவே அவங்க குடல் வந்து புண்ணாகிறதுக்கான ஆள் இதோட இருக்கு.
0: பண்ணுறதே தப்பு, அப்போ கண்டிப்பாக வரும் தான் வழி.
1: ஓகே, இன்னொன்று, இந்த எடுக்கிற ஆல்கஹால் வந்து லிவரை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய பெயின் வந்து இந்த லிவர் டேமேஜ் ஆகுறதுனால வரக்கூடிய பெயின் ஆகவும் இருக்கலாம். அதனால் அதில் லிவரில் ஆப்சஸ் வரலாம்,

0: கட்டி சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு லிவர்ல வந்து அந்த சீழ் கட்டி வர்றதெல்லாம் ரேரு. ஸோ ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு அவங்க டை ஃபுட்டும் ப்ராப்பராக இருக்காது, ஃபுட் ஹேபிட்டும் ஆல்கஹால் ஓவராக எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி எடுக்கிறவங்களுக்கு லிவர் காலியாகும், அதே நேரம் கணையத்தையும் பாதிக்கும். கணையங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு. அந்த கணையத்தில் ரெண்டு ஜீரண நீரும் சுரக்கும், அதே நேரம் இன்சுலின்கிற ஒரு ஹார்மோனும் சுரக்கும். அந்த இன்சுலின்கிற ஹார்மோன் டயபெட்டிஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம். அந்த கணையத்தை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அந்த கணையத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும் நம்ம எடுக்கிற ஆல்கஹால். ஸோ அதனால இந்த மூணு ஆர்கனும் குடிக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், காமனாக அஃபெக்ட் ஆகும். ரேராக நான் குடிக்காதவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம், ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே போய் நம்ம அதை பாதிப்பாடு கணையத்திலையும் கல்லீரல்லையும் அந்த ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வரும். இது வந்து ரேர் தான், இது நாட் ஃபார் ஆல்.
1: ஓகே மேம். இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்ன, இந்த அப்பெண்டிக்ஸ் ஓகேங்களா, இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து எப்படி வருது, அதோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன?
0: அப்பெண்டிக்ஸ்ங்கிறது இந்த குடல் வாளுடைய இன்ஃப்ளமேஷன்.
1: ஓகே.
0: ஸோ அது புண்ணாகிறது. இப்போ நம்ம இறைப்பை புண்ணு குடல் புண்ணு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி குடல் வாலும் அதில் புண்ணாயிடும்.
1: ஸோ
0: அதனால வரக்கூடியது தான் வந்து அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக அப்பெண்டிக்ஸ்ங்கிறது ஒரு யூஸ்லெஸ் ஆர்கன் தான் நம்ம உடம்புல. அது இல்லாத, அது நம்ம ஜீரணத்துக்கோ இல்லை எதுக்குமோ எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, ரூடிமெண்டரி ஆர்கன் அது. ஸோ அது ஆனால் அது பிரச்சனை, அது புண்ணாயிடுச்சுன்னா பிரச்சனை கொடுக்கும், இருந்துக்கும் போது ஒன்றும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அந்த குடல் வால் புண்ணு ஆயிடுச்சு அப்படின்றதோட அறிகுறி நமக்கு எப்படி தெரியும்னா, வயிற்று வலி தான், வயிற்று வலி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் லோ கிரேடா ஃபீவர் இருக்கலாம், வயிற்று பசியின்மை இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். ஸோ இது எதுவுமே உள்ள சாப்பிட முடியாது, தொடர்ந்து வாமிட்டிங் இருக்கும். வயிற்று வந்து தொப்புளை சுற்றியும் ஆரம்பத்துல வலி இருக்கும். அந்த தொப்புளை சுற்றின வலிங்கிறது வந்து ஒரு ரெஃபர்டு பெயின் தான். நம்ம ஒரு இடத்துல இங்க பட்டன் அழுத்தினீங்கன்னா அங்க பெல் அடிக்குது இல்லையா, அது மாதிரி அந்த குடல் வால் அங்க புண்ணாகும் போது அந்த அலாம் பெல்லுன்றது நம்ம தொப்புளை சுத்தி இருக்கிற வலியா இருக்கும். அதுக்கு பிறகு அந்த வலி ஷிஃப்ட் ஆகி குடல் வால் இருக்கிற இடத்துல வலி தொடங்கும், வலது பக்கம் அடி வயிற்றுல வலி இருக்கும். ஸோ இந்த வலி அதிகமானுச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது, எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு சிவியரா பெயின் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு போக விடாம ஒன் ஆர் டூ ஒரு நாள்ல நமக்கு செட்டில் ஆகல, இந்த அறிகுறிகள் இருக்குதுன்னா இமீடியட்டா டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம்.
1: ஓகே மேடம். இன்னொரு முக்கியமான குவெஸ்டின்னா, அதுக்குள்ள ஒரு நேர் வந்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: கணேஷ் ராஜா பேசுறேன்.
1: சொல்லுங்க கணேஷ் ராஜா சார், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன டாக்டர் கேட்டுங்க.
2: குடல் பாகுன்றது அது ரொம்ப ஆபத்தான முறையில வந்து இதுவாகும், அதுவும் நைட்ல தாங்க வருது. அது அந்த சமயத்துல அவங்க அந்த நபருக்கு, நம்ம வெளியாக ஏற்பட்ட நபருக்கு நம்ம என்ன முதல் உதவி கொடுத்து டாக்டர் கேட்டுவோம்.
1: ஓகே, வேற கேள்விகள் இருக்கா?
2: வேற இல்லைங்க, அதுதான்.
1: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார். உங்களுடைய கேள்விகளுக்கு மேடம் பதில் சொல்லுவாங்க.
2: நன்றி, நன்றி.
1: ஓகே சார்.
0: ஓகே, குடல்வால் அடர்ச்சிங்கிறது வந்து சில பேருக்கு வந்து ஆரம்பத்திலே லேசா நான் சொன்ன சிம்டம்ஸ் இருந்திருக்கும், அதை வந்து அதை மிஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது அதுக்கு பிறகு அந்த இன்ஃப்ளமேஷன் ஆன இடத்த சுத்தி உங்களுக்கு ஆப்சஸ் மாதிரி ஒரு சீழ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அது மாதிரி ஆகுறது தான் வந்து சிவியரா இவர சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு டேஞ்சர் கண்டிஷன்ல கொண்டு போய் விட்டுடுறது. ஸோ அது அந்த கண்டிஷன்ல போகும்போது இமீடியட்டா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும், பெட்ல அட்மிட்டே ஆகணும், அட்மிட் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். முதலுதவி அப்படின்னு சொன்னா எதுவும் உள்ள கொடுக்காம இருக்கிறது, உணவு எதுவும் அப்ப கொடுக்க கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு அங்க வாமிட் அதிகமா இருக்கும், நுரையீரல் நம்ம ஆப்ரேஷன் இமீடியட்டா பண்ண வேண்டியதுக்கு வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வந்துடும். ஃபுட் எதுவும் கொடுக்காம இருக்கிறது அவசியம், ஆனா ஹைட்ரேஷன்னா நம்ம பாத்துக்கணும். முடிஞ்சா நீர் மட்டும், திரவ ஆகாரமா மட்டும் கொடுக்கலாம். ஃபுட்டு வந்து வேற ஸ்பைசி ஃபுட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது லேண்ட் அப் இன் டேஞ்சர்.
1: ஓகே மேம். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த வயிற்றுப்புண், இந்த வாயு தொல்லை இல்ல இந்த மலச்சிக்கல், இது காரணமா கூட வயிற்று வலி வருமா?
0: கண்டிப்பா.
1: அது ஏன் மேம்?
0: வயிற்று

0: புண் அப்படின்றது இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கலாம். இப்போ டைஃபாய்டு, ரோட்டா வைரஸ் இன்ஃபெக்ஷன், இல்லை அதர் ஆல் வைரஸ், இப்போ இருக்கிற சீசனல் வைரஸும் கூட சளி இருமல உண்டு பண்ணது, வயிற்று வலியும் உண்டு பண்ணது. ஸோ அது ஒன்ஸ் அந்த வைரஸ் வந்து கேஸ் இன்டெஸ்டைனல் ட்ராக்டுக்கு போனுச்சுனாலே நம்ம பிரச்சனையே கொடுக்கும் அது. ஸோ இது அதனால வரும். கான்ஸ்டிபேஷனுங்கிறது சாதாரணமாக பெருங்குடல் சரியா, அதோடைய மோட்டிலிட்டி சரியா இல்லாமல், மூமெண்ட் சரியா இல்லாமல் இருக்கும்போது வரக்கூடியது கான்ஸ்டிபேஷன். ஸோ இதுவும் உங்களுக்கு வயிற்று வலியை உண்டு பண்ணும். இப்போ அதை கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணோம்னா நம்ம அதிக அளவு நீர் எடுத்துக்கணும், நார் சத்து அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்கணும், அண்ட் வந்து பவுல் ஹேபிட்ஸ், மோஷன் டெய்லி ஒரே டைம் கரெக்டாக அந்த டைமுக்கு மோஷன் போகிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணுறது கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கான வழி. அதை தவிர ட்ரக்ஸ் மூலமாக சில மருந்துகள் எடுக்கிறது மூலமாக கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ அதுக்கு அவண்டிங் எதனால் அப்படி வருதுன்றதை நம்ம பார்த்துக்கணும். மாவு பொருள் அதிகமாக எடுக்கிறது, பேக்கரி ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறது, சாக்லேட்ஸு இது மாதிரி எடுக்கிறது எல்லாம் வந்து காமன் காசாக இருந்துச்சுன்னா அந்த காசை நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்மளோட ஃபுட்டில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சோ இது கான்ஸ்டிபேஷன் சம்பந்தப்பட்டது. அடுத்து வந்து குடல் புண்ணு,
1: மலச்சிக்கல் பத்தி. மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த வயிற்று வலி வரும்.
0: மலச்சிக்கல் தான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் நம்ம யூஷுவலா சொல்லுவோம்.
1: ஓகே.
0: குடல் புண்ணுன்றது இந்த டைஃபாய்டோ இல்லைன்னா அது சம்மந்தமான ஷீரியல்லா இந்த மாதிரியான ஆர்கனிசம்ஸ்னால வரக்கூடியது குடல் புண். இது இல்லாமல் அடல்ட்டுக்கு வந்து கிரான்ஸ், பெருங்குடல்ல புண்ணு வரும், கொலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லையும் வயிற்று வலி ஏற்படும். இது மலத்தோட ரத்தம் சேர்ந்து போகும், ஃபீவர் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், வயிற்று வலிச்சு வலிச்சு மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ஃபெக்ஷனால வர்றது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டா அந்த பர்டிகுலர் டைம் 5 டேஸோ இல்லை 7 டேஸோ தேவைப்படும், அது எடுத்துக்கிட்டா சரியாயிடும். இது தவிர வந்து கிரான்ஸ் டிசீஸ் சொல்றது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது ரொம்ப காமனா அடல்ட் அடலசன்ட் அடல்ட்ல எல்லாம் இருக்கு. இல்லை ரொம்ப ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கிறவங்க, டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், எப்பவுமே டென்ஷனாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு வரக்கூடியது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஏதாவது ஒரு அவசரமாக ஒரு பஸ் பிடிக்க போனோம், இல்லை ஒரு இது எக்ஸாமுக்கு போனோங்கும் போது ஒரு மோஷன் போகிற ஃபீலிங் வரும், இல்லை ஃபுட்டு எடுத்தோடனே வயிறு வலிக்கும், மோஷன் போகணும்னு போவாங்க, வராது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் தான் இரிட்டபிள் பவுல்னு சொல்கிறது. இது அந்த கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கான டேப்லெட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, கொஞ்சம் நாளைக்கு எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், எடுத்தால் அது செட்டில் ஆகிடும்.
1: ஓகே மேம், இன்னொரு முக்கியமான கேள்வினா இந்த வயிற்று வலி, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துச்சுன்னா என்னென்ன முன்னெச்சரிக்கை நம்ம செய்யணும்?
0: கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்று வலிங்கிறது ஒரு அபாயமான ஒரு இதுன்னே நம்ம ஒரு ஒருத்தரையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சாதாரணமாக வந்து அவங்களுக்கும் அல்சர் இருக்கும், அவங்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால வயிற்று வலி வரலாம். பட் ஆனால் நம்ம அதை வந்து கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. இப்போ முதல் 3 மாசத்துக்குள்ளார வயிற்று வலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு எக்டோபிக் ப்ரெக்னன்சியோ வேற ஒரு இடத்துல கர்ப்பப்பையில் இல்லாமல் வேற இடத்துல ஒரு பிரெக்னன்சி ஃபார்ம் ஆயிருந்தால் வயிற்று வலி வரலாம். இதுதான் நான் சொல்லலை, பட் இருந்தால் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் குள்ளற வயிற்று வலிச்சு பீரியட்ஸ் ஆகும். ஸோ அது அபார்ஷனுக்கான ஒரு சிம்டம், ஏர்லியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்கான எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி அடுத்த ட்ரைமஸ்டரில் யூஸ்வலாக வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்னு ஸோ இதெல்லாம் ஆகுறது, அண்ட் அதர் திங் வந்து உள்ள கீழே எங்கேயாவது விழுந்திருப்பாங்க, அடிபட்டிருக்கோம், இந்த மாதிரி கண்டிஷனில் கர்ப்பப்பைக்குள்ளார ப்ளீட் ஆகுறது, இந்த மாதிரி கண்டிஷனில் கூட பெயின் வரலாம். அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் கடைசி 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிற்று வலியோட இந்த பனிக்குடம் உடைஞ்சு போகிறது, இல்லை வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இம்மீடியட்டாக அவங்க மெடிக்கல் கேரை சீக் பண்ணணும். ஏன்னா அது ப்ரீட்டம் லேபர் பெயின் அது மாதிரியாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அப்டாமினல் பெயின்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஒரு சமயத்துலேயுமே அவங்க அதுக்கான ஆலோசனையை பெற வேண்டியது அவசியம்.
1: ஓகே. ஸோ இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக.
1: ஓகே. இன்னொரு முக்கியமான குவஸ்டின்னா, இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து வயிற்று வலி ஏற்பட்டால் அது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன?
0: குழந்தைகளுக்கு வயிற்று வலிங்கிறது ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே என்கவுண்டர் பண்ண, ஒரு குழந்தையோட லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 17-25% ஆஃப் சில்ட்ரன் வந்து இந்த வயிற்று வலினால் பாதிக்கப்படுவாங்க.
1: கண்டிப்பாக நடக்குமா அதெல்லாம்?
0: நிச்சயமா.
1: சரி,
0: நிச்சயமா வரும். ஸோ பெற்றோர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது குழந்தை எந்த டைம்ல பெயின் இருக்குன்னு சொல்லுது, ஸ்கூல் விட்டு வந்த பிறகா, இல்லை சாப்பிட்ட உடனே வயிற்று வலி சொல்லுதா, இல்லை மிட் நைட்ல வயிற்று வலின்னு எழுப்புதா, குழந்தையோட

0: சிறுநீர் கழிக்கிற அந்த பழக்கம் எப்படி இருக்குது? ஸ்கூல்ல யூரின் போக மாட்டேங்குதா, இல்ல மோஷன் நார்மலா போகுதா, இல்ல சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ணுதா, எந்த டைப் ஆஃப் ஃபுட்டு குழந்தை எடுத்துக்குது? ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கணும். இல்லை ஃபுட் அலர்ஜினால நான் சொன்னதில் ரேஷஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான குழந்தைய தரவை செக் பண்ணணும். ஸோ என்ன ஃபுட்டை எடுத்திருக்கு, அன்னைக்கு எந்த ஃபுட்டை எடுத்திருக்கு குழந்தை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிஷியன் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்காங்க. ஸோ அவங்க மெய்டு இருக்கும் வீட்டில் குழந்தைய பார்த்துக்க, அவங்க குழந்தை வந்தோடனே இது சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடும். அவங்க நம்மகிட்ட குழந்தைய அழைச்சிட்டு வரும்போது அவன் நம்ம கேட்குற எந்த குவஸ்டினுக்குமே அவங்கள்ட்ட பதில் இருக்காது. குழந்தை ஏன்னா என்ன சாப்பிட்டதுன்னு கேட்டால் கூட சொல்ல முடியாது அவங்களால. என்ன சாப்பிட்டதுன்னு தெரியலையேம்பாங்க, இல்லைனா அப்பா குழந்தைய அழைச்சிட்டு வருவாங்க, அம்மா வீட்டில் இருப்பாங்க, என்ன சாப்பிட்டதுன்னு தெரியலேம்பாங்க. ஈவன் குழந்தை மோஷன் போச்சா கூட மோஷனுடைய கேரக்டர் எப்படி இருந்தது, பிளட் போச்சா, வேற ஏதாவது இன்ஜுரி ஏதாவது ஆயிக்குச்சா குழந்தைக்கு, எங்கேயாவது விழுந்திருக்கும், அம்மா திட்டுவாங்கன்னு பயப்படாம பயந்துட்டு சொல்லாம இருக்கும். ஸோ இது எல்லாமே நம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கவனிச்சுக்கணும். குழந்தை வயிற்று வலின்னு சொல்லிச்சுன்னா அதோட அசோசியேட்டட் சிம்டம் என்ன, என்ன நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கணும். டாக்டர்கிட்ட பெயின்னாலே டாக்டர்கிட்ட காமிக்க வேண்டியது கண்டிப்பாக ரொம்ப அவசியம். ஸோ அப்போது இது சாதாரண பெயின் தான் அப்படின்னு சொன்னால், எந்த மாதிரியான கேரக்டர் இருக்குது, எந்த மாதிரி இருந்தால் அது சாதாரண பெயின்னு உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஓகே, இந்த ஃபுட் எடுத்தால் வருதா. பீனட் அலர்ஜி இருக்கும் சில குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்பைசி ஃபுட் எடுத்தால் வரும். அந்த மாதிரி இப்போ குர்குரே சாப்பிட்டா சில குழந்தைங்களுக்கு, அது வர எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதுதான்னு சொல்லவில்லை. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபுட்டை எடுத்துச்சுன்னா அது ஆசைப்பட்டு சாப்பிடுடும், ஆனால் குழந்தைக்கு அப்புறம் வயிற்று வலி வரும், மேலே ரேஷஸ் வரும். இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அது வந்து பிரச்சனை கிடையாது, இந்த ஃபுட்டை நம்ம நிறுத்தினாலே போதும் அப்படின்ற மாதிரி அம்மா அப்பா தெரிஞ்சுக்கலாம். பட் அது இல்லை, குழந்தை மிட் நைட்ல பெயின்னு எழுப்புது, வாமிட் பண்ணுது, இப்படிலாம்னா தெர் இஸ் சம்திங் அப்நார்மல். அது என்னன்றது கண்டிப்பாக, இல்லை ஜுரம் இருக்குது குழந்தைக்கு, இல்ல மோஷன், இல்ல வாட்டரி மோஷனா போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்டர் உடனடியா எந்த டைம் இருந்தாலும் சரி, எல்லா ஊர்லயுமே இப்ப குழந்தைகள் டாக்டர் இருக்காங்க. சோ பீடியாட்ரிஷியன்ட்ட காமிக்க வேண்டியது அவசியம்.
1: ஓகே, இப்ப குழந்தைக்கு வந்து அன் டைம்ல சாப்பிட்டாலும் வயிற்று வலி வருமா?
0: டைம் தப்பி சாப்பிட்டா கண்டிப்பா வரும்.
1: ஓகே மேடம், ஒரு சிறிய விளம்பர இருக்கு, நம்ம ஒரு விஷயத்தை தொடரலாமா?
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்க.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின். ஹலோ டாக்டர், நேரம் 3:46 முப்பத்தாறு நொடிகள் ஆயிற்று. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வயிற்று வலியின் ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் அவசர சிகிச்சை குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு இருக்காங்க கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள். டாக்டர், இப்ப ஒரு நேரம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க சார், யாரும் பேசுவீங்க?
1: சொல்லுங்க,
0: உங்களுடைய கேள்விகள் என்ன?
1: அதான், எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கு, குழந்தை இருக்கா. அந்த பையனுக்கு 9 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு என்னன்னா அடிக்கடி ஸ்டமக் பெயின் சொல்லிட்டு வயிற்றுல கை வைக்கிறாரு. ரொம்ப மேஜரா வலி இருக்கிற அளவுக்கு அழுகிற அளவுக்கு இல்ல, பட் இருக்குது இருக்குன்னு சொல்லுவாரு. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் வரைஞ்சு பார்த்தாச்சு, ஸ்கேன்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்பயோ தான், ரொட்டேஷனலா தான், ஒரு 1 வீக்ல ட்வைஸ், 1 வீக் அது மாதிரி தான் வருது. அது வந்து எதனால இருக்கும் அப்படின்னு தெரியல. அது டியூ டு ஸ்ட்ரெஸ், மேடம் சொல்றது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா என்னன்னு சொல்லி.
0: ஓகே, கேட்டுடலாம் சார்.

0: எஸ் எஸ்
1: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார்.
0: அனிமிக்கா இருக்கலாம், வாம் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், அதனால உங்களுக்கு அந்த வயிற்றுவலி வரலாம். அடுத்தது யூரின் டிராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாக்கணும். அதுல யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா ட்ரீட் பண்ணியே ஆகணும். மூணாவது மேல் சைல்டுங்கிறதுனால ஃபைமோசிஸ் சொல்லுவோம், அந்த யூரின் இடத்துல வந்து அடைப்பு இருக்கிறது, முன்தோல் அடைப்பு இருக்கிறது. ஸோ அது சரி பண்ண வேண்டியிருந்ததுன்னா அது சரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஓகேவாக இருந்ததுன்னா அடுத்தது வந்து அல்ட்ராசவுண்டு. ஸோ அல்ட்ராசவுண்டில் ஏதோ அப்னாமலிட்டி, ஸ்ட்ரக்சரல் அப்னாமலிட்டிஸை நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கான்றதை ரூல் அவுட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அண்ட் கான்ஸ்டிபேஷன், கான்ஸ்டிபேஷன் இல்லை இந்த அப்னார்மாலிட்டிஸ் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் ஃபங்க்ஷனலாக இருக்கலாம். ஃபங்க்ஷனல் அப்படின்றது என்னன்னா எமோஷனலாக நம்ம குடலுக்கும் நம்மளோட மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனிச்சோம் அப்படின்னு சொன்னால் உணர்வு பூர்வமாக நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றத்துக்கு குடல் வந்து பதில் சொல்லும். ஸோ அது வயிற்று வலி மூலமாக அது காமிக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் இருக்கு, இல்லை ஒரு எக்ஸாம் டைமு, இல்லை நம்ம படிச்சிருக்கிறது பத்தலன்னு மனசுல ஒரு பயம் வருது, அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு வயிற்று வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணுங்க, எந்த டைம்ல வந்து அந்த எக்ஸாம் டைம்ல தான் அந்த மாதிரி பெயின் வருதா, இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நாளைக்கு ஒரு ரொம்ப பிடிக்காத ஒரு கிளாஸ் இருக்கு அதுக்கான படிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி டைம்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த கவுன்சிலிங் பண்ணினாலே செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை ஃபுட் அலர்ஜியான்றதையும் செக் பண்ணணும், ஏன்னா அது இப்போ காமனாக இருக்கிறதுனால. ஸோ அதுவும் எந்த டைப் ஆஃப் ஃபுட் எடுக்கிறாங்க இன்னைக்கு அதனால இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுதான் காமனாக இருக்கும். ஏன் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதனால பயப்பட தேவையில்லை. ஒரு சின்ன கவுன்சிலிங், அது நீங்கள் கவுன்சிலர் கூட தான் போகணுன்னு கூட இல்லை, நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாதாரண குழந்தைகிட்ட என்ன நடந்தது இன்னைக்கு என்ன எதுன்னு அந்த மாதிரி கேட்டு ஒரு கவுன்சிலிங் மூலமாகவே நம்ம அதை சரி பண்ண முடியும். குழந்தைக்கு வந்து இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியே நம்ம இன்னும் அடிஷ்னலாக ஸ்ட்ரெஸ், ஓ இது ஸ்ட்ரெஸ்னால தானே, நீ எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற அப்படின்னு நிறைய பேர் அப்படியே திட்டுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த சிச்சுவேஷனை ஈஸ் பண்ணி கொடுக்கறது நம்ம கையில இருக்கு.
1: இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப இந்த ஒரு வயிற்று வலி வருது, நாமளா போய் மாத்திரை வாங்கி சாப்பிடலாமா, அது வந்து பாதுகாப்பானதா?
0: நம்மளா போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறது பாதுகாப்பானதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நிச்சயம். ஆனால் என்னன்னா இப்போ ஒரு அல்சர் பேஷண்ட்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பெயின், இது அல்சர் பெயின் தானே தெரியும், அதனால அதை எடுத்துக்குவாங்க. ஸோ ஆல்ரெடி எவாலுவேட்டட் பேஷண்ட்டு இதை எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு தெரிஞ்ச பேஷண்ட்டு ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எவாலுவேட் பண்ணிடுங்க, இதுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைமுக்கு அந்த மாதிரி பெயினுக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இல்லை மேக்ஸிமம் ஒன் டே எடுத்து பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் நிற்கலையா, மெடிக்கல் கேர் இஸ் அ மஸ்ட்.
1: ஓகே மேம், இன்னொன்று, எப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகும் இந்த வயிற்று வலி வந்து?
0: அல்சருக்கான ஆப்ரேஷனுக்கு போகிறதுன்றது இப்போ ஆல்மோஸ்ட் நில்லாயிடுச்சு. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் பேக்கு இந்த குடிப்பழக்கம் அதிகமாக இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குடிப்பாங்க, குடலில் வந்து பொத்தல் விழுந்துடும் அந்த அளவுக்கு குடிப்பாங்க. ஸோ ஒரு ஒரு நாளைக்கே ஒரு 4-5 ஆப்ரேஷன் குடல் ஆப்ரேஷன் பண்ற அளவுக்குலாம் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய, இப்போ புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் வந்துடுச்சு, ட்ரக்ஸ் நிறைய வந்துடுச்சு, அதனால அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நிறைய நம்ம செய்யறோம். இப்போ வந்து ஸ்கோபி போட்டு ஏர்லியாவே நம்ம பாத்துடுறோம், பெயின் கேஸ்ட்ரைட்டிஸ்னாலே ஒரு ஸ்கோபி பாத்துடுறோம், பார்க்கும்போது உங்களுக்கு அல்சர் அந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சிருது. ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாவே நம்ம மேக்ஸிமம் அதுக்கு சர்ஜரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சர்ஜரி பண்ணக்கூடிய வயிற்று வலி என்னன்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி அப்பெண்டிக்ஸ். இந்த அப்பெண்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு மெடிக்கல் ட்ரையல் கொடுப்பாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தா, அந்த ட்ரையல்ல செட்டில் ஆகிட்டு திருப்பி அவங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் திருப்பியும் அந்த பெயின் வருது, அடிக்கடி வந்து உங்களுக்கு வருதுன்ற பட்சத்தில் அது அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம், இல்லைனா வந்து நமக்கு வேலைக்கு போகும்போதோ இல்லை முன்னாடி சொன்னார் பேசின நேயர் பேசினாங்க இல்லையா, திடீர்னு நைட்டில் பெயின் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க, அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஹெர்னியானால பெயின் அப்படின்னு சொன்னால் இது ஏர்லியர் த பெட்டர், சர்ஜரி பண்ணிடுறது. அப்படி இல்லை அந்த நம்மள்கிட்ட அந்த சர்ஜரி

0: திரி பண்ண இப்போ பண்ண போகிறதில்ல நான், எனக்கு பயமாக இருக்குன்றவங்களுக்கு என்னென்ன டேஞ்சர் சைன்ஸ்னால் சொல்லிடுவாங்க. ஸோ இது மாதிரியான கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்கள் உடனே வரணும்னு. ஸோ அந்த கண்டிஷனில் இமீடியட்டாக சில கண்டிஷன் இருக்குது, அதுக்கு வந்து வெயிட்டே பண்ண முடியாதான, முடியக்கூடாது, முடியாது, வெயிட் பண்ணக்கூடாதுன்ற கண்டிஷன் இருக்குது. குழந்தைங்களுக்கு
1: ஸ்டேஜில் இருப்பாங்க மேபி,
0: இல்லை குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடல் இன்டர்சப்ட்னு சொல்லுவோம், குடல் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சுருகிக்கும். நம்ம யூஸ்வலா சொல்ற குடல் சுருகிடுச்சுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் அது கிடையாது. திஸ் இஸ் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. குழந்தை வந்து ஸ்கிரீமிங் பெயின், நான் சொன்னது வந்து இப்ப இம்மநேரம் இப்ப சொன்ன இல்லையா, குழந்தை வலின்னு அழும், அது வந்து கன்சோல் ஆயிடும். இது பெரிய குழந்தைனா வயிற்று வலிக்குதுன்னு சொல்லும், ஆனா இன்ஃபன்ஸ் வந்து சொல்ல தெரியாது வயிற்று வலிக்குதுன்னு. சோ பயங்கரமா கத்தும் குழந்தை. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல கன்சோல் பண்ணவே முடியாது. குழந்தை வீர் வீர் வீர்னு கத்தும், அண்ட் மோஷன் அப்படி கத்தி முடிச்சோடனே குழந்தைக்கு வந்து பிளட்டா மோஷன் போகும், பிளட் அண்ட் ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிடு. இது குடல் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொருகிடு. இது இதுவும் ரேர் கண்டிஷன் தான், பட் ஆனா ஒன்ஸ் இது மாதிரி கண்டிஷன் அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா சர்ஜரி தான் பண்ணணும் மேக்சிமம். அப்படியே சர்ஜரி பண்ணாம சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா சரியாகுதுன்னு சொன்னா கூட மெடிக்கல் கண்டிஷன் அட்மிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அது ரெடியூஸ் ஆகிறதை பார்த்த பிறகு தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ இது இதரா தீஸ் ஆர் ஆல் த கண்டிஷன் நம்ம வந்து கண்டிப்பாக வி ஷுட் கீப் இன் மைண்ட். அதனால இது ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி குழந்தை அழகுறதுன்னா வீட்டில் வச்சுக்கவே முடியாது, நிச்சயம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ண வேண்டியது.
1: ஓகே மேம், இன்னொரு குவஸ்டின் என்னன்னா, இப்போ அடிக்கடி வந்து வயிற்று வலி வராமல் தடுக்க இப்போ நம்ம சாப்பாடு, ஓகே, அதுமாரி வந்து நம்முடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம செய்யணும், இல்லை என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும்?
0: ஓகே, ஸோ வயிற்று வலி நமக்கு வராமல் இருக்கணும்னா குடலை பத்திரமா பார்த்துக்கணும்.
1: சரி,
0: நம்ம உடல் உறுப்புகளை நம்ம வந்து பேஷண்ட் ஃப்ரெண்ட்லின்னு டாக்டர் சொல்லுவோம், அது மாதிரி நம்மளுடைய ஆர்கன் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இருக்கணும். நம்ம ஒரு ஒரு ஆர்கனையும் நம்ம நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம பாடி தான் நமக்கு. ஸோ அதனால அதை வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்க கற்றுக்கணும்.
1: ஓகே,
0: ஸோ குடலுக்கு கஷ்டம் கொடுக்குற உணவு எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குடல் அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, நம்ம டேஸ்டியாக இருக்குங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம், பட் இருந்தாலும் ஹைஜீனிக்காக இருக்கான்றத, ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே அன்ஹைஜீனிக்னு சொல்ல வரல, ஸ்ட்ரீட் ஃபுட்டை ஹைஜீனிக்காக இருக்கிற ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த அதுக்குமே ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது, அந்த மென்ஸ்ட்ரல் டைமில் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இப்போ நம்ம பெண்கள் வந்து செய்கிறோம். ஸோ அதனால வந்து அந்த டைமில் முன்னாடி இருந்த மாதிரி அன்ஹைஜீனிக்கான கிளாத்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இப்போ ஹைஜீனிக்காகவே நம்ம இருக்க கற்றுட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து ப்ரமோட் பண்ணணும். அப்புறம் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. டாய்லெட் சானிடேஷனும் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து குவாலிட்டியாக நல்ல ஒரு ட்ரிங்கபிள் வாட்டராக போர்ட்டபிள் வாட்டராக இருக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். பிளென்டி ஆஃப் ஓரல் ஃப்ளூயிட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி டயபெட்டிஸோ இல்லை அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்டர்லியாக இருந்தாங்கன்னா அவங்களோட கேர் ரொம்ப முக்கியம். இந்த யூரின் போகிறது கஷ்டமாக இருக்குது, வயிற்று வலிக்குதுன்றவங்க வந்து நிறைய டைம் சொல்ல மாட்டாங்க வெளியில், இதெல்லாம் போய் நம்ம சொல்றதான்னு. ஃபீமேல் எப்படி ஒரு மென்ஸ்ட்ரல் இஷ்யூ வெளியே சொல்ல மாட்டாங்களோ, மெனோபாசல் உமன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாசல்ல ப்ளீடிங் ஆச்சுன்னா அது ஒரு ஒரு ஏர்லி சைன் ஆஃப் கேன்சர் அது, பட் அதை வந்து சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் இன்னமும் இருக்காங்க. ஸோ அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஏர்லியாக ஒரு மெடிக்கல் கேரை சீக் பண்றது மூலமா நம்ம பாதுகாத்துக்க முடியும்.
1: இப்போ வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி, நிகழ்ச்சியோட நேரத்துக்கு வந்துட்டு நம்ம டைம் இல்லை. இப்போ இந்த வயிற்று வலி சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட எந்த அளவில் இருக்கு மேம்?
0: சில சமயம் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நோனே சொல்லுவேன், இல்லவே இல்லைன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த சானிடேஷன் பார்ட்ல ஹேண்ட் வாஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: சரி,
0: ஆனா அந்த ஹேண்ட் வாஷிங் நம்ம எத்தனை பேர் செய்யறோம்?
1: கண்டிப்பா
0: என் கை நல்லா தான் இருக்கு, நான் ஒன்றும் அழுக்கெல்லாம் தொடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரா எடுத்துக்கிறோம். ஏதாவது எந்த ஃபுட்டாலும் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ஹேண்ட் வாஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். WHO வந்து ஹேண்ட் வாஷிங் டே அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடங்களையும் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஹேண்ட் வாஷ் பண்ற டெக்னிக் எழுதி வச்சிருக்காங்க, பட் ஆனால் நம்ம அது மாதிரி செய்யறது கிடையாது. ஸோ ஹேண்ட் வாஷ் இஸ் இட்ஸ் எ சிங்கிள் மோஸ்ட் ஸ்டெப், 100% நம்ம குடலுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். ஸோ அது பண்ணணும். இந்த அவேர்னஸ் இந்த சானிடேஷன் அவேர்னஸ் இருந்தா கூட இருந்தாலே போதும், அட்லீஸ்ட் நம்ம நமக்கு வரக்கூடிய 80% ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிட முடியும்.
1: ஓகே மேடம், இப்போ நிகழ்ச்சியோடைய நேரத்தை வந்துட்டோம். இன்றைக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் வந்து ரொம்ப தெளிவாக பதில்

0: சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக மிக்க நன்றி மேடம்.
1: நன்றி, தேங்க்யூ சார்.
0: மக்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வயிற்று வலியின் ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் அவசர சிகிச்சை குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சாங்க கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள்.

0: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையானதொரு மாலை வணக்கம். நேரம் 4:02 ஆயிடுச்சு. சொல்லுங்க, நம்ம கட் கேமரா ரோலிங் செகண்ட் டைம் நம்ம மறுபடியும் சேர்ந்து பண்றோம்ல,
1: சொல்றதுக்கு
0: நிறைய இருக்குது பாஸ். என்னன்னா நிறைய கட்ஸ் எல்லாம் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன்.
2: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டிய தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டிய தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை.
3: கவலைப்படாதீங்கம்மா, உங்க மருமக வேட்டிய இறக்கி விட்டா சாதாரண மனுஷன், அதே வேட்டிய இறுக்கி கட்டினார்னு வச்சீங்க, மதம் கொண்ட யானை.
1: சரி, பேண்ட் போட்டு வந்தா என்ன பண்ணு?
3: அது வந்து யானையா ஒரு பூனையான்னு பேண்ட் போச்சுக்கிட்டு சொல்ல முடியாது சார்.
1: சரிங்க சார், இப்ப நீங்க வந்து ஒரு மதம் கொண்ட யானையா?
3: நான் மதம் கொண்ட யானை அல்ல, நான் வந்து பூனையும் அல்ல, நான் வந்து பதுங்கும் புலி.
0: எப்ப பாயுனே தெரியாது, அப்படிதானே?
1: உஷாராதா இருக்கு சார்.
0: ஐயோ, ரைமிங்கா
1: இது வந்து பொதுவா நடக்குது.
3: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவிதை
0: சொல்றேன்.
3: அடுத்தது நான் வேற ஒரு வசனம் சொல்லலாமா?
0: கண்டிப்பா சொல்லலாம்.
3: கண்ணா, நீ எங்கடா போற? எங்க போறதுன்னு தெரியல, போனோம்னு மட்டும்தான் தெரியுது.
1: லதா
3: செல்லமா, எங்கடி அந்த பையன் போயிட்டான்?
0: போயிட்டானா?
3: கிளிக்கு ரெக்க
0: பறந்துருச்சு,
3: ஆட்டோ பறந்து போயிடுச்சா? பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி.

0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: நீங்க இவ்ளோ
0: நிறைய அனுபவங்கள், அடிபட்ட அனுபவங்கள்.
2: புரிகிறது, புரிகிறது.
0: ஆனந்த் அவர்களுக்கும் அன்பரசு அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தெரிஞ்ச ஒரு நாள் கவிதை சொல்கிறேன்.
1: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: நன்றி,
1: நன்றி. ஓகே, சோ ஆனந்த் அடுத்ததா இன்னொரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாமா?
2: அதுக்குள்ள இவ்ளோ பேர் வந்துட்டே இருக்காங்க,
1: அப்படியே வந்துட்டே இருக்காங்க. ஹாய், வணக்கம்.
3: ஹாய், வணக்கம்.
1: வணக்கம், யாரேங்க வந்து பேசுறீங்க?
3: உங்கள் இருவருக்கும் வணக்கம் சொல்றது செம்பேர் கணேஷ் ராஜா.
2: கணேஷ் ராஜா சார், ஹவ் ஆர் யூ?
3: நல்லா இருக்கீங்களா?
1: இவ்ளோ ஹஸ்கியா கேக்குறீங்க. ஓகே,
2: சொல்லுங்க சார். என்ன சார் சொல்லுங்க?
1: இது வேற ஏதோ ஒரு டோன் மாதிரி இருக்கு. ஓகே, மறந்துற போறாருங்க அவரு டைலாக. சொல்லுங்க கணேஷ் ராஜா சார்.
3: சொல்லலாங்களா?
1: சொல்லலாமே.
2: இங்க சொல்லதான வந்தீங்க.
1: ஓகே,
3: குடுப்பீங்களா?
2: கட் கேமரா
1: ரோலிங்.
3: அவளப்படாதீங்க மாமா. நான் வேட்டியை அவுத்து மாப்பிள்ள வேட்டியை அவுத்து விட்டா சாதாரண மனுஷன். அதே வேட்டியை மடிச்சு கட்டினா மதம் கொண்ட யானா
2: சார். பாத்து சார்.
1: ஓகே,
2: சின்ன குண்ட சில்லிய சிதைச்சிருப்பீங்க சார்.
1: ஓகே, இத அந்த அப்படியே ஒரு ஃபயரோட சொல்லுங்க பாக்கலாம்.
3: எப்படிங்க
2: ஃபயரோட? இப்ப எப்படினா
1: ஃபயரோட,
2: இப்ப நான் தான் பக்கத்துல மாமா நிக்கிறேன், நீங்க வந்து மாப்பிள்ள. அப்படியே ஒரு முரட்டத்தனமா சொல்லுங்க.
3: பயப்படாதீங்க மாமா.
2: பயப்படாதீங்க
3: மாப்பிள்ள வந்து வேட்டியை கீழே இறக்கி விட்டா சாதாரண மனுஷன்.
2: சரி,
3: மடக்கி கட்டினா மதம் கொண்ட யானை.
2: கொசு தொல் அதிகமா வேட்டியை வச்சிருக்கீங்க நினைச்சா.
1: உண்மை அனுபவத்தெல்லாம் வந்து ஆனந்த் இங்க சொல்லிடுறாரு
2: சார்.
1: ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச்.
3: கடலூர் தேவனாம்பட்டி இருந்து ஏ அன்வர் பாஷா.
2: அன்வர் பாஷா சார்,
3: சொல்லுமாட்டுண்டோ சார்?
2: சொல்லுங்க சார்.
1: கவலைப்படாதீங்க
3: மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டியை இறக்கி
1: விடுறேன்னா
3: சாதாரண மனுஷன். அதே வேட்டியை நான் மடிச்சு காட்டுறேன்னா
2: சரி,
1: சூரிய மைண்ட் வச்சுக்கோங்க. சூரிய சார்,
3: உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விடுறேன்னா சாதாரண மனுஷன்.
2: ஐயோ,
3: அதே வேட்டியை மடிச்சு
2: கட்டுறேன்னா
3: மதம் கொண்ட யானை.
2: ஐயோ, தெரியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் வேட்டி எல்லாம் போடாதீங்க சார், தேவையில்லாம பிரச்சனை வருது. ஓகேங்களா?
1: ஓகே,
3: இப்ப நான் ஒரு வசனம் பேசலாமா சார்?
1: பேசுமே
3: சார். குடியிருந்த கோயில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார்.
2: இதான் டைலாகா?
1: இல்ல இல்ல, படம் பேரு.
2: ஓகே சார்.
1: ஓகே
3: சார், அவர் ரயில்வே ரெக்கார்ட் ஆபீஸ்ல இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நந்தியா சார் வருவாரு.
2: சரி,
3: அப்போ பாஸ் சக்சஸ் சக்சஸ் பாபு, நீ உயிருக்கு பயப்படாதவன். அதே
2: சமயத்தில் பயப்பட மாட்டேன்பா.
3: எம்ஜிஆர் சார் இருக்கு பாபு, நீ உயிருக்கு பயப்படாதவன். அதே சமயத்தில் நீ உயிரை இழக்காதவன். அதனால்தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்கறது. பாஸ் எனக்கு மட்டும் பணத்து மேல ஆசை இருந்தா நம்ம உறவு இந்த மாதிரிதான் ஆயிடும். இந்த கையில ஸ்டிக் எடுத்த ஸ்டிக்க உடச்சு போட்டு போவாரு.
2: இதை எம்ஜிஆர் சார் வயசுல பேசலாம்.
3: அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, பாபு ரொம்ப மிருகமா இருக்கார் சார் அப்படின்னா.
2: மனுஷன்

0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ரோலிங் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 4:12
1: நன்றின்னு மட்டும் சொல்லுங்க சார் அது கூட எனக்கு போதும் சார் ஓகே ரெடி கேக்கலாம்
2: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டிய தூக்கி மடிச்சு கட்டினாண்ட மதம் கொண்ட யானை.
3: இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு?
0: கேட்டுட்டீங்களா? கேட்டாச்சு. ஓகே, சோ இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கட் கேமரா ரோலிங். கட் கேமரா ரோலிங். ஆ, எங்களோட டயலாக் அவங்களே ராசா விட்டா ஷோ நீங்களே பண்ணிடுவீங்க போல இருக்கு. அதுக்கு தான் இன்னொரு டயலாக் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் பண்ண பாத்தீங்களா? சந்தானமோட வந்துட்டாரா? எந்தையும் வந்துடுச்சா சார்?
2: புரியலமா? புரியலமா. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேஸ்ட் கட்டினா
1: கவலைப்படாதீங்க மாமா, மாப்பிள்ள வேஸ்டியை கட்டினா மதம் கொண்ட யானை. ஐயோ, வேட்டியை கட்டுறது முக்கியம் இல்ல, தோச்சி கட்டணுமா சாதாரண மனுஷன். சரி, வேட்டியை மடிச்சு கட்டினா மதம் கொண்ட யானை. வேட்டியை கட்டுறது முக்கியம் இல்ல, தோச்சி கட்டணுமா?
3: ஹலோ, அடுத்த டயலாக் போலாமா? இன்னொரு வாட்டியா? ஓகே, சோ ப்ளே பண்றா, கேளுங்க. ஓ இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு?
0: ஓகே, சோ இப்ப கேட்டுச்சா?
1: ஆ, கேட்டுச்சு.
2: சொல்லு சார், அந்த எமோஷன் எனக்கு வேணும்.
1: ஓ இவரா?
2: ம், அவரே தான்.
1: எங்க இன்னும் காணுமேனு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு?
2: ஆஹா, சந்தனத்தோட ஜெராக்ஸ் மாதிரி பேசுறது சார்.
1: ஆ,
2: தங்களுக்கு தெரிந்த வேற சில வசனங்கள், பாடல்கள், நடனங்கள் எதுவும் பண்ணலாம்.
1: உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறதா பிடிக்கல. எனக்கு எப்படி தெரியுமா? எதிரிய வாழ விட்டு அவ முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுதான் எனக்கு பிடிக்கும்.
2: எனக்கு என்ன தெரியுமா, பொறுக்கலங்கி பூமி அது உடம்புல தெரியுதோ அவரு தான் ஐயப்பனா தானே
1: சார்? அதே எலக்ட்ரேட் எப்படிதான் பேசுறது? அதான்
2: அதுதான் நான் சொல்ல வந்தேன். தொட்டு தொட்டு பேசுவீங்களா, இதை பேச முட்டீங்களேன்னு கேட்க வந்தேன். ஓகேங்களா? ஓகே சார்,
0: சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ நிறைய காலர்ஸ் பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு இருந்தலாமா? இன்னும் காலர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. சோ இப்போ நம்ம சாங் கேட்டுட்டு இருந்தலாம்.
2: ஓகே.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: We bring you a talk on environmental jurisprudence by Anna Apriya, Associate Legal Center for WTO Studies, IIFT. This talk was part of a webinar conducted.

0: வேற மாதிரி போய் முடியும்.
1: சரி, நம்ம பேசின இந்த கேட்ட டயலாக் பேசினீங்களா நீங்க?
2: செகண்ட் டயலாக் ஒரு தடவை ப்ளே பண்ணுங்க மேம்.
3: வந்துட்டாரா சாரு.
1: Welcome back to the show.
0: மறுபடியுமா?
1: Yes, மறுபடியும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு டயலாக் ப்ளே பண்ணோம் இல்லையா?
0: லதா மேடம்,
2: சொல்லுங்க சார்.
0: லதா பேசுங்க. லதா,
2: உங்க அன்புக்கு முன்னால என்னன்னா
0: கோபால்.
1: கோபால், மறுபடியும் கோபாலையும் லதாவையும் நான் நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கேன்.
0: வேட்டிய மடிச்சு கட்டின அந்த டயலாக பேசு லதா.
1: நடக்கும்ல
0: கூட்டு
1: ஒருத்தர் புலி அப்படின்னு சொல்லிட்டாரு.
2: செகண்ட் டயலாக் முயற்சி பண்றேன். ஓ, இவரா? எப்ப வந்தீங்க சார்?
0: கொஞ்ச நேரத்து முன்னாடி தான்.
2: நான்
0: சொல்லுமா?
1: ஓகே, அந்த டயலாக் உங்களுக்காக ப்ளே பண்ண கேட்டுக்கோங்க.

0: எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு?
1: ஓகே, சோ கேட்டுச்சா உங்களுக்கு?
2: லைட்டா தான் கேக்குதுங்க மேம், ரொம்ப மாட்டேங்குது.
1: ஓகே,
2: இப்போ
1: பேசுங்க.
2: எங்க காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா பாரு.
3: வந்துட்டாரு மேம், வந்துட்டாரு மேம். ஓகேங்களா?
2: தேங்க்யூ சார்.
3: சூப்பர் மேம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: தேங்க்யூ மேம்,
2: தேங்க்யூ சார்,
1: பாய்.
2: இவ்வளவு நடுவில்
1: ஓகே, அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்தாங்க. அடுத்ததா காலர் வந்திருக்காங்க. ஹாய், வணக்கம்.
4: வணக்கம் மேம். வணக்கம் சார்.
3: தெய்வமே
1: வாங்க,
3: புரட்சி புயலே வாங்க.
1: நீங்க பச்சிலம் குழந்தை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க.
3: மேடம், யார் இருந்து பேசுறீங்க?
4: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
3: செஞ்சி எப்படி இருக்கு மேடம்?
4: இறக்கி விட்டா சாதாரண மனுஷன், அதே வேட்டிய மடிச்சு கட்டுனா மதம் கொண்ட யானை.
3: இதுதான் சொல்ல வந்த, நல்லா ஃபோர்ஸா சொல்லுங்க, ஃபயர் ஆகணும், தெரிக்க விடும். ஓகேவா
4: சார்? அப்படிதான் சார் வரும்.
3: மாமா மாப்பிள வேட்டிய மடிச்சு கட்டினா வேற, அப்படி சொல்லுங்க. ஓகேங்களா?
4: இப்படியே
1: சொல்லி சொல்லி ரணகளை மாக்கிடுங்க.
4: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள வேட்டிய இறக்கி விட்டா சாதாரண மனுஷன்,
3: ஐயோ
4: அதே வேட்டிய மடிச்சு கட்டினா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? தினம் கொண்ட சிங்கத்திட
3: பாட்டாவே பாடிட்டீங்க, நடுவுல மானியத்தை எல்லாம் போட்டீங்க,
1: இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பயங்கரமா பேசிட்டீங்க.
3: கலைவாணி மேடம், இத வந்து வீட்ல பேசிருக்கீங்களா?
4: இல்லைங்க சார், இப்பதான் சார் பேசிருக்கீங்க.
3: இதுக்கு அப்புறம் வீட்ல பேசுங்க, நடக்கத பாப்போம்.
1: அப்படியேங்களா? நல்லா இருக்கிற குடும்பத்துல என்னையா பண்ணி வைக்கிறீங்க?
3: ஏதோ என்னால முடிஞ்ச சமூக சேவை மேடம்.
1: ஓகே
4: சார்,
3: அடுத்த டயலாக்.
1: இதுக்கு பேர் தான் வாய் அடைச்சு போறதா? ஆஹா, நம்ம டயலாக சூப்பரா சொல்லிட்டோம் அப்படினே.
4: அப்படி இருக்கீங்க மேடம், இந்த மாமா டைலாக் சொல்றாரா எதை சொல்றாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கு மேம். நம்ம என்ன வேட்டியா கட்டுறோம், நம்ம எந்த எப்ப இந்த டைலாக் பேசி இருப்போம் அப்படின்னு அப்படி யோசிக்கிறேன்.
1: ஓ, அப்ப பேசிருக்கீங்க, நடந்திருக்கு. சரி, நம்ம ரெண்டாவது டைலாக்கு போயிடலாம், சொல்லுங்க.
3: என்னடா வரலையே பார்த்தேன். கலைவாணி மேடம்
4: சார், உள்ளூர் முறை சொல்றேன் சார். ஓ, இவங்களா எங்க இன்னும் காணமே பார்த்த வந்துட்டாங்களா? அன்பரசி மேடம்,
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
5: மின்துறை புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நம்ம நிகழ்ச்சியில
3: டைம் சொல்லிடுங்கப்பா,
1: 4:31:32.

0: சொற்றொடிகள் ஆயிட்டு இருக்கு.
1: அதேதான்.
0: ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி பேசலாம். பேச வேண்டிய எண்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு,
1: திரும்பவும் சொல்லலாம் நினைச்சா டைம் இல்ல, நீங்க பேசலாம்.
0: ஓகே, சோ ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், அன்பரிசி மேடமுக்கு வணக்கம். நான் ஆசை தம்பி பேசுறேன். சாருக்கும் வணக்கம்.
1: சாரு யாரு, எங்க பேசுறீங்க?
0: ஆசை தம்பி சார், என்ன ஊரு நீங்க?
2: பாண்டிச்சேரி. ரொம்ப நாளும் ஆச்சு மேடம் உங்ககிட்ட பேசி.
0: ஆமால
1: இல்ல, இங்கிட்ட ஒருத்தவரு கண்டுக்கவே மாட்டார் பிள்ளைக்கு.
2: ஐயோ, உங்ககிட்டதான் சார். அடி தெய்வமே.
1: ஓ தெய்வமே, தெய்வமே, வாங்க தெய்வமே. நல்லா இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: ம், சரி, டயலாக் பேசலாமா?
2: பேசலாமா?
0: பேசலாமா?
1: கட் கேமரா.
2: ஒரு மணில இருந்து பாட்டு போட்டு
1: இருக்கிறாரு.
2: வீட்டுல காமெடி ஒண்ணும் முடியல, நீங்க அனுப்பி விட்டாங்க. ரேடியோல வந்துட்டு ஒரே காமெடி. அவரு பேரு தான்
1: ஆனந்த்.
2: காமெடி மன்னன்.
1: முதல போயிடலாம் சார்.
2: ஆசை தம்பி பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார், தேங்க்யூ சோ மச்.
2: இன்னொரு கட்டு, அது ஒரு விழிப்புணர்வு கட்டு, விவேக்கோடது. அது வந்து பைக்ல கண்டோம், தேங்கி நிக்கிற தண்ணில கண்டோம், தண்ணி பைப்ல பைக்ல கண்டோம், பேர
0: கட்டின்னு அவங்க அவங்க வேலை பாக்குறோம், நம்ம நம்ம வேலை பாக்கலாம்.
2: பைக்ல கண்டோம், தேங்கி நிக்கிற தண்ணில கண்டோம், அண்டால கண்டோம், அண்டாவது தூக்கி
1: வந்த கண்டோம்.
2: ஆமா, அண்டாவது தூக்கிட்டு வந்த பைல்வானுடைய வைஃப் குண்டா இருக்காங்க, கண்டோம். மழையில கண்டோம், இடியில கண்டோம், எதிர எடுத்தாலும் கண்டோம்னு சொல்றாங்களே அபிராமி. எதுக்கு இது எதுக்கு சொல்றதுன்னா, எதுல எடுத்தாலும் கண்டம் கண்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அவர் விவேக் சார் என்ன சொல்லுவாரு, அதுல ரெண்டு இது சேர்த்திருப்பாரு. அண்டால கண்டோம், தூக்கி கொண்ட பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருக்கிறாங்க. அதே இந்த இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு அவரு ஒரு
0: சொல்லிருங்க. இல்ல, வேட்டியே வேட்டியே, சூரி சாரோட டயலாக்.
2: வேற தேர்ட் லைன் டயலாக் இருக்கா?
0: ஓகே, சூரி சாரோட டயலாக் சொல்லுங்க.
2: அதுவா?
1: அதேதான்.
2: வேட்டி இறக்கி விட்டா நான் சாதாரண
1: மாப்பிள்ள,
2: தூக்கி கட்டணும் சொன்ன மதங்கொண்ட யானை.
1: நடுவுல மாமா விட்டீங்க சார். மாமா, நான் வேட்டிய மடிச்சு கட்டணா அப்படிவாங்க.
2: அப்புறம் இன்னொன்னு, இந்த லோகத்தில் யோக்கியன் உண்டெங்கில் பாலக்காட்டு மாதவனாக்கும். அதுல
1: அது
2: புள்ளுமே சொல்லட்டுமா?
1: புள்ள சொல்ல போறீங்களா?
2: அது வந்து என்னன்னா, அந்த என்ன எந்த கோபி உங்க
1: கோபி கொஞ்சம் பறையும்.
2: ஏண்டா கோபி, உங்க ஆசான ஆர்மன் போட்டி தூக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு வர்றாரு, உண்மையிலே பாட தெரியுமா? கண்களுக்கு வருத்தம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, பாத்துக்கு போட்டு பாத்துன்னு போட்டு சொல்லு. அப்ப பாடுவாரு, உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், உனக்கும் உனக்கும்
0: எனக்கும் அந்த மூக்குத்தி அம்மன் ஆடி மாசம் சம்பந்தமா நிறைய பாட்டுல இருக்குதுல. ஓகே, நிகழ்ச்சியில இருந்து அழைப்பாளர் வந்தாங்க, கட் ஆயிட்டாங்க. இப்ப நான் ஒரு சூரான் சாங் கேட்டு வந்துடலாமா?
1: Definitely.
0: Okay, உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா தான், கள்ளக்குறிச்சில இருந்து மேம்.
0: ஓகே
3: மேம், அது அது ஒரு டயலாக் ஒன்னு சொல்லி காமிக்கிறார், சொல்ல மறந்துட்டேன்.
0: ஓகே
3: கண்ணா, ஏ இங்க நான் தான் குயின், 102.8 இது எஃப்எம் செம ஹிட், ரெயின்போ எஃப்எம் மெட்டு பாட்டு சூப்பர்.

0: எப்படி எல்லாம் நம்மள சந்தோஷப்படுத்துறாங்க. ஓகே, ஹாய், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வாழ்த்தணும்
0: இல்லையா, அதோட உள்ள அர்த்தம்
1: அதுதான்.
2: பேச விட மாட்டீங்க மேம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கா சார்? நீங்க
2: ஏதோ இருக்க மேடம்.
0: இன்னும்
1: சொல்லணும்.
0: என்ன இவ்ளோ அவசரமா ஓடிட்டீங்க? அது எவ்ளோ நக்கலா நையாண்டியா பேசுவாங்க, அப்படியே ஆனந்த வந்து நீங்க ஞாபகத்துல
2: வச்சீங்க. நம்ம அடுத்த டைல போலாமா? துபாய்க்கு போலாமா?
1: போலாம் சார்.
2: துபாய்க்கு வாங்க.
1: கேட்டேன், அதெல்லாம் லைட்டா பேசுறேன்.
0: ஓகே,
1: யார் இந்த பையன்? துபாயா? சாஜாவா இல்ல சார்? அமுதாவியா
2: இல்ல? வாழைப்பட்டம் பாளையம் மேம். ஒரு ஃபயர் வரணும், ஒரு ஃபயர் வரணும். இங்க பாருங்க.
1: சொல்லுங்க சார்.
2: ஏம்பா, துபாய்க்கு போயிட்டு ஒரு தம்பி வந்தானே, என்ன அபுதாபியா? சார்ஜா பெக்ரீனா? அப்படி வாங்க.
1: அமுதாபியா?
0: மாப்பிள
1: வேட்டி இறக்கி விட்டனா சாதாரண மனுஷன், அதே வேட்டிய தூக்கி கட்டனா மதம் கொண்ட யானை.
2: அந்த
1: மாப்பிள்ளதான்
0: தேடி.

0: பேசுறீங்க?
1: கடலூர்ல இருந்து வெளில எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா சூப்பரா போகுது மேம்.
2: அச்சா மேம், பகுத்தச்சா பகுத்தச்சா.

0: அதுக்காகவே ஆனந்த் சாருக்காக ஒரு டைலாக் தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன் நானு.
1: பாத்தீங்களா என்ன டைலாக்? இப்ப அப்படியே சொல்லுங்க.
0: ஃபர்ஸ்ட் டைலாக் சொல்லிறேன் பாருங்க. கவலைப்படாத அன்பரசி மேடம், வீட்டுல இருந்த அன்பு சாரு சாதாரண மனுஷன், ஆனா அதே வானொலி நிலையத்துக்கு வந்துட்டா ஹீரோ, சூப்பர் ஹிட் ஹீரோ.
1: ஆஹா, இப்படி சொல்ல சொல்ல இல்ல அவர்
2: சாரா
0: மாப்பிள வேட்டியை இறக்கி கட்டினா சாதாரண மனுஷன், அதே அந்த வேட்டியை மடிச்சு கட்டினா மதங்கண்ட யானை.
1: என்ன இது, அந்த பவரே இல்லையே,
2: கீச்சு போட்டு வேட்டி தேவை.
1: நம்ம போற டயலாகோட டோனை மட்டும் எடுத்துக்கிட்டு டயலாக் ஓனா உங்களா கிரியேட் பண்ணிட்டு
2: வரீங்க. மேடம்
0: சொல்லுங்க,
2: இந்த வெயிலே வெண்ணிலா மேடம் வரும்போது தெரியும் எனக்கு
1: என்னன்னு.
0: என்ன
1: பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்ன வெண்ணிலா மேம்?
0: இல்ல சொல்ல மாட்டேன், சொல்லலாம்.
1: நான் சொல்லுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவரு தான் வரமாட்டேங்குது, சொல்லலங்கிறாரு.
0: சொல்லுங்க சொல்லுங்க, சூப்பரா இருக்கு மேம், உங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் சூப்பரா சுத்துறீங்க.
2: கடைசி அந்த துபாய் டயலாக் மட்டும்
1: அவ்வளவுதான், வடிவேலு
0: டயலாக்.
1: ஆமா,
0: அது கொஞ்சம் பாதி தான் சார் கேட்டேன் நானு.
2: பாதி சொல்லுங்க மேம், மீதி அவங்க சொல்லிடுவாங்க.
0: புதுசா நீ வந்திருக்கான்னு சொன்னாங்களே துபாயில இருந்து, அது உனக்கு தெரியுமா?
1: அந்த தம்பி யாரு?
0: அந்த தம்பி யாரு?
2: அப்தாபியா?
1: இன்னைக்கு வரவங்க எல்லாம் உங்களை பயங்கரமா புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரே
2: சில அடிகள் விழத்தான் செய்யும்,
1: அது அடி மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்க சில்லுட்டு சில்லறைய செதற விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், வணக்கம்.
3: வணக்கம், நான்
2: வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் நிலமா இருக்கீங்களா?
3: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். புசுக்கன ஆனந்த் சார் போன ப்ரோக்ராம்ல என் குரல் கேட்கல அப்படின்ட்டாரு.
1: உங்களோட
3: வரவ எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, உலகமே பேசிக்கிறது அப்படியே ஆனது.
1: என்னடா இது, இன்னைக்கு வந்த ஷோ பயங்கரமா
2: போயிடுச்சு சார். ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் நம்ம கால் பண்ண
1: முடியல. சே சே சே, அப்படி இல்ல, இது ஃபயர் கிடையாது, ஒரு பாசம். ஆஹா, நம்ம கூட இருந்த ஆர்ஜே வந்து இந்த அளவுக்கு நல்லா பண்றாரே அப்படிங்கற மாதிரி. அதேதான்,
2: பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: ஓகே, சோ நீங்க வந்து டயலாக் உள்ள போயிலாமா?
3: ஆ, போயிரு.
1: ஓகே சொல்லுங்க.
3: நான் என்னடா மாப்பிள, நான் வேட்டிய கீழே விட்ட சதனால அதே வேட்டிய மடிச்சு கொட்டினா மதங்கொண்ட யானை.
2: இன்னும் கொஞ்சம் ஃபயர் எதிர்பார்க்கறேன்,
3: இன்னும் கொஞ்சம் ஃபயர். இன்னும் வட்டி
2: போட்டுக்காமீங்க மாமா, அப்படி வரணும்.
1: அப்படியா, சரி,
3: இன்னும் வட்டி போடுங்க.
1: கேளுங்க
3: மேம், அன்பரசிங்க.
1: ஓகே, உங்களுக்காக டயலாக் ப்ளே பண்றேன், கேளுங்க.
4: ஓ இவரா, எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு?
5: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டிய தூக்கி மடிச்சு காட்டினாண்ட மதம் கொண்ட யானை.
1: சார் கேடிச்சா? ஹலோ,
2: தெய்வமே.
1: ஓகே,
2: அவர் வேட்டியை மடிச்சு கட்ட போயிட்டாரு நினைக்கிறேன்.
3: கேக்குதா?
1: ஓகே கேக்குதா, சொல்லுங்க. டயலாக்ல
3: போலாமா? போலாம்.
2: கட், கேமரா
1: ரோலிங்.
3: கவலைப்படாத மாப்பிள்ள,

0: கொஞ்சம்
1: அஞ்சலி பாப்பா சூப்பரா பேசுனீங்க.
2: கோபமா பேசலாம்.
3: நல்ல நல்ல கோபப்படுங்க சார்.
2: என்னுடைய கோபம் எப்படி இருக்குன்னு தெரியும். மாப்பிள்ள வேட்டிய சாதாரணமா கீழே விட்டுகிட்டா, நான் சாதாரணமான மனுஷன், அதே வேட்டிய மொட்டிச்சு கட்டிக்கிட்டா
3: தெரியும் தெரியும். வேட்டி அப்படியே மடிச்சுட்டு கீழே படுத்துலாம், தப்பே இல்ல. ஓகேங்களா? வேட்டிய பத்திரமா பாத்துங்க சார். அடுத்த வாரம் திரும்ப தேவைப்படும்
2: நினைக்கிறேன்.
3: இருமா நீ வேற கொடுத்த காசுக்கு மேல கூறி என்னதான் இருந்தாலும் சார் போலாமா?
0: நேயர்களுடைய விருப்பம்.
3: ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சார், அடுத்த பேசலாமா?
0: தப்பிக்க முடியாது
3: மாமா. இந்த மாப்பிள்ள வேட்டியை அவுத்து விட்டனா கொசு அதிகமா இருக்கு அர்த்தம், அதே வேட்டியை மறிச்சு கட்டினா காத்தோட்டமா இருக்கு அர்த்தம். ஓகேவா?
0: ஓகே. அவரோட திறமை என்ன? நல்லா எங்களுக்கு எல்லாருமே நல்லா பயங்கரமா
3: துபாய்க்கு போயிடலாம் சார். துபாய்க்கு போயிடலாம் சார்.
0: சந்தானம் சாரோட காமெடி சொல்லுங்க.
3: துபாய் தான் வேணும். துபாய் போயிடலாம் சார். துபாய் துபாய்
0: சொல்லுங்க.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. இஸ் ஃப்ரம் ரெயின்போவின்
0: அவங்கள
3: எப்படி இருக்கீங்க?
0: எப்படி எல்லார்கிட்டயும் இதே மாதிரி ஜெயா?

0: என்ன
1: மாற்றமும் இல்ல
2: கோபமா
1: சொல்லுங்க.
2: மாமா
1: வந்துட்டாரு
0: வரலையே பாத்த கரெக்டா சொல்லுங்க அந்த டயலாக மறுபடியும்.
1: என்ன திருவாதூர் பாட்டில கூட்டாக, பாட்டில கூட்டாக, கூட கூட்டாக
0: துபாய்
1: பக்கம் போயிட்டு வரலாம். துபாய் துபாய் மேடம்
0: போடுறீங்களா?
1: நீங்க தான் பையன்.
2: எனக்கு வந்து நீங்க பேசுங்க.
0: அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாரு.
1: நீங்க தான் பையன், நான் தான். ஓகேங்களா? ஏண்டா தம்பி துபாயில இருந்து ஒரு பையன் வந்திருக்கானே, என்ன வரோம்? அபுதாபியா, சார்ஜாவா, பெக்ரீனா?
2: தெரியலப்பா.
0: ஏப்பா நானே இங்க
1: நானே டீ குடிக்க வக்கலாம உட்கார்ந்து என்ன கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே சூப்பர், ட்ரை பண்ணீங்க.
2: தேங்க் யூ சார்.
1: சூப்பர் மேம், அப்புக்கு நன்றி
0: மேடம். தேங்க் யூ சோ மச்.
2: ரெண்டு பேருக்கும் இருவருக்கும் நன்றி
0: சார். நன்றி நன்றி ஜெயமாம். ஓகே என்னப்பா நம்ம ஷோ முடிற டைம் வந்துருச்சு. ஆனா
1: அந்த டயலாக் எடுத்துடுங்க, தொண்டு தொட்டு ஒன்னு சொல்லுவீங்களே.
0: அதாவது இல்ல, இந்த வாட்டி உங்கள்ட்ட நான் கொடுத்துறேன். பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா நீங்க தான்
1: பண்ணிட்டு
0: வந்து நீங்க சொன்னதா அது நல்லா இருக்கும். சோ அப்படியே சொல்லிருங்க பாக்கலாம்.
1: நான் வந்து 4 மணிக்கு கண்ண மூடுனேன். முயற்சி பார்த்தா 5 ஆயிடுச்சு.
0: 5 அப்படிங்கறதுக்குள்ள போயிருச்சு.
1: கிடைக்கவே டைம் இல்ல.
0: வாட் எ ஷோ அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். ஓகே சோ எஸ் மக்களே, நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஷோவை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட. சோ நிறைய பேர் வந்து காலேஜ் வந்துகிட்டே இருக்காங்க. பட் இவ்வளவு குட்டியான டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பேச முடியாது அப்படிங்கறதுனால நம்மளுடைய பாசக்கார பைபிள்ல வந்து இன்னொரு காலரையும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் தோணுச்சு. ஹாய் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யாரு இருந்து பேசுறீங்க?
3: வந்துட்டியா?

0: நானே தான்
1: சந்திரமுகி
2: கவலைப்படாத
0: மாமா
1: மாப்பிள்ள
0: மாப்பிள்ளைய தொங்க விட்டாருனாக்கா சாதாரண மனுஷன் மணிக்கு கட்டானா
2: புதுசா இருக்கு டீ குடிக்கணும் நிறைவு செய்து கொள்வது ஸ்டுடியோல இருந்தாங்க
3: கிடைக்கும்
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.

வணக்கம் மக்களே, நேரம் 5:25 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: மக்களே, அலையோடு விளையாடுற நிகழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஜிஸ் பாண்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிட்டு ஃபன் பண்ணுற பேரில் நல்லா சுண்டலை சாப்பிட்டுட்டு சம்சா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்சுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம்னு பார்த்தோன்னா, அந்த ஆர்ஜே வந்து நம்ம முத்துப்புறத்தில் கூட ரஜினி சாருடைய குதிரை வண்டி எடுத்துகிட்டு குதூகலமாக போயிருக்காங்களாம். அவங்க எந்த ஆர்ஜேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ராக் பீச்ல தான் இருக்கங்க, பேச முடியாத அளவுக்கு இங்க அலை அடிச்சிட்டு இருக்கு.

0: உங்க எந்த ஆஜன் கேட்டு செஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம்
1: நிறைய பண்ணான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ண போறோம் அவங்க கூட சேர்ந்து.
2: உங்க
1: பேர் புள்ளிவேந்தன், பேர் ரொம்ப அழகா இருக்கு, தமிழ் மேல ரொம்ப பற்றா சார் உங்களுக்கு.
2: நிறைய பேர் கிடைக்கும் எல்லாமே வந்து
1: போயிருக்கீங்க.
2: உங்க இதை பண்றீங்க
1: ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க, அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய இன்னொரு அதுவும் இல்ல, அந்த மாதிரி அதுல ஒண்ணு வராது. நீங்க எல்லா பேரும் சொல்வீங்க போல விட்டா. சரி, இன்னொரு க்ளூ தரேன். ஹீரோ ஹீரோயினும் எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஃப்ரெண்டு.
2: இந்த மூவி நான் பாத்திருக்கேன், அஜித் அந்த படம் பாட்டு பாட்டு படம் பேர் தான் போகலாம் கேட்டுப்பாரா? போகலாம்.
1: சூப்பர் சூப்பர் சார். இப்ப உங்களுக்கான அடுத்த ஹாப்பி
2: போட்டோ தெரிக்கிறது பெருசா பிடிக்காது மேம்.
1: ரொம்ப நல்லதா இருக்கீங்க. கொஞ்சம் நல்லது கிட்ட ஃபர்ஸ்ட்

0: அப்படின்னு நினைச்சோம். சரி, ரொம்ப நல்லவர் கிட்ட வந்துட்டோம். சரி, இருந்தாலும் உங்க விடுறது இல்ல. உங்களை பத்தி உங்க மம்மி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ற ஒரு ஒரு விஷயம் சொல்லுங்க. எப்ப வீட்டு பார்த்தாலும் உங்க மம்மி கிட்ட காம்ப்ளிமெண்டா இருக்கலாம், இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம்.
1: எங்க மம்மி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது என்ன பத்தி குறை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவனுங்க பெருமையா பேசுற மாதிரி அவங்கள பத்தியும் வந்து என்ன மாதிரிதான் என் மம்மி என் டாடி எல்லாருமே வந்து ஒரு பண்ணான டைப் தான். மனசுல எதுவும் வச்சுக்காம ஜாலியா வந்துட்டு ஆமா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுல கொஞ்சம் எங்க வீட்டுல வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஜாலியா இருக்கும். ஏன்னா இங்க வரும்போதே எங்க அம்மாட்ட எங்க அப்பாட்ட எல்லாத்தையும் இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணாதான் இருப்பாங்க. என் வீட்டுல இருக்கிறதே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேதர்டா தான் இருப்பாங்க. இருந்தேன் ரெண்டு பசங்க வந்து பசங்க அவங்களுக்கு ஒரு 7 or 6 அந்த ஏஜ் தான் இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் என்ன அண்ணா ஏதோ எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் வறுமையா இருக்கக்கூடிய பசங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்க பேசினப்போ அவங்க கான்வர்சேஷன் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவங்களால டைரியோ ஒரு ரைட் பண்றதுக்கு ஒரு பேப்பரோ ஒரு பென்னோ அப்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப கவலையா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல என்கிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு 2-3 பென் இருந்துச்சு. அந்த பெண்ணும் அது காஸ்ட் விட்டுறலாம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு 2 பென் இருந்துச்சு. அவங்களை நான் கூப்பிட்டு அந்த பெண்ணை வந்து நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு இதை வந்து வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பேப்பர் இல்லை இருந்ததுதான் அந்த டைம்ல நான் அதையும் கொடுத்துருக்கேன். இந்த டைரி இந்த ஸோ அது கொடுக்கும் போது என்னன்னா, நமக்கு இருக்க ப்ரிவிலேஜ் வந்து நிறைய, ஆனா நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். நிறைய பேரு ஒரு பேசிக்கான நீட்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அதை நினைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கா. ஆமா,
0: எனக்கு எமோஷனல் ஆச்சு. நீங்க கொடுக்கும் போது யாருக்காவது கிடைக்குது இல்ல அவங்க எக்ஸ்பெக்ட். இப்போ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம், அதனால கொஞ்சம் ஃபன் மோடுக்கு வரலாம். சினிமா
1: பாப்பீங்களா?
0: ஆமா, சொன்னீங்க இல்ல. இப்ப நான் சிம்பிளா ரெண்டு மூணு வேர்ட்ஸ் சொல்ல போறேன், அதுல ஒரு 5-5 சாங் மட்டும் நீங்க பாட தேவையில்ல, சொன்னா கூட ஓகே. ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு 5 பாடல் சொல்லுங்களேன். பூக்கள்ல
1: அதுக்கப்புறம் ஊதா பூதா போன மலரே, அப்புறம் மலர்களே
0: இன்னொரு ஃபைனலான ஒரு க்வெஸ்சன். உங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கு, இது ஜெனரலான க்வெஸ்சன். ஒரே ஒரு நாள் இன்விசிபிள் ஆயிடலாம், வரைஞ்சிடலாம்னா வரைஞ்சிட்டு நீங்க செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம்
1: இருக்கும்.
0: ஓகே ஓகே, இது சூப்பரா விளையாடுனீங்க. எங்க கூட ஃபர்ஸ்ட் காலரே ரொம்ப ரொம்ப அழகா கேட்ட கேள்விக்கு நிதானமா பதில் சொல்றாங்க. பாப்ப நல்ல ஒரு மாடர்ன் பாயா இருக்காங்க, பட் வந்து ரொம்ப ரொம்ப நிதானமா பதில் சொல்றாங்க. அடுத்தடுத்த காலேஜ் போய் நம்ம ஃபன் பண்ண போறோம். நேர்ல தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.

தேசத்தையும் கண்டு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நேரம் 5:17 மக்களை நிக்க அலையோடு விளையாடு ஷோக்கு நம்ம ஆஜே சோனியா பாண்டி ராக் பீச்ல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நேயர்கள் இங்க இருக்காங்க, அவங்க கூட பேச போற ரொம்ப ஃப்ரெண்டா பிசிராமலே அந்த கோபேரன் சோழன் மாதிரி ஒரு நட்புல ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். உங்க பேர்?
2: என் பேரு செந்தில்.
1: செந்தில், நீங்க பாண்டிச்சேரியா?
2: நான் பாண்டிச்சேரி மேடம்.
1: நீங்க?
2: பாண்டிச்சேரி
1: கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து வந்திருப்பீங்க.
2: எப்படி பீச் பொறுத்தவரைக்கும்
1: சொன்னார் நல்லா பேசுனீங்க, கவிதைத்துவமா கற்பனை நயத்தோட பேசுறீங்க. உங்க எத்தனை வருஷமா நீங்க இந்த பாண்டிச்சேரியில வரீங்க? பாண்டிச்சேரி பீச் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பீச் ஃபுல்லா சுத்தி
2: பாத்துட்டீங்களா?
1: சுத்தி பார்த்ததுக்கு எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க பீச்ல? இந்த இடம் பேர் என்னன்னு கேக்குறீங்களா? பீச் ரோடு தான், காந்தி சிலை பிடிச்சிருக்கா. ஓகே, சினிமா எல்லாம் பாக்குறது இருந்தா? பாக்குறது. சினிமால ஒரு படத்தோட ஸ்டோரி லைன் சொல்றது, அது என்ன படம் கண்டுபிடிச்சீங்களா? ஹீரோ ரெண்டு பேருமே ஹீரோ தான், ஆக்சுவலா ஒரு பெரிய ஹீரோ தான். ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான போலீஸ் அதிகாரி, இன்னொருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூர சிந்தனை கொண்ட கொல்ல கூட்டத்தோட தலைவர். ஓகேவா? இதுல இந்த டைலாக்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட இந்த ரவுடி அப்பப்ப மாட்டுக்கிட்ட, சார் ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு கேட்பாரு. ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க, ஹீரோ வந்து ஹீரோயின லவ் பண்றாங்க, ஹீரோயினா அவரோட ஃப்ரெண்ட் லவ் பண்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஹீரோயின் சொல்லிடுறாங்க, நான் ஹீரோவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுல என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ என்ன நினைச்சிட்டாருன்னா, ஃப்ரெண்டு தானே லவ் பண்றான், நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்திடுறாரு. வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? யோசிக்கிறீங்க? ஓகே, கண்டுபிடிச்ச உடனே ஹீரோயின் சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே நான் ஒன்னதான் வந்து விரும்புறேன், நீ எப்படி இந்த மாதிரி தப்பா நினைக்கலாம், 1000 பேர் சொல்லலாம், 1,00,000 பேர் சொல்லலாம், அதெல்லாம் என் சின்ன எப்படி நம்ம தான் கேக்குறாங்க. என்ன படம்? சின்ன, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, 1,000 பேர் சொல்லலாம், 1,00,000 பேர் சொல்லலாம், பூவுல ஸ்டார்ட் ஆகும் படம் பேர்
2: செவ்வாய் திங்கள்
1: ஞாயிறு. சூப்பர் சூப்பர். என்னடா இது அலையாடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப கலக்கலா பகுதி. இப்ப இன்னொருத்தர் பக்கத்துல வந்து

உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு உருளுது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு உருளுது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உருண்டு உருண்டு உருளுது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு

0: செம்மையா பண்ணீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு மாதிரி உங்க நட்பு தொடரணும்னு எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக நாங்களும் சொல்லிக்கிறோம்.
1: உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆஜி சோனியா பாண்டி ராக் பீச்ல இருந்து படத்துக்கு ஸ்கிரீன் பிளே கொடுத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம்.
1: எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நேயர்களே, நம்ம கூட ஃபன் பண்றதுக்காக தமிழ்நாடு அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்களாம். ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் வைஃப் அவங்க ரெண்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஒரு நல்ல பாண்டிங்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம அடுத்தடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கவங்களே வந்து பாத்துட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க ஒருத்தவங்க போட்டி போட்டு யாரெல்லாம் நம்ம எப்ப ட்ரைன் போக்காதோ பண் பண்ண போறாங்க, அது யாரெல்லாம் பிரில்லியண்டா ஆன்சர் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட நேம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மேம். உங்க நேம் மேம்?
2: ஸ்ரீயாமேரி.
1: ஸ்ரீயாமேரி, நீங்க எந்த ஊர்?
2: திருவண்ணாமலை. பவுலின் சிந்தியா.
1: பவுலின் சிந்தியா. ஷீலா.
3: நிஷா.
1: பாத்தீங்களா நேர்லயே, நான் சொல்லும் போது கூட நம்பி இருக்க மாட்டீங்கன்னா வெளிப்படுத்தணும்.
2: ஒரே ஒரே ஸ்கூல்லதான் படிச்சோம்.
1: ஒரே
2: ஊர் தான். தனியா
1: இந்த மாதிரி பண்றீங்க?
2: ஒரே ஊருன்றதால.
1: ஒரே ஊர் இல்ல, சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் இந்த
2: மாதிரி
1: தர்ம சங்கடமான கொஸ்டின். இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரு?
2: பவுலின் சிந்தியா.
1: பவுலின் சிந்தியா, எல்லாரோட முகமும் கொஞ்சம் மாறுதே. சரி, எஃப்எம்காக சொல்றாங்க, யாரும் வருத்தப்படுத்தாத கிட்ட வாங்க எல்லாரும். சரி, ஓகே மேம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி உங்ககிட்ட இந்த ஒரு யூனிக்கான கேரக்டர் ஒன்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, எதை சொல்லுவாங்க? அம்மான்றதுனால நம்ம ஒரு அறிவாளியான கொஸ்டினோடவே ஆரம்பிக்கலாம். நீங்க தான் விளையாடணும். இப்போ ரிவர்ஸ்ல நீங்க கவுண்டிங் சொல்லுங்க. ஒரு ஹாப்பியா இருக்கும்.
2: டுவெண்ட்டி, பத்தொன்பது, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 5, 4, 3, 2, 1.
1: வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம், கலக்கிட்டீங்க. இப்ப அடுத்தது சார் கிட்ட போலாம். சம மேம்.
4: கவர்மெண்ட் டிரைவர்.
1: டிரைவரா இருக்கீங்க, ஓகே. உங்களுக்கு பாண்டிச்சேரி பீச் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 15 வருஷமா வரீங்களா? அப்ப
4: உங்களுக்கு
1: ஃபர்ஸ்ட் தோன்றது பாண்டிச்சேரி தான். சரி, எங்க பாண்டிச்சேரியில நிறைய ஃபுட் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரீட்ல, அதுல ரொம்ப இங்க
4: இருக்கலாம்.
1: உங்ககிட்ட வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்ல போறேன். அது என்ன படம் நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேவா? படத்துல ஒரு ஹீரோ, ஒரு வில்லன். ஆனா வில்லனா நினைக்கிறவங்க நீங்க தெரியும். இப்போ ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸர், வில்லன் வந்து
4: சொல்றீங்களே.

பிப்ரவரி கண்டிப்பா தெரியும். அதை நீங்க பேக்

0: வாயில அந்த தண்ணி எல்லாம் ஒரு 12 மாசம் அதுக்கே நீங்க இவ்வளவு தயங்குறீங்க. டீச்சர் கிட்ட சொல்லிடுவாங்க, அதெல்லாம் கேட்க விரும்பல. எவ்வளவுதான் உங்களை அவங்க காப்பாத்துவோம்?
1: ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், திங்கள். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, மாசி, பங்குனி.
2: மே மாசம்
0: சொன்னா நான் கேட்டது கேள்வி போதும். என் வாழ்க்கையை
3: நிறைய
0: பேர் ஜங்க் ஃபுட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அதனால
3: கேக்குறேன். இன்னொன்னு, இப்ப ஒரு வாரம் செல்லே இருக்கா, என்ன பண்ணுவீங்க?
0: எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இப்ப நிறைய சொன்னா
2: கூட
0: அரைஞ்சிருவீங்க. ஐயோ, நான் எஸ்கேப் ஆகுறோம் தெரியாம கேட்டுட்டேன். சரி, உங்களுக்கும் அந்த டைம் டிராவல் மிஷின் கொடுத்துட்டு எங்க வேணாலும் போலாம். இந்த லைஃப்ல ஒரு இடம் பிடிக்கும்ல, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 8th ஸ்டாண்டர்ட் இருக்கோ போகணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் விடை தெரியாம இருக்க, அதுக்கப்புறமா தான் கேட்கணும்.
2: 2006.
0: அப்ப என்ன
2: விவரம் தெரியாம விளையாட்டு?
0: 6 வயசு. அது அந்த இடத்துக்கு உண்மையாலே இல்ல, ரொம்ப சந்தோஷமா. எந்த வீட்டு பிரச்சனை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. உங்க ஃப்ரெண்டு கேங்களே அதிகமா போய்
2: சொல்லுங்க. எல்லாருமே திருப்பி பாருங்க, ஒரு ஆள் திருக்க மட்டும் பாருங்க.
0: உங்களுக்கு வந்து சூப்பர் பவர் கிடைக்குது. ஒரு மேஜிக் ஸ்டிக்க கொடுத்து இத வச்சு நீ இந்த உலகத்துல எதை வேணாலும் மாத்தலாம்னா எதை மாத்துவீங்க? ஓகே, நம்ம வந்து இதுக்கு மேல இங்க இருந்தா சரி வராது. ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ஏதாவது டங் ட்விஸ்டர் பண்றீங்களா? ஓகே, நேர்களே, அலையோடு விளையாடுறது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வந்து ரொம்ப சூப்பரா ஒரு ஃப்ரெண்ட் கேங் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. தொடர்ந்து கேளுங்க. இது FM ரைன்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:51 நிமிடங்களுக்கு மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே சோனியா பாண்டி ராக்பிச் இருந்து ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம்.
6: எஸ் மக்களே, உண்மையிலே இங்க

0: பண்றதோட மக்கள் என் கூட ரொம்பவே அழகா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்போர்ட்டிவா நான் கேக்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஃபன்னான கேம் எல்லாம் வந்து டக் டக் டக்னு பண்றதா இருக்கட்டும், ரொம்ப வந்து நம்ம பாண்டிச்சேரி மக்கள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நிறைய தமிழ்நாட்டு மக்களும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ அவங்களுமே தான் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக அகைன் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பீச்ல என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. சோ அவங்களையும் நம்ம நிகழ்ச்சிக்காக பிடிச்சு வச்சிருக்கோம் பக்கத்துல. ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். உங்க பேர் சார்? ஐயப்பன். உங்க பேரு? சண்முக பிரியன். சதீஷ், நீங்க மூணு பேருமே பாண்டிச்சேரி தான்? சின்ன வயசு ஃப்ரெண்டா இல்ல இப்பதான் ஃப்ரெண்டா? ஆபீஸ் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே, மூணு பேருமே ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ட்விஸ்டா இருக்கு, வேற வேற ஆபீஸ் ஒரே ஃப்ரெண்ட். சரி, அதுக்குள்ள நம்ம தலையிட விரும்பல. நீங்க பாண்டிச்சேரிக்கு சின்ன வயசுல வந்திருப்பீங்கல்ல, எங்களோட மறக்க முடியாத ஒரு மெமரி பாண்டிச்சேரியில பீச்ல, பீச்ல காந்தி சிலையில என்ன பண்ணுவீங்க? அப்பதான் ஏறி விளையாடலாம்ல. அப்ப இருந்த ஃபுட்ல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இப்பவும் இருக்கு இல்ல அது?
1: இந்த பீச் எல்லாம் கால வச்சு நம்ம நடப்போம், தண்ணி நடப்போம். இப்ப எல்லாம் கொஞ்சம் சேஃப் ஆகிட்டாங்க, அதனால கொஞ்சம்
0: உங்களுக்கு பாண்டிச்சேரி பீச்னா சின்ன வயசு ஞாபகம் தெரிஞ்சிருச்சு. இந்த ஆறு டங்ஸ்டர் குடுத்துருக்கேன், அதுல எது சொல்ல போறீங்க? புட்டும் புது புட்டு சொல்றீங்களா? பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தி, பத்து மிளகாய், ஃபைவ் டைம் சொல்லணும். பயமேட்டா விலை
1: பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தி, பத்து மிளகாய், பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தி, பத்து மிளகாய், பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தி, பத்து மிளகாய், பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், பக்கத்தில் பச்சை மிளகாய்.
0: ஓகே, இப்ப சூப்பர். உங்க ஃப்ரெண்ட் கிளாப் பண்ணிடுங்க, எவ்வளவு அழகா ஸ்போர்ட்டிவா சொல்லிட்டாரு. வெரி குட். உங்களுக்கு கன்ஃபெஸ்டர் உண்மையே நல்லா விளையாடுங்க. இப்ப வந்து ஒரு படத்தோட ஒன் லைன் சொல்ல போறேன், அது என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். மூணு பேருமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஹீரோ ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் ஒரு படத்துல இருக்க மாதிரி இருக்காங்க. ஹீரோ வந்து பெரிய பணக்காரர் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் வந்து லவ் பண்றாங்க. ஆனா அவர் வந்து ஒரு பாடி பில்டர் அப்படின்றது அப்புறமா தான் ஹீரோயின் தெரியும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஜெயன் ரவி சார் தான் கரெக்ட். ஹீரோயின் தெரியுமா? அவனோட நீங்க தான் படம் பேர் சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டீங்களே?
1: என்ன
0: படம்? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. மறைச்சிட்டு ரொம்ப காமா குடும்பத்துக்காக, இல்ல இல்ல குடும்பத்துக்காக ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு பாக்ஷா படத்துல இருந்து ஒரு டைலாக் சொல்ல
1: முடியுமா?
0: உங்களுக்காக நிறைய ட்விஸ்டான க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கேன். ஒருத்தவங்க ஒருத்தங்கிட்ட அஞ்சு அஞ்சு கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் சார் கிட்ட, நீங்க ஒரு நாள் மறைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? மறைஞ்சிட்டேன் பண்ணா சொல்லுங்க சார், சீரியஸா வேணாம். மறைஞ்சலாம், மறைஞ்சிடலாம். நீங்க யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா யாரு கண்ணுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: எந்த
0: டைம்ல இல்ல, ஃபுல் டேவும் நீங்க மறைஞ்சிடுவீங்க. மறைஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொன்னா புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். நீங்களும் சிரிச்சிட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட சாரி கேளுங்க. ஓகே, இப்ப அடுத்த க்வெஸ்சன் உங்ககிட்ட. இப்ப ஒரு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும். ஒரு கோடின்றது கனவு தானே, பெரிய கனவு. சரி, சப்போஸ் கிடைக்குதுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? உண்மையா ஆனஸ்டா சொல்லணும், சும்மா எல்லாம் வந்து
1: பேசுனாவோ. நம்மளோட கடன் லைஃபுக்கு என்ன தேவையோ, நம்மளோட நீட்ஸ், அதெல்லாம் இது பண்ணுங்க.
0: என்னென்ன நீட்ஸ் இருக்கு ஜாலியா சொல்லுங்க. சும்மா நீங்க வந்து பர்சனலா சொல்ல வேணாம். அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சு ஃபர்ஸ்ட் கடன் எடுத்துறீங்க. ஒரு கோடியா இருக்கு கடன்?

0: மீதி காசு என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் உங்க வீட்டுல சொல்றாங்க ஒண்ணு உன் மொபைல குடுக்கணும் அப்படின்னா நீ சாப்பாடு இல்லாம கிடைக்கணும்னு எதை பண்ணுவீங்க? பிரதீப் ரங்கநாதன் சார் எல்லாம் மொபைலே குடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சூரியவம்சம் தெரியாம ஒரு தவறான கேள்வி கேட்டுட்டா. இப்ப அடுத்தது நம்ம போலாம். ஐயப்பன் சார் பேசிட்டாரு. நீங்க
1: விளையாடுறது
0: எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு இவங்களை. அண்ட் அது உங்களுக்காக அடுத்த க்வெஸ்சன். இந்த உங்க ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இதுல அதிகமா பொய் சொல்றது யாரு?
1: நடிக்கலாம்னு
0: ரொமான்டிக் ஹீரோவா நடிப்பீங்களா? ஹீரோவா காமெடி ரொமான்டிக்கான பர்சன் போல. சரி, உங்களுக்கான லாஸ்ட் க்வெஸ்சன். உங்களால வாழ்க்கையில விட்டே கொடுக்க முடியாதது தூக்கமா ஃபுட்டா? ஏன் சார்
2: தூங்குறது கம்மியாயிருச்சு இப்ப வர வர டைம்ல?
0: என்ன ரீசன் அனுப்ப மாட்டீங்க?
2: ஒர்க் ப்ரெஷர் தான், வேற எதுவும் இல்ல. பர்சனலா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கு.
0: ட்ரை பண்ணி தூங்குங்க. கண்டிப்பா தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சார் கிட்ட போயிடலாம். உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அடிக்கடி சொல்ற ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம்? கெட்ட விஷயம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அடிக்கடி போய் சொல்லுங்க. அப்படி எதுவும் இல்ல போல. அப்படி எல்லாம் ஞாபகம் வரல. அப்படி வச்சுக்கலாம். ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல நீங்க பண்ண குறும்பு ஏதாவது இருக்கா? இத பண்ண இதை மறக்கவே முடியாது. குறும்பு
2: விட்டு பேப்பர்ல மாட்டி போட்டு
0: உண்மையதான் பொய் சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.

காலேஜ் அதாவது நேர்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா பேசினாங்க. இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் போனதே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு மக்கள் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் தான் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கிட்ட டைம் டிராவல் மிஷின் கொடுத்தா அவங்க வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கு தான் போவாங்களாம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கள்ளம் கண்டம் இல்லாத ஒரு ஹாப்பியான லைஃபா இருந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் நிறைய வந்து கேம்ஸ் கொடுத்து அதுவுமே விளையாடி இருந்தாங்க. இன்னைக்கு ஓவராலா நம்ம அலையோட விளையாடும் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஃபன்னாகவும் நம்ம நேயர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்திருக்கும். ஸோ அலையோட விளையாடும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேர்களை விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகளை கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் இரண்டாவது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இரண்டாவது ஒத்திவைப்புக்கு பின்னர் பிற்பகல் 2 மீண்டும் கூடிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. பெண் உறுப்பினர்களுக்கு எதிராக ஆட்சேபகரமான வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு கல்யாண் பானர்ஜியை கூட்டத்தொடரின் எஞ்சிய பகுதி முழுவதற்கும் இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானம் முன்னதாக அமளிக்கு இடையிலேயே அவையில் நிறைவேற்றப்பட்டது. நீட் விவகாரம் குறித்து அவையில் விவாதிக்க அரசு முற்றிலும் தயார் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் கூறினார். விவாதங்களை உரிய விதிமுறைகளின் கீழ் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வ முறையில் எதிர்கொள்ளுதல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலங்களவையில் நிலவிய சூழல் குறித்து ஒரு தொகுப்பு.
3: நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று 3rd ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 3 அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. அவையில் விவாதங்களை மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சியினர் தடை ஏற்படுத்துவதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு முன்னதாக அவையில் குற்றச்சாட்டு வெளியிட்டார். முதலில் விவாதங்களுக்கு ஒப்புக்கொண்ட காங்கிரஸ் தற்போது புதுப்புது நிபந்தனைகளை வலியுறுத்துவதாக அவர் கூறினார். முன்னதாக மாநிலங்களவையில் இன்று காலை அமர்வின் போது சிக்கிம் சுரங்கப்பாதை விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து வெளியிடப்பட்டது. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் இயக்கம் தொடங்கியிருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்.
2: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று

0: பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான திறந்தநிலை பகுதியாக மேம்படுத்தவும் ஆசிய ஒற்றுமை மற்றும் ஆசிய நாடுகளின் கேந்திர முக்கியத்துவத்தை வலுவாக ஆதரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறித்த ஆசியான் அணுகுமுறையை ஆதரிப்பதில் உள்ள பிராந்திய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ருபியோவை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகளில் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அபூர்வ கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி ஓங்கையும் மணிலாவில் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். நவீன கட்டிடக்கலை அம்சங்களுக்கு புகழ்பெற்ற சண்டிகர் நகருடன் தொடர்புடைய பாரம்பரிய மேஜை நாற்காலிகள் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் இன்று ஏலத்திற்கு வருவதாக இருந்த நிலையில் சண்டிகர் நிர்வாகத்தின் வேண்டுகோளின் பேரில் வெளியுறவு அமைச்சக உடனடி தலையீட்டினால் ஏல நடைமுறைகள் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டன. இந்திய ராணுவத்தில் ஐஏஎஸ்வி திரிவேணி பாய்மரக் கப்பல் மூலம் உலகை சுற்றி சமுத்திர பிரதட்சிணா கடல் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படை பெண் குழுவினரை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மெய்நிகர் முறையில் கொடியசைத்து வரவேற்றார். இந்த அசாதாரண சாதனையால் கோடிக்கணக்கான இந்தியர்கள் பெருமிதமடைந்திருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். முப்படை பெண் குழுவினர் இப்பயணத்தின் போது இந்திய கலாச்சாரம் மற்றும் ஜனநாயக மாண்புகளின் தூதர்களாகவே செயல்பட்டுள்ளதாகவும் இந்தியாவின் தன்னம்பிக்கை, புதுமையாக்க திறன் மற்றும் சுயசார்பு இலக்கின் ஜீவனுள்ள எடுத்துக்காட்டாகவே இப்பயணம் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முப்படைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பின் சின்னமாகவும் இப்பயணம் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் ராஜா சுப்பிரமணி மற்றும் இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் தளபதிகளும் மெய்நிகர் முறையில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். லெப்டினன்ட் கர்னல் அனுஜா வருட்கர் தலைமையிலான இந்த முப்படை மகளிர் குழுவினர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மும்பையிலிருந்து புறப்பட்டு உலகை சுற்றி 25,500 கடல் மைல் தொலைவிற்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் தற்போது மீண்டும் மும்பை திரும்பியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக வைஷ்ணோதேவி யாத்திரை இன்று 4வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யாத்திரை பாதையில் ஆங்காங்கே சிக்கியுள்ள பயணிகளை பத்திரமாக தங்க வைக்கவும் அவர்களுக்கு உணவளிக்கவும் அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். வருடாந்திர அமர்நாத் யாத்திரையும் சாதகமற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மண் சரிவு காரணமாக மூடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைக்கும் நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிக்க தேவையான தொழில்நுட்ப உதவிகள், தொழில்முறை ஆதரவு மற்றும் அமைப்பு ரீதியிலான ஒத்துழைப்பை பாதுகாப்புத்துறைக்கு வழங்க ஆயுஷ் துறை அமைச்சகம் தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜாதவ் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இத்தகைய முன்முயற்சியால் ஆதாரங்களின் அடிப்படையிலான பாரம்பரிய மருத்துவம் படை வீரர்களுக்கு கிடைக்கவும், நாட்டின் பாரம்பரிய மருத்துவத்தை பொது சுகாதார கட்டமைப்புடன் ஒருங்கிணைக்கும் பணிகளை வலுப்படுத்தவும் ஏதுவாகும் என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தேடி தாக்கவல்ல இந்தியாவின் 2வது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு களம் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. INS மால்வான் என பெயரிடப்பட்டுள்ள இக்கப்பலை கர்நாடக மாநிலம் கார்வார் பகுதியிலுள்ள INS கடம்பா கடற்படை தளத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் கடற்படையில் இணைத்து வைத்தார். கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனம் 80% உள்நாட்டு பொருட்களை கொண்டு மொத்தம் 8 மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கலங்களை கட்டி வருவது

தாகவும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கேரளத்தை ஒட்டி அமைந்துள்ள மாஹே நகரம் வரலாற்று காலத்தில் மேற்கு கடற்கரையின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக திகழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 to 10 வரை நடைபெற உள்ளது. ராணுவத்தின் சென்னை ஆள் சேர்ப்பு மண்டல தலைமையகம் சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகங்களின் உதவியுடன் இம்முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் உட்பட தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்காக இம்முகாம் நடத்தப்படுகிறது. மேலும் சிப்பாய், மருந்தாளுநர், ஹவில்தார் கல்வி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலிருந்து ஆன்லைன் தேர்வில் வெற்றி பெற்ற அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான அனுமதி அட்டை விரைவில் வழங்கப்படும் என்றும் விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு இப்போதே தயாராகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆள் சேர்ப்பு நடைமுறைகள் முற்றிலும் தகுதி அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நடைபெறும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நறுமண பயிர் நாற்றங்கால் பயிர்களை பராமரிக்கும் விவசாயிகள் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள மத்திய அரசின் பாக்கு மற்றும் நறுமண பயிர் இயக்குநரகத்தின் அங்கீகாரம் பெற ஊக்குவிக்கப்படுவதாக புதுச்சேரி அரசின் வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை வேளாண் துறையின் தோட்டக்கலை பிரிவில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக இன்று நடைபெற்ற என்எஸ்எஸ் அறிமுக நிகழ்ச்சியின் போது போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்கள் போதை தவிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் 2வது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 to 10 நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இதமான மாலை வணக்கம். நேரம் 6:22 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த டைம் வந்துட்டாலே உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்க மனம் விரும்புற பாடல நீங்க நம்ம ஷோல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நார்ஜே அன்பரசி வந்தாச்சு. சோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் அவங்களோட மனசு ரக்க கட்டி பறந்துகிட்டு கேக்குற மாதிரியான பாடல் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்றத கேக்குறதுக்காக நானுமே வெயிட்டிங்ல இருக்கேன். சோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. சோ நீங்க கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ல. சோ இப்போ மறக்காம 0413 அப்படிங்கிற நம்பர்

0: எல்லாரும் சேர்த்து டயல் பண்ணிருங்க மக்களே. இப்போ யாரு அவங்களுடைய மனசு கேட்கற பாடல கேட்க வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: எங்கயோ
0: வந்து யாருக்கும் இந்த லைன் சொல்ற மாதிரியே எனக்கு தோணுது. சரி ஓகே, ராமனுக்கு தேடன சீதை கிடைச்சாங்களா இல்லையா?
1: நன்றி.

0: நேரம் 6:28. சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க சொல்லி உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் ப்ராம்ப்டிங்கே இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோட கடமை அப்படிங்கறதுனால கடமை தவறாத அன்பரிசி மறுபடியும் அந்த நம்பரை உங்களுக்கு நான் சொல்றேன். 2271760 2275 2330 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுடைய விருப்ப பாடல கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். நானும் வெயிட் பண்ணல. சோ நீங்க கேட்கிற பாடல் என்ன அப்படின்றத கேட்கறதுக்காக இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கொஞ்சமாவது மூச்சு விடுங்க மேம். விண்வெளியிலிருந்து கீழே குதிச்சு வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு எனக்கு.
0: ஆனா பேசுறது கரெக்டா கன்வே ஆச்சுல. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு மைனர் மாப்பிள்ளையில இருந்து தென்மதுரை மல்லிகைப்பூ ராத்திரிகள் பூத்தது
0: ஆடி மாசம் நடந்துருச்சு. மாப்பிள்ளைக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியே ஒரு பாட்டு கேக்குறீங்களோ? கருத்தான பாட்டு போல இருக்குது. நான் வேற பச்சிளம் குழந்தைகிட்ட பேசி பேசி எனக்கு இந்த ஓட்டிச்சு நினைக்கிறேன். ஓகே, புவனகிரில இருந்து வீரமணி. ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு வீரமணி, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, நீங்களும் நம்மளுடைய ஷோல விருப்ப பாடல, உங்க மனசு கேக்குற பாடல நம்ம ஷோல கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? கால் பண்ணுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. FM Rainbow புதுவை 102.8 6:33 நிமிட நொடிகள்ல நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு அப்படின்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்வது யாரு, எங்க இருந்து? இப்ப வந்து கொய்யா பழம் சீசன் அப்படிங்கறதுனால கொய்யா பழம் பாட்டா கேக்குறீங்களா? திருவிழாக்கள் அப்படின்னும் போது அந்த படமும் இந்த பாடலும் ஞாபகம் வந்துடும் முன்னாடி உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கொய்யா பழத்தை சாப்பிட்டு ஓகே பாய். ஓகே.

0: வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 6:49:39. நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: சிவா மனசுல சக்தி என்ற திரைப்படத்துல இருந்து ஒரு கண் ஒரு கண்ணாடி என்று.
1: அப்படியே கொஞ்சம் பாடிட்டா இன்னும் நல்லா தான் இருக்குமே. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 2275 2375 அப்படிங்கிற இந்த நம்பர்ல உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா பாடிட்டே இருக்காரு, மியூசிக் போட்டுட்டே இருக்காரு, கேட்கலாம்.

0: நேரம் 6:50. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யார் அப்படிங்கறத கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அந்தோனிராஜ், சென்னையில.
0: ஓகே அந்தோனிராஜ், என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு தமிழ்ச்சி படத்துல இருந்து கரகாட்டம் ஆட வந்தேன்ற பாட்டு கொடுங்க மேடம்.
0: ஆஹா, கரகாட்டம் ஆட தெரியுமா உங்களுக்கு?
1: நலன்
0: கருதி நீங்கள் பாடுவதை நிறுத்திவிட்டீர்கள்
1: என்று
0: நம்புகிறேன். இந்த பாட்டு
1: கேட்கலாமா?
0: Thank you so much.
1: Thank you, madam.

0: நேரம் 6:56:28. ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்காரு, யாருன்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரேங்க பேசுறீங்க?
1: உடலினை யாழினை உரசி கூவும் குயில் மொழி அரசி அன்பரசி அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருமணி நல்லூர் தட்சிணாமூர்த்தி.
0: ஆஹா, ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: காதலுக்கு மரியாதை பாடல், என்னை தாலாட்ட வருவாள் ஒரு அருமையான பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம்
0: சொல்லுங்க.
1: நீரிருக்கும் இடம் தேடும் மண்ணில் வேறு விடுக்கும் விதைகள், நீண்டிருக்கும் கொம்பை தேடும் நிலத்தில் நீந்தி படரும் கொடிகள், பூ இருக்கும் இடம் தேடும் சுவை தேன் பருகும் மண்டுகள். பெண்ணே நீ இருக்கும் திசை தேடும் என்ற இசை இன்ப அறிவுகள், காற்றினில் வரும் உயிர் காதலின் சரம், இந்த காலடி தரம் தேடி ஓடிடும் மனம்.
0: வாவ், இது மாதிரி நிறைய பாட்டுக்கு நீங்க எழுதிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல?
1: ஆமா ஆமா,
0: நிறைய. சூப்பர் சூப்பர் சார். சோ சாங் கேட்கலாமா? தேங்க்யூ சோ மச்,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், நன்றி.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் இரவு 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. டெல்லி ஆர்ப்பாட்டங்கள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கவலை வெளியிட்டுள்ளார். இளைஞர்களின் உணர்வுகளை அரசு புரிந்து கொள்வதாகவும் கோரிக்கைகளை செவிமடுக்க அரசு தயாராகவே உள்ளதாகவும் அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். இதற்கிடையே டெல்லியில் கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றவர்கள் மீது அபரிமித பலப்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுவது குறித்து டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசு டெல்லி போலீசிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்திய ராணுவத்தின் IASV திரிவேணி பாய்மரக் கப்பல் மூலம் உலகை சுற்றி சமுத்திர பிரதட்சிணா கடல் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படை பெண் குழுவினரை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மெய்நிகர் முறையில் கொடியசைத்து வரவேற்றார். ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைகளுக்கும் நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தேடி தாக்கவல்ல இந்தியாவின் இரண்டாவது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கலம் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 to 10 வரை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நறுமண பயிர் நாற்றங்கால் பயிர்களை பராமரிக்கும் விவசாயிகள் மத்திய அரசின் பாக்கு மற்றும் நறுமண பயிர் இயக்குநரகத்தின் அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி அரசின் வேளாண் துறை தெரிவித்துள்ளது. வரும் 24 வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

விருப்ப பாடல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2275 2 3 0 அப்படிங்கிற இந்த எண்களை கால் பண்ணுங்க. 0413 அப்படிங்கிற

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
0: யாரு, எங்க இருந்து, என்ன ஒரு எனர்ஜி?
1: அன்பரசி அவருக்கு இனிமையான மாலை வணக்கம்.
0: சூப்பர். யாரு எங்க பேசுறீங்க?
1: நான் தென்பேர் கணேஷ். ராஜா.
0: என்ன பாடல் வேணும்? கணேஷ் ராஜா, பேர்லயே ராஜா வச்சிருக்கீங்க.
1: படம் வந்து புகுந்த வீடு, ஆடல் வந்து செந்தாமரையை.
0: பாருங்களேன், புகுந்த வீடு.
1: ஆமா.
0: ஆஹா, எப்பயுமே பெண்களுக்கு தானே புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க.
1: ஆமாங்க. அது
0: உங்களுடைய புகுந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்காக அந்த பாடல கேக்குறீங்க,
1: அப்படிதானே? பழைய பாடல் நல்லா அருமையா இருக்குங்க. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடுறது.
0: ஆஹா, சரி, ஓகே, கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: தேங்க்யூ.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில விரும்ப பாடல் கேட்கறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ லைன் புடிச்சு பாடல் கேட்க வந்திருக்கிறது யாருன்னு பாக்கலாம். கேக்கலாம், ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: இளமாங்கலம். முருகன்.
0: பாருங்களா, இப்படி ஒரு விளக்கம் இருக்குதா இதுல? சரி ஓகே
1: மேடம். இளமாங்கலத்துக்கு ராத்துக்கு ரங்கநாதன், மாறதுக்கு மணி.
0: ஓகே சூப்பர். ஈ ரா மா முருகன் சார், என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: படம் வந்து தேவதை கண்டன், பாடல் வந்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். அந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஆஹா, மனு கொடுத்துட்டீங்களா?
1: கொடுத்துக்கிட்டே இருக்கு மேடம்.
0: கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரி ஓகே ஓகே, ஒரே வெக்கமாதான் வருதுல. சரி ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு.
1: நன்றி மேடம். மாலை வணக்கம், இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பை.

0: நேரம் 7:07:46. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்கியா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூகேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஆபாச படங்களை வெளியிட்ட 50 OTT தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு

0: வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26, 13 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேர்ட் ஆஃப் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. நான் உங்கள் நண்பர் தொழிலாளர் அன்பரசி. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, லைனை பிடிச்சி வந்திருக்கிறது யாரு, யா அவங்களோட மனசு என்ன பாடல் கேக்குது அப்படின்றத கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
2: அன்பு தோழிக்கு வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: நன்றி தோழி. என்ன பாடல் வேணும்?
2: ரோஜா கூட்டம் அந்த படத்துல இருந்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அந்த சாங் மேம். அந்த சாங் வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் மேம்.
1: ஓ, எனக்காகவா? சரி, நானும் உங்களுக்காக டெடிகேட் பண்றேன். சரி, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ வாய்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்டிருக்கோம். அப்படிதானே?
2: ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
1: ஓகே, அப்படி எங்க தப்பிச்சு போறதுக்கு பாக்குறீங்க?
2: சொல்லுங்க மேம்.
1: அந்த பாடல் ரெண்டு லைன் நீங்க வந்து பாடணும். காதல் நீரா மாத்துறீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் கலைவாணி மேம்.
2: தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன
3: பாடல் வேணும்?
2: ஒண்ணுமே
3: சொல்லலையே, நீங்களும் எதுவுமே சொல்லலையே. பலே பாண்டியா படத்துல இருந்து பாட்டு வேணும்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? நன்றி.
4: ஒரு பேச்சுக்கு ஒரு காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆயுதமா நம்மள நீ காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் இப்ப என்ன சொன்னேன்? இப்படி அடிக்கடி என்னால சும்மா வந்துட்டு போக முடியாது. நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிவிடலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 7:38 12 நொடிகள். நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நிகழ்ச்சி நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மனம் பெறுவதே நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யாரு? அடுத்தது கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கோடான் ராமகிருஷ்ணன்.
0: ஓகே ராமகிருஷ்ணன் சார், என்ன பாடல் வேணும்?
1: காதல் ஓய்வதில்லை படத்திலிருந்து ராஜமோகினி என்ற அருமையான பாடல்.
0: வரிகள் அப்படி அழுத்தம் திருத்தமா வந்துகிட்டு இருக்குது. அந்த பாடல் அப்படியே பாட முடியுமா?
1: பாடல் கேட்கறது.
0: ஆஹா, ஓகே. பாடல் அப்படியே பாடுறீங்களா?
1: அவ்வளவா எனக்கு பாட வராது.
0: ஓகே, இப்ப உங்க ஒரிஜினல் வாய்ஸ் மாறிடுச்சு பாருங்களேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சோ மச். பாடல் வருது, கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நேரம் 7:44. 8 நொடிகள். நேயர்களே, நாளை காலை 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: FM Rainbow புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 7:45 17 நொடிகள் ஆயிட்டிருக்கு. இந்த டைம்ல யாரு மனம் விரும்புதே பாடல கேட்க வந்திருக்காங்க பாக்கலாமா? ஹாய் வணக்கம்.
1: ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். யார் இவ்வளவு நலமா விசாரிக்கிறது?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பாட்டு பாட பாடத்துல இருந்து வழிவிடு வழிவிடு
0: பாடுங்க.
1: நிச்சயமாவா?
0: பாடுங்க. நீங்க தானே கேட்டீங்க பாட்டு பாடுவா? நாங்க தான் எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்கன்னு சொல்வோம். நல்லவேளை நீங்களா பாட்டு பாடுவான்னு கேட்டீங்க, பாடுங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: பாடுங்க.
1: ரெடி? விலகிடு விலகிடு என்ன தேடி வருகிறான், வாசலை அடைப்பது இதய கதவினை அடைப்பது. அவ்வளவுதான், வரமாட்டது முடிஞ்சு.
0: பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: தேங்க்யூ.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 7:51, 47 நொடிகள். நேயர்களே, நாளை காலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? அது எப்படி வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்காம போயிரும் தெரியலையே. ஒருவேளை அதனாலதான் தேஞ்சி தேஞ்சி மறுபடியும் வராங்களோ.
6: நினைக்கிறேன்
3: சூப்பர் பாடல் வந்துட்டே இருக்கீங்களா? தேங்க்யூ.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும்? நிகழ்ச்சியின் நிறைவு அழைப்பாளரா வந்திருக்கீங்க.
1: பியார் பிரேமா காதல், இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து ஹே பெண்ணே அப்படின்ட்டு அந்த சாங்கோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். அந்த பாடல் கொடுக்கறீங்களா?
0: கண்டிப்பா. எந்த பொண்ணுன்னு தான் எனக்கும் தெரியல. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார்.
1: பை மேம். பை பை.
0: எஸ் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இந்த பாடலோட இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்கு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க, லைன் கிடைச்சிருக்காது, பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோ வந்து போயிட்டு இருக்கு மனம் விரும்புதே. அது மட்டும் இல்லாம காலையில உங்களுடைய சாய்ஸ் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க தொடர்ந்து கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வடக்கு மாசிடோனியாவின் ஸ்கோப்ஜே நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தியின் மார்பளவு சிலையை திறந்து வைத்தார். பேச்சுவார்த்தை, கருணை, சமாதான சகவாழ்வு போன்ற காந்திய கொள்கைகள் பிணக்குகளால் நிறைந்த இன்றைய உலகிற்கு மிகவும் பொருந்துவதாக அவர் தம் உரையில் கூறினார். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ரயில்வே துறையில் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் உயர்த்தப்பட்ட பராமரிப்பு மூலம் பயணிகளின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: தொடர்வது டெல்லி அஞ்சல்.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே ரேகா இயர். டைம் இஸ் 8:39 அண்ட் த நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் ஃப்ரம் ஸ்வப்னா அண்ட் ஷீ ஹேஸ் ரிக்வெஸ்டட் ஃபார் ஸ்டீவ் வண்டர்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஐ ஹோப் நித்ரு யூ என்ஜாய்ட் ஃபிளிப்பி சைட் ஃபீட் பைப்பர்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ட் தி ஸ்வப்னா அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ட்ராக் ஸ்டீவ் வண்டர்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹியர் கோஸ் அ ட்ராக். லிசன் டு மியூசிக் அண்ட் என்ஜாய். லவ் தை செல்ஃப் ஆல்வேஸ். லவ் தை செல்ஃப் பிகாஸ் செல்ஃப் லவ் இஸ் த Only love will stand in this whole world. Here goes a track. Listen to music and enjoy.

டைம் இஸ் 8:44 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். யூ கேன் போஸ்ட் யோர் ரிக்வெஸ்ட் ஆன் சென்னை எஃப் ஃபேஸ்புக் பேஜ் ஆஃப் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் யூ கேன் ஆல்சோ கால் மீ அட் 044-298-60038 அண்ட் 044-295-20554 and live on the air is for Chris Philip from Coimbatore. Who is it? Michael Jackson track. Listen to the music and enjoy Chris Philip's

0: Proceedings in both houses demands resignation of education minister before discussion. Delhi High Court seeks responses from centre and police and pleas alleging use of excessive force on protesters. And in China Open badminton, PV Sindhu and Ayush Shetty enter singles pre-quarterfinals. That is all in the news at 9. Good night.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15. ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளி துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மேம், இப்ப நீங்க வந்து உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன சூழல் இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சூழல் வந்து மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு மேம்?
4: இந்த டீம் நீங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க 1000 கோடி கொடுத்து ராக்கெட் பில்ட் பண்றோம், இதுல நீங்க சேட்டலைட் வைக்கணுமா, ஓடுங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லிட்டில் சேட் பட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருந்து, பட் எடுத்து வச்ச கால திருப்பி இல்லாம இதை வேற எப்படி நம்ம லான்ச் பண்ண முடியும்னு தேடி தேடி பாக்குறப்பதான் ஹை ஆல்டிடியூட் பலூனிங்னு நாங்க வந்து இது பண்ணோம். ஸோ அந்த ஹை ஆல்டிடியூட் பலூன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வானிலை ஆராய்ச்சி எவ்ரிடே ஒரு பலூன் அனுப்புவாங்க, அவங்க வந்து ஹைட்ரோஜன் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க எப்படி இருக்கு என்னன்னு பாக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணக்கூடாது, தனியார் இருந்தால் ஹைட்ரோஜன் பிகாஸ் இன்ஃபிளமேபிள்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? ஸோ உடனே சரி ஹீலியம் பலூன், பலூன் எங்க கிடைக்கும், ஹீலியம் எங்க கிடைக்கும், இதுக்கு எவ்வளவு செலவுனா அவ்வளவு செலவு. நாங்கள் ஃபர்ஸ்ட் பலூன் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், பட் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் சேட்டலைட்னு ராக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பே ரெடி பண்ணி அது வந்து மேலே போகிற இருக்கிற சந்தோஷம், அதை வந்து ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா கீழே வந்து, ஓ மை காட், அப்புறம் சிமுலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் புக்கில் படிக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட நிறுவனம் ஆரம்பித்ததில் பரவாயில்லடா எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு அவ்வளோ முறை நீங்கள் 500 மீட்டருக்கு மேலே எதுவும் அனுப்பக்கூடாது. சொன்னேன் சயின்ஸுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா எப்படியா இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று அந்த கடவுள் நம்ம டெஸ்ட் பண்ணுவார் முதல்ல, அப்புறம் கடைசியில் சரி சரின்னு தூக்கி விடுவார்ல, அதே மாதிரி லான்ச்சுக்கு முத நாள் ஈவினிங் தான் எங்களுக்கு நோ டைம்னு வருது. அப்போ தான் தெரியறது நமக்கு டிஜிசிஏன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒரு தனி பிரிவு இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் ஒரு தனி பிரிவு இருக்குதுன்னு தேடி தேடி கிட்டத்தட்ட 3 மாதம் எவ்ரி டே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்கும் அது புதுசு, நீங்கள் தான் மேலே அனுப்புறீங்களா, பலூனா ஆள் உட்காந்து போவாங்களா, எப்படி போவாங்க, எப்படி கீழே வரும், பாராசூட்டா, எங்கே வாங்குவீங்க, பலூனுக்கு நம்பர் இருக்குமா, இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கூகுளெலாம் கிடைக்காது. ஸோ ரொம்ப தேடி படித்து படித்து படித்து, பட் என்னன்னா அந்த படிப்பு தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துரும், ஏ போடா பலூன் லான்ச்சா, நீ இதெல்லாம் பண்ணு கற்றுக்கலாம், டக்கு டக்குன்னு பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணதுக்கும் அந்த குழந்தைங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காம்போனென்ட், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற காம்போனென்ட். இப்போ இன்னும் என்னென்ன பண்ண முடியும் பலூன்லேயே வந்து என்னென்னா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம ராக்கெட் மேலே அனுப்புகிறோம் இல்லைங்களா, ராக்கெட் மேலே போயிட்டு சேட்டலைட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில், அங்கேருந்து அது மேலேருந்து பார்க்குது, அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த செயற்கைக்கோள், ரைட். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம 30-50 கிலோமீட்டர்ஸ்குள்ள என்ன பண்ணுறாங்க, நாசா ராட்சச பலூன் ஒன்று, அந்த ராட்சச பலூனியே வந்து நம்ம 2 நாள் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி அதுலேருந்து இமேஜ் எடுக்கிறத நம்ம கொலேட் பண்ணி என்னெல்லாம் நடக்கும் பெருசாத்தோ தெரியாது. ஐடூடில் இங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 64 கிராம்குள்ளே நீங்கள் எது வேணால் நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்களது டீம் எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நாங்கள் அதில் வந்து வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்லாம் வைக்க

0: நாம நம்ம ப்ராப்பரா ஒரு 3D பிரிண்டட் ஸ்ட்ரக்சர்ட் ஒரு ப்ராப்பர் சேட்டலைட் மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அமைச்சோம். 80,000 பீப்புளில் செலக்ட் ஆனோம். ஃப்ரீ லான்ச் நாசாவில் முதல் முறையாக வந்து ஒரு இந்தியன் ஹைஸ்கூல் டீம் வந்து நாசாவோட ராக்கெட்டில் போச்சு.
1: நாட்டுக்கே பெருமை,
0: அப்படி ஒரு பெருமை. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் யாரெல்லாம் வந்து ஷேம் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என்ஜினியர் கூட இல்லை, சயின்டிஸ்ட் கூட இல்லை, இவங்க யார் விண்வெளிக்கு இதெல்லாம் பண்ணுறது, குரியர் பில் இருக்கா மேடம், இப்படியே கேட்டாங்க. ஒரு 100 பேர் கூடின இடத்துல, ஓ உங்களுக்கு நாசா சான்ஸ் கொடுக்குறாங்களா, ஓ நீங்கள் இதை நாசா காமிச்சிங்களா, குரியர் பில் இருக்கா மேடம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன் நான் நினைப்பேன்.
1: நிச்சயமாக
0: அதுதான் நம்மளை புஷ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 900 மீடியா கவர் பண்ணாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. 3 வருஷத்தில் எத்தனையோ காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்ல நினைச்சே பார்க்கல, இந்தியால இவ்வளோ ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியமோட ஹெட், அவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். அன்னிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளரி குழந்தைங்க, நான் சேட்டலைட் பண்ணுவோம், நான் சேட்டலைட் பண்ணுவோம். சில சேட்டலைட்டுங்கிறது தனி மனுஷனால பண்ண முடியாது, இட் ஹாஸ் டு பி அ டீம் ஒர்க். ஏன்னா அதில் சாஃப்ட்வேர் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, தட் இஸ் மெக்கானிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த புரிதல் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வரும்னா, அதை நம்ம படிப்பினையாக கொடுக்குறப்ப மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எவ்ரி டைம் நாங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறப்ப பேரலலாக சில்ட்ரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இதனால அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து உலக அளவில் ஒரு மிஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னா, ஒரு 21 மாடியூலில் ஒரு முதல்ல ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுங்கப்பா, குழந்தைங்க முதல்ல படிக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாருமே என்னன்னா, ஒரு பிஏ படிக்கிற குழந்தை கூட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியும். எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு திங்க் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். அவங்கெல்லாம் தான் இதில் இருக்க முடியும்.
1: நிச்சயமா மேம், நீங்கள் பேசினதுலேருந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குழந்தைங்க வந்து அறிவாக இருக்காங்க, அந்த அறிவை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து ஒரு தளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு, நாசாவில் வந்து பாராட்டப்பட்டிருக்கோம், நம்ம நாடே வந்து தலை நிமிர்ந்து நின்றுருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன், உங்களுடைய ரீசன்ட் மிஷன் அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து இப்போ கிடைச்சிருக்கு விண்வெளி துறையில், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களும் கூட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம்?
0: பூ, இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்டாலே எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். இது ஏன்னா பெண்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ், பிளஸ் என்னன்னா கிரிட்டிக்கலான நேரத்துல வந்து உதறி விட்டு பிரெஷர் ஆகி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் லேபர் பெயின் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து சிரிச்சுட்டு ஒரு புது உயிரை வெளியில் கொண்டு வரதை எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எளிமையாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட் அ சேட்டலைட் டெக்னாலஜி, இட்ஸ் ஜஸ்ட் அ ராக்கெட் டெக்னாலஜி. எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும், நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான் அணுகணும். அண்ட் எவ்ரி பெண் குழந்தை அதை வந்து நினைக்கணும், தட் டெக்னாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா முத்திரை குத்தப்பட்டிருக்கு பெண்களால் இந்த மாதிரி டெக்னாலஜி, அதுவும் டீப் டெக்கில் வேலை பண்ண முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென் தான் வந்து இஸ்ரோவில் பின்னாடி இருக்காங்க, பட் ஆனால் இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, என்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பெண் சேர்மனாக வராங்க எல்லா நிறுவனத்துக்கும், அவங்களால பெரிய பெரிய மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே 3-4 கோஃபவுண்டர், தட் இஸ் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை பிரதர் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னா, ஐ ஆம் த ஃபவுண்டர், ஐ எம் நாட் அ கோஃபவுண்டர் வித் எனிபடி அப்படின்னு சொல்கிறப்ப. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம பணம் வாங்கணும் விசி கிட்டனா 2-3 கோஃபவுண்டர்ஸ் இருந்தால் தான் வந்து பணம் தருவாங்க. பட் அதில் ஆக்டிவாக எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ரன்ல இருக்கோமோ அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா உலகத்தில் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து விமென் டீப் டெக்கில் இருக்காங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, லீடர்ஷிப் ரோல்ஸில். 19% விமென் தான் வந்து ஸ்டெம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒன்று பயமா, இல்லைன்னா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈக்குவல் பே இல்லையா, இல்லைன்னா நம்மளோட

0: இன்றுலாம் வந்து ஏஷியன்னு கூட இல்லை. இப்போ நாங்கள் பண்ணுற மிஷின் வந்து 108 நாடுகள்லேருந்து 12,000 பெண் குழந்தைங்களை வச்சு நாங்கள் செயற்கைக்கோள் டெவலப் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு நாடுகளில் பேசுகிறப்பவும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் விமனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் வந்து அவங்களோட எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னா நிறைய ஓப்பன் மைண்டட்னஸ் வரணும் சொசைட்டியில்.
1: நாட்டோட முன்னேற்றத்தில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு அவசியம் அப்படின்றத அரசு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பெண்கள் வந்து இப்போ எல்லா துறையிலையும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேம். இப்போது இதற்கான படிப்புகள், ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து விண்வெளித்துறை ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதில் வந்து சாதிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கும். இதற்கான படிப்பு என்ன படிக்கணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்?
0: ஓகே, இது வந்து நான் பேசிக்காக வந்து ஸ்கூல்ல இருந்தே வரணும். இதுக்கு தேவை ஃபிசிக்ஸ் மேத்து தான். இது வந்து தனியாக ஒரு படிப்புன்னு இல்லை, அதை எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இப்போ 4 கிளாஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெர்மினாலஜிஸ் ப்ரொபல்ஷன், நேவியானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தா 10 கிளாஸ் 12 கிளாஸ்ல வரப்பவே தாட் ப்ராசஸஸ் வேற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர ஷ்ரூடு. ஸோ அதனால அவங்களால திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும்னு. ஏன்னா ஃபியூயல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் இன்கரிங் திங் ஃபார் அ ராக்கெட் டு கோ அப். ஸோ அப்படி இருக்கிறப்ப பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து இப்போ யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன் ப்ரொபல்ஷன் எப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டோம்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து மல்டிபிளாக இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 4 கிளாஸ்லேருந்து இட்ஸ் ஐடியல். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா 4 கிளாஸ்லேருந்து 10 கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடத்திட்டமே உருவாக்கிட்டோம். உருவாக்கி அரசுகளுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். கொடுத்து நீங்கள் தயவு செஞ்சு இதை எல்லா ஸ்கூல்லையும் இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க, பணம் வசதி இருக்கிற குழந்தைங்க வந்து ஒர்க் ஷாப்னு போயிடுறாங்க. அது ஏன் பணம் வசதி படைக்காத குழந்தைங்க எத்தனையோ வந்து ஆர்வம் மட்டும் இல்லை, பயங்கர பிரில்லியன்ட் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்கே போய் படிக்கிறது? இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. இப்போ தான் நாங்கள் வந்து இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி ஃபஸ்ட்டு எஸ்வட்டினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும், ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் செய்ஷல்ஸோட 50th சுதந்திர தினம் இப்போ தான் கொண்டாடினாங்க.
1: ஆமாம்,
0: அதுக்கு கிஃப்டாக நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமாக இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே தமிழ்நாடு இந்தியாவில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லா இதுலேயும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம், இது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது மேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 350 அபோவ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது இன் ஸ்பேஸ் செக்டாரில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படிச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய விண்வெளித்துறை இன்னும் அதிகமாக வந்து முன்னேற்றம் காணும், வந்து ஒரு வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா மேம்? இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பாக இருக்கும். புது புது லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு அப்படிலாம், தட் இஸ் மொபைல் லான்ச் பேட்னா இப்போ நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து தான் லான்ச் பண்ணணும்னு இல்லை, ஒரு ட்ரக்கில் கண்டெய்னர் ட்ரக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரக்கில் நம்ம ராக்கெட்டை எடுத்துட்டு டெசர்ட், கொஞ்சம் பாலைவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல, இல்லை நடுக்கடலில், அங்கேருந்து போய் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. அதை தாண்டி இப்போ என்னன்னா, மேலே போகிற செயற்கைக்கோள்கள் வந்து நம்ம இமேஜஸ் எடுக்கிறப்ப அது எல்லாம் டேட்டா டம்ப் கீழே வரத்துக்கு வந்து அத்தனை பவர் தேவைப்படும். எப்பவுமே சேட்டலைட் ஃபெயிலியர் வந்து முக்கால்வாசி இந்த பவர் கன்சம்ஷனில் தான் ஃபெயில் ஆகும். ஸோ அதை கேல்குலேட், பவர் பட்ஜெட் கேல்குலேட் பண்ணுறதே ஒரு மண்டவலி. அந்த கேல்குலேஷனில் நம்ம ஒரு தோராயமாக தான் பண்ண முடியும். பேட்டரி வைக்கிறோம், சோலார் பேனல் வைக்கிறோம், -120, 150, 160 சொல்கிறோம், இது தாங்குமா அது தாங்காதான்னு எல்லாம் ட்ரையல் பேசிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா அதுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது சிமுலேட் பண்றாங்க. அதை தாண்டி என்னன்னா, மேலேயே வந்து AI மூலமா எந்த பிக்சர் நல்லா இருக்கோ அதை மட்டும் கீழே அனுப்புறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு வந்து வேலையும் வச்சோம் அண்ட் இஃபெக்டிவாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து இதோட மேப்பிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட முதல் பிரைவேட் லான்ச் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன பங்களிப்பு சொல்லணும், அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்ப எங்களோட பேலோட அதில் இருந்தது ஃபன் சாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்க வந்து 80 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி ஆர்பிட்டை டச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சந்தோஷம். ஸ்கை ரூட்டுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: விண்வெளித்துறையில் என்ன மாதிரியான ஹடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி தாண்டி வரணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த விண்வெளித்துறையில் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்து போகணும்.

நேர்கள் அனைவருக்கும் இது மாலதொரு இரவு வணக்கம். நேரம் 9:31 எட்டு நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் இதமான பாடல்களை கேட்டு மகிழ போறீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஹரிஹரன் குரலில் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரை மணி நேரமும் பாடல் கேட்க போறோம். பழனி பாரதியோட வரிகள்ல ஹரிஹரனுடைய குரல்ல எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில அவள் வருவாளா திரைப்படத்துல இருந்த பாடல் கேட்கலாம். வாலிபத்தை கிள்ளுதடி உன்னழகு வாசனைகள் பூசுதடி வண்ண கனவு கண்ணுக்குள்ளே மிதந்தது ரெண்டு நிலவு காணவில்லை இப்பொழுது எந்த மனது பாடல்.

தேவானம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹரிஹரன் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பிரியமான விலை திரைப்படத்திலிருந்து. உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்துக் கொள்கிறேன், பூக்களின் காதில் செல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன்.

நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நிகழ்ச்சி நாளை காலை 6:55 கேட்கலாம். இனிமையான இரவு நேரத்தில் இதமான இசையோடு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். விண்மீன் எங்கே என்று பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணும் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே, அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே, அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? கண்ணால் கண்டால் நீ சொல்லு. பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் குரலில், தேவா இசையில், வைரமுத்து வரிகளில், கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து.

ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நிகழ்ச்சி நாளை காலை 6:55 கேட்கலாம். நேரம் 9:46 ஏழு நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரலில், வாசன் வரிகளில், பரணி இசையில், பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து.

இதமான இசையோடு இதயம் வருடும் நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹரிஹரன் குரலில், கே எஸ் சித்ரா மற்றும் ஹரிஹரன் பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து வரிகளில், வித்யாசாகர் இசையில், நிலாவேவா திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் கோபால் சர்மா மற்றும் தேவி குரலில், தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் உன்னிமேனன் குரலில், வாலி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார், இசையில் பெண்ணின் மனதை தொட்ட திரைப்படத்திலிருந்து.

இதயம் வருடும் இனிமையான இசையோடு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வாலி வரிகளில் பி ஜெயச்சந்திரன், சுனந்தா குரலில், இளையராஜா இசையில், செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராஜ்கண்ணா வரிகளில், சுஜாதா மோகன் குரலில், தேவா இசையில், கண்ணால் பேசவா திரைப்படத்திலிருந்து.

இதயவாதம் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் மனு மற்றும் சித்ரா குரலில் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலோடு இன்றைய தேன் சிந்துதேனி வாதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள் படைப்பு, ஆகாஷவாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புதினா சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கால்கள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை மாறுதல் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப கோவிந்தராசு அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, காலை 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜோ. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம், 9:15 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் பிரத்யேக நிதியுதவி திட்டம் எபிசோட் 1 சுற்றுச்சூழல் சட்டவியல், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மாலை 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் விபத்து சிகிச்சையில் அவசர மருத்துவ சேவைகள் குறித்து புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவசர மருத்துவம் மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அஸ்வின் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்த்வான். மாலை 6:20 முதல் 7:00 வரையும் 7:20 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம், 10:00 முதல் 12:00 வரை மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 வலமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வைவந்தனா அட்டை குறித்த சித்திரம் அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். மாலை 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், 4:00 ஒளிச்சித்திரம் நிகழ்ச்சியில் கலத்தூர் கண்ணம்மா திரைப்பட ஒளிச்சித்திரம். மாலை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சுருள்பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஐபதக்குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நேர்கள் இதுவரை கேட்டது

நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz-இல் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.